விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய தசாவதாரம் கீத கோவிந்தம்

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

FM 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பிரபஞ்சம் புதுச்சேரியாம் அதிகாலையை தூதாக அனுப்பியுள்ள 5:55. தூக்கத்தை நீக்கி ஊக்கத்தை பெருக்கும் உற்பத்தி சாலையாம் உள்ளத்தின் உள்ளன்போடு நேயர்களுக்கு தேனான முதல் வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 23 நாளிலும் உள்ளோம். மேலும் திருவள்ளுவர் ஆண்டு 2056 பராபவ வருஷத்தில் சித்திரை மாதம் 30 நாளிலும் 2026 ஆண்டு மே மாத 13 தேதி புதுப்பொலிவுடன் புதன்கிழமையில் பிரயாணிக்க உள்ளோம். பிரயாணத்தில் உங்களுடன் நான் கலைமகள். வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கை

0: நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
3: உங்கள் குமரி பண்பலை 101.

0: நிமிர்ந்து வளர்ந்த இளம் காலை 6 மணி 2 மணி துளி. நிலத்திற்கழகு நெல்லாம் கரும்பாம், தடாகத்திற்கழகு தாமரை பூவாம், நெஞ்சத்திற்கழகு நல்ல நினைவுகள். கவிஞர் சுரதாவின் தேன்மலை வரிகள் இவை. நல்ல நினைவுகளோடும் உங்களோடும் இது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை. மாருதத்தின் இனிய பயணத்தில் பண்பலை 101 நிகழ்ச்சிகளின் நேரம் சொல்ல இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். திரை இசை அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். 8:20 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கியாளிகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம், தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி பகுதி 2, தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாதுரை த செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 9:20 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் திரை இசை. 10:30 திரை இசை. 11:02 குமரி பண்பலையுடன் நேரலை. வாழ்வின் முதல் வெற்றி என நீங்கள் நினைப்பது என்ன என்ற தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நேரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Akashwani, the news read by Shagun Chopra. The Central Bureau of Investigation, CBI, has registered a case in connection with an alleged paper leak in the conduct of the National Eligibility Cum Entrance Test on NEET UG 2026. The agency has registered the case based on a written complaint received from Department of Higher Education, Ministry of Education. The agency stated that special CBI teams have been formed and dispatched to various locations for investigation in the matter. The NEET UG 2026 examination was conducted by the National Testing Agency on 3rd of this month. In this case, Special Operations Group of the Rajasthan Police has so far detained 15 people.

0: மையமானதாக இருந்து வந்துள்ளது. மேன்மைப்படுவாய் மனமே எனும் ஒரு சொற்றொடர் வெறும் எழுத்தாக அல்ல, மனித குலத்தின் மிகப்பெரிய உட்கட்டமைப்பான மனம் எனும் நிலையற்ற ஆனால் அசுரசக்தி கொண்ட பொருளுக்கு விடுக்கப்படும் ஒரு தெய்வீக அழைப்பு. இது ஆன்மீகத்தின் அனுபவ குரல், சித்தர்களின் அமுத வாக்கு. இது நம் அன்றாட வாழ்வில் நாம் மறந்து போகும் உணர்வுகளின் மீதான ஒரு மெல்லிய ஆனால் உருக்கமான நினைவூட்டல். மனம் எனும் சொல்லுக்கு நாம் கொடுக்கும் பொருள் நம் கலாச்சாரத்திலும் நம் பார்வையிலும் வேறுபடுகிறது. மேல்நாட்டு உளவியலில் மைண்ட் என்பது மூளை செயல்பாடுகளின் தொகுப்பு. ஆனால் நமது பாரம்பரியத்திலேயோ மனம் என்பது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடைப்பட்டதும் இருபுறமும் இணைக்கப்பட்டதுமான ஒரு பாலம். கண்கள் காண்பதை மனம் பொருள்படுத்துகிறது, காதுகள் கேட்பதை மனம் இசையாகவோ இறைச்சலாகவோ மாற்றுகிறது. மூளை ஒரு கணினி எனில் மனம் அதன் இயக்கு மென்பொருள். மென்பொருள் சிதைவுற்றால் கணினி எவ்வளவு நவீனமானதாயினும் பயனற்று போகிறது. அதேபோல உடல் எவ்வளவு வலிமையானதாயினும் மனம் சிதைவடைந்தால் அந்த உடலே பெரும் சுமையாகிறது. நாம் எதன் மீது விருப்பம் கொள்கிறோமோ அது இன்பம் தந்தாலும் அதை இலக்க நேரிடும் போது துன்பம் தருகிறது. இந்த பற்றுதல் ஒரு வலையாக வேலை செய்கிறது. செல்வத்தின் மீது பற்று, புகழின் மீது பற்று, உறவின் மீது பற்று, உடல் மீது பற்று, இவையெல்லாம் மனத்தை கட்டி அதை தாழ்வுறச் செய்கின்றன. நமக்கு பிடிக்காதவற்றைக் கண்டு நாம் கொதிப்பது மனதை மேலும் குரூரமாக்குகிறது. வெறுப்பு நமக்குள் நச்சாக சுற்றுகிறது. அவனை பழிவாங்க வேண்டும், அவள் வெற்றி கண்டதை என்னால் தாங்க முடியவில்லை, இவையெல்லாம் மனதின் காயங்களை ஆழமாக்கும். பகைவர் நமக்கு வெளியே இருப்பதாக நினைக்கிறோம், உண்மையில் பகைவர் நமக்குள்ளேயே இருக்கும் இந்த வெறுப்புணர்ச்சிதான். உண்மையில்லாததை உண்மையென நினைப்பதே மயக்கம். நாம் நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று நம்பும் மயக்கம் நமக்கு நாமே கதைகளை சொல்லிக் கொள்ளும் மயக்கம். நான் எனும் உணர்வு இருப்பதனால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இதே நான் தன்னை மிகப்படுத்திக் கொள்ளும் போது அது அகங்காரமாகிறது. எனக்கு தெரியும், நான் தான் பெரியவன், என்னை யாரும் மிஞ்ச முடியாது. இவை அகங்காரத்தின் குரல்கள். இந்த செருக்கு நம்மை சிறியவனாக்குகிறது. அச்சம் என்பது உயிரின் மிக அடிப்படையான உணர்வு. ஆனால் அது கட்டுக்கடங்காமல் போகும்போது மனதை முடக்கிவிடுகிறது. விருப்பு, வெறுப்பு, மயக்கம், அகங்காரம், அச்சம், துரோகம், பொய்மை ஆகியன மனதின் மேன்மைக்கு பெரும் தடைகள். இவற்றை வெல்வதே மேன்மைப்படுதலின் முதல் படிக்கட்டு. மனம் மேன்மைப்பட பல்வேறு வழிகள் உள்ளன. இசை நுகர்வு, இலக்கிய வாசிப்பு, தியானம், யோகம், வழிபாடு, கலைகள் என பற்பல நல்ல வழிகளை மனதை மேம்படுத்த நம்மிடம் உண்டு. நவீன வாழ்வு அதற்கு நேரெதிர் திசையில் நம்மை செலுத்திக் கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் நமது கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நொடியில் மனம் ஒரு செய்தியிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுகிறது. இவை நம் கவனத்தை 15 வினாடிகளுக்கு கட்டி போடுகின்றன. நீண்ட நேரம் ஒன்றில் கவனம் செலுத்தும் திறனை இவை அழித்துவிட்டன. இதனால் மனதின் ஓர்மை நிலை குலைந்து மேன்மைப்படுவது அரிதாகிறது. மனம் மேன்மையானால் நம் வாழ்வும், நம்மை சுற்றியுள்ளவர் வாழ்வும், சமூகத்தின் வாழ்வும் மேன்மையுறும். வள்ளுவர் ஒரு மாபெரும் உளவியலாளர். அவர் மனதின் ஆழத்தை அறிந்தவர். மன தூய்மையை பல குரல்களில் சுட்டுகிறார். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதின் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறம், மற்ற அனைத்தும் ஆரவாரம் என்கிறார். இதில் மாசு என்பது பொய், பொறாமை, வஞ்சனை, காமம், குரோதம், பொதுவாக இவற்றையே குறிக்கிறது. மனது மேம்பட இவற்றையெல்லாம் கலைந்து இன்னும் இன்னுமாய் மனிதர்களாக மேம்படுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா. பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: ஊருணி நீரின் மேல் கதிர்கரங்கள் ஓவியம் தீட்டிக் கொண்டிருக்கும் பருவம் காலை 6:15 மீண்டும் உங்களுடன் பயணத்தில் மகிழ்ச்சியாய் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. கசடர இந்த சொல் திருக்குறளில் 3 இடத்தில் வருகிறது. கசடு அற என்பதன் பொருள் குற்றமில்லாத, குறையில்லாத, பிழையில்லாத, பழுதில்லாத என்று பல பொருள் தரும்.

இந்த கசடு அற என்ற சொல் கல்வியோடு தொடர்புடைய திருக்குறள் எண்கள் 40, 72 மற்றும் 85 ஆகிய குறள்களில் மட்டுமே வருகிறது. திருக்குறள் பற்றிய பெருமை அறிந்தோம். குறளின் பொருளொன்று காலை தென்றலில் கலந்து வருகிறது குமரி பண்பலை 101.

0: ஒருவனுக்கு வறுமைகளில் எல்லாம் பெரிய வறுமை நல்லறிவு இல்லாமையே ஆகும். பிற பொருள்கள் இல்லாமையை உயர்ந்தோர் வறுமையாக கருத மாட்டார்கள். குறள் எண் 841 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையாவையாது உலகு.
0: ஒருவனுக்கு வறுமைகளில் எல்லாம் பெரிய வறுமை நல்லறிவு இல்லாமையே ஆகும். பிற பொருள்கள் இல்லாமையை உயர்ந்தோர் வறுமையாக கருத மாட்டார்கள். குறள் எண் 841 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறளமுதம் கேட்டோம். சிங்கார சித்திரையின் 30ஆம் நாளில் சிறப்பான புதனில் சிகரங்கள் நோக்கி பறந்து கொண்டிருக்கும் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை நூற்றொன்றில் இணைந்திருக்கீங்க. நேரம் இப்போது காலை 6:18. விசையொரு பந்தினை போல உள்ளம் வேண்டியபடி செலும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், தசையினை தீசுடினும் நித்தம் நவமென சுடர்த்தனும் உயிர் கேட்டேன், பாடி உனை சரணடைந்தேன், கோடி நலம் செய்திடுவாய் பரம்பொருளே. பக்தி நெறியின் புதிய பரிமாணம் தந்த மகாகவி சுப்பிரமணியின் சிந்தனையுடன் ஆரம்பமாகிறது குமரி FM 101 பக்தி மாலை. முதலில் சுதா ரகுநாதன் குரல்.

0: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ ஏஜிகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் ஆர் எஸ் லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் வை ஆர் மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
1: ஏஜிகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட்டோனமஸ் நாகே பிளஸ் அக்ரெடிட்டட் காலேஜ் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் கோயம்புத்தூர் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ் குரல்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிகல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நேரம் இப்போது காலை 6:29. நாகர்கோவில் வானொலி நிலையத்தின் குமரி பண்பலை 101 நேயர்கள் பக்தி மாலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலை இனி டேப் ராதா மாணிக்கம் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.1 நேயர்கள் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பக்தி மாலையில் நிறைவாக நாகூரியம் ஹனிஃபா பாடிய பாடல்.

அன்பொரு சோதியாம் நின்னருள் வேண்டினோம். குமரி பண்பலை நூற்றாண்டின் பக்தி மாலை பதத்தோடு இணைமரல் திருவடி துணை புகுந்தோம். அருள்வாய் நலனே இசையால் உன் சேவடி புகுந்தோம். குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் இதுவரை பக்தி மாலை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி பகுதி 2 தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை நிலையத்திலிருந்து

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3 தேதி நடைபெற்ற

நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்லவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்கவுள்ள

0: தவறும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜமேரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: இருவரிச் செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக் கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர் காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
4: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
5: நேரம் காலை 6:55. இரவை தாண்டி விரிந்த வண்ணம்.

0: இல் தோகையாய் ஒளியால் சூழ்ந்த காலை வணக்கங்களுடன் இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இன்று பரப்பவ வருடம் சித்திரை 30 புதன்கிழமை. நிலமெங்கள் உறவென்று உலகத்தார் உயிர் வாழ பயிர் செய்யும் வேளாண் பெருமக்களுக்கான உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்பாக,
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
5: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
6: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
7: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: உழவென்னும் தொழில் என்றும் இழிவில்லை என்றழைக்கும் வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்பார்க்கப்படும் வானிலை, குமரி மாவட்டத்தில் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 இருந்து 25 டிகிரி செல்சியஸாகவும், வானம் மேகமூட்டத்துடனும் காணப்படும். விதை உற்பத்தியாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் விதையின் உண்மையான தரத்தை உறுதி செய்யும் நோக்கத்துடன் விதை பரிசோதனை செய்யப்படுகிறது. ஒரு விதை குவியலின் புறத் தூய்மை, முளைப்பு திறன், பிற ரக கலப்பு, ஈரப்பதம் ஆகியவற்றை உறுதி செய்யும் விதமாக விதை பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் விதையின் புறத் தூய்மை பரிசோதனை, முளைப்பு திறன் பரிசோதனை, பிற ரக கலப்பு பரிசோதனை மற்றும் ஈரப்பதம் பரிசோதனை ஆகியவை முறையான வழியில் பரிசோதனை செய்யப்படுகிறது. புறத் தூய்மை பரிசோதனையில் பயிர் அறுவடை முறிந்து கதிரடித்து பிரிக்கப்பட்டு எடுக்கப்படும் விதை குவியல்களில் கிடைக்கும் விதைகள் உடனடியாக விதைப்பதற்கோ நடவு செய்வதற்கோ தகுதியானதாக இருக்காது. முளைப்பு திறன் பரிசோதனையில், முளைப்பு திறன் என்பது விதையானது உயிரும் வீரியமும் கொண்டு கரு முளைவிட்டு பின்னர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான பாகங்கள் உருவாகி இயல்பான செடியாவதற்குரிய திறனே ஆகும். பிற ரக கலப்பு பரிசோதனையில் விதை மாதிரிகளில் பிற ரக விதைகள் கலந்துள்ளனவா என்பதை நுண்ணோக்கி மூலம் கண்காணித்து ரகத்தின் குணநலன்களை கருத்தில் கொண்டு பிரித்தறியப்படுகிறது. மேலும் ஈரப்பதம் பரிசோதனையில் விதையின் ஈரப்பதம் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கக்கூடாது. சரியான ஈரப்பத நிலையில் உள்ள விதைகள் பூச்சி மற்றும் பூஞ்சான தாக்குதலின்றி சேமித்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்கும். ஒவ்வொரு குறிப்பிட்ட பயிரின் விதைக்கும் சரியான ஈரப்பதம் உள்ளதா என ஈரப்பதம் கண்டறியும் கருவியை கொண்டு ஈரப்பத பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இப்பரிசோதனை செய்ய கட்டணம் ₹80 செலுத்த வேண்டும் என்று விதை பரிசோதனை ஆய்வக மூத்த வேளாண்மை அலுவலர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கான முகவரி: விதை பரிசோதனை ஆய்வகம், லூர்து அன்னை சாலை, புனிநகர், நாகர்கோவில், 62-90-04. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: நேரம் 7 மணி. வட்டார செய்திகள்.
0: வணக்கம்.

0: முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் நலன் கருதி 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவு. 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான கொடிநாள் நன்கொடையில் அதிக வசூல் ஈட்டியமைக்காக மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டு. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை அடுத்த 2 வாரத்திற்குள் மூடுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கொடிநாள் நன்கொடையில் அதிக வசூல் ஈட்டியமைக்காக தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் வழங்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் வெள்ளிப்பதக்கத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதிக நன்கொடை வழங்கிய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். இத்துடன் வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal, Nagarkovil or call 6384555111.
11: AGK College of Arts and Science, autonomous, NAAC+ accredited college, 100% placement assistance. Admissions open, Coimbatore. Conditions apply.
12: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
13: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
14: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி பகுதி 2. தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா.

நேர புதுமையில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இனி திரை இசை ஒன்று கேட்கலாம் நேர்களே. இது கழகத் தலைவன் திரைப்பட பாடல்.

0: அசையா மகிழ்ச்சியுடன் அன்பால் இணைந்துள்ளோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இனி நம் பண்பலையில் கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம். அழகா கியூட்டா வந்திருக்க கூடிய செல்ல குட்டியோட பேர் என்னம்மா?
2: ஜெரோ சேவியா.
1: ஜெரோ எத்தனா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: பிகேஜி.
1: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்கம்மா?
2: அம்மா அப்பா.
1: சரி, ரெண்டு பேருக்கு பேரும் சொல்லுங்க பாப்போம். அப்பா பேர் என்னதுமா? அம்மா பேரு?
2: மயிலோசனி.
1: சரி, பிள்ளை எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க?
2: மயங்கோயில்.
1: சரி, யாரு உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க?
2: அம்மா.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேச போறீங்க?
2: திருக்குறள்.
1: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க பாப்போம்.
2: கேமுறையெல்லாம் ஆடி பகவான் உகத்தே உலகு தீனா சுத்தப்போ உள்ளாறு மாறாது நவீனா சுத்தவது நன்றி மறப்பது நன்றி கண்டது அன்றே மறப்பது நன்றி.
1: சரி, அழக சொல்லிட்டீங்க ஜெரோ. வேற என்னலாம் உங்களுக்கு தெரியும்?
2: ரைம்ஸ்.
1: ரைம்ஸ் பாட போறீங்களா? சரி பாடுங்க கேக்கலாம்.
2: காபஸ் மம்மி காபஸ் டாடி ஹெல்பஸ் ஆல்வஸ் தூமி டு ஹாப்பி டக் டக் தேயாரும் தட்டு நெய்ய பையாரும் சுத்தி சுத்தி குங்குங்க எத்தி எத்தி பார்க்கணவே ஜான் ஜான் தேயா சாவி போட்டு சுந்தரி.
1: சரி அழகா எல்லாம் பாடியாச்சு. பிள்ளை இப்ப குட்டி பிள்ளையா இருக்கிறீங்களா? பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
2: பைலட் ஆக போறேன்.
1: சரி, நீங்க கண்டிப்பா பைலட் ஆகணும். வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
1: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை.

அன்பால் இணைந்துள்ளோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 நேர்களை இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை வானொலி நிலையத்திலிருந்து இணைந்திருந்தீர்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்க

மாவட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை புதுதில்லியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தனித்தனியாக சந்தித்து கேரள முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள், ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2021 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும் இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையும் இன்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300+ மேற்பட்டோர் திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன.

இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யொவேரி முசேவேனி 70% அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031 வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யொவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார். தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2017 பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும். திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின்போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் 4வது காலாண்டிற்கான ஜிடிபி மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை ஜூன் 7 தேதிக்கு மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிடிபி குறித்த தரவுகளின் உச்சவரம்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 168 எடுத்தது. 169 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 வாஷிங்டன் சுந்தர் 50 எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர்காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷியூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் காலை 7:26. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன இடைவேளை.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
4: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
3: பாட்டில் வார்ட்ராப்,
4: ஷோகேஸ் பொருட்கள்,
3: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
4: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
5: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
6: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
7: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட் தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
8: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால், நாகர்கோவில், ஆர் கால் 6384555111.
11: AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NAAC+ அக்ரிடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: சேவை செய்திகள். மேல சங்கரன்குழி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, இரவு 7:00 பஜனை, நாளை காலை 6:00 பூஜை. மங்காவிளை ஊர் அருள்மிகு சிவசுடலை மாடசுவாமி திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று மாலை 6:00 தீபாராதனை. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று காலை 10:45 திருப்பலி, மாலை 6:00 ஜபமாலை, நாளை காலை 6:30 திருப்பலி. கோடைக்காலங்களில் திரவ உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் உணவு வணிகர்கள் உணவு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், நுகர்வோர்களும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். வணிகர்களின் கவனத்திற்கு, பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை குறைக்க பலவித குளிர்பானங்கள் மற்றும் பழச்சாறுகளை அருந்தும் சூழல் காணப்படுகிறது. இதனால் மாவட்டம் முழுவதும் சாலையோர மற்றும் நிரந்தர குளிர்பான கடைகளில் பரவலாக பொதுமக்களின் நுகர்வு அதிகரித்துள்ள இத்தருணத்தில் சாலையோர மற்றும் நிரந்தர வணிகம் செய்யும் வணிகர்கள் பொதுமக்களுக்கு தரமான மற்றும் பாதுகாப்பான குளிர்பானங்கள் மற்றும் பழச்சாறுகளை வழங்குதலை உறுதி செய்திட வேண்டும். சாலையோர உணவு வணிகர்கள் உட்பட அனைத்து வணிகர்களும் உணவு பாதுகாப்பு தரச்சட்டத்தின்படி உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற்றிருத்தல் அவசியமாகும். நுகர்வோர்கள் கவனத்திற்கு, கடையில் உணவு பாதுகாப்பு உரிமம் உள்ளதா என உறுதி செய்யவும், அவ்வாறு உணவு பாதுகாப்பு உரிமம் இல்லையெனில் அக்கடையில் எவ்வித உணவுப் பொருட்களையும் வாங்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி பகுதி 2 தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் திரை இசை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: இருந்து உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலை 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வார்மந்திரியாரே. இப்படி அமரும் உம்மிடம் ஒரு விஷயம் கூற வேண்டும்.
1: என்ன விஷயம் அண்ணா, கூறுங்கள்.
2: எனக்கு திடீர் என்று ஒரு ஆசை மந்திரியாரே.
1: இந்த மன்னர் என்ன ஆசை குறித்து சொல்ல போகிறார் தெரியவில்லையே. அதை நிறைவேற்ற நான் எங்கெல்லாம் அலைய போகிறேனோ, என்ன பாடுபட போகிறேனோ, இறைவா என்னை காப்பாற்று.
2: என்ன மந்திரியாரே, யோசனையில் ஆழ்ந்து விட்டேன்.
1: அது வந்து மன்னா, தங்களது ஆசையை நிறைவேற்றிட என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
2: அதற்கு நான் இன்னும் எனது ஆசையை கூறவில்லையே மந்திரியாரே.
1: அந்த திடீர் ஆசையை தாங்கள் கூறினால்
2: ஒரு தியேட்டருக்கு சென்று திரைப்படம் பார்க்க வேண்டும்.
1: இவ்வளவுதானா? கூறுங்கள் மனா, எந்த தியேட்டருக்கு செல்ல வேண்டும்? உடனே ஆன்லைனில் டிக்கெட்டை புக் செய்து விடுவோம்.
2: அங்குதான் நிற்கின்றான் இந்த 73 இளையசி மன்னன்.
1: திரைப்படம் பார்ப்பதில் என்ன மனா ட்விஸ்ட்?
2: தியேட்டருக்கு இந்த மன்னன் போக போவதில்லை. தியேட்டர் இந்த அரண்மனைக்கு உள்ளே வந்தாக வேண்டும்.
1: இவ்வளவுதானா? சரி, ஒரு ஹோம் தியேட்டரை வாங்கி விடுவோம்.
2: ஹோம் தியேட்டர் அல்ல, உண்மையான ஒரு பெரிய தியேட்டர். அது உடனே இங்கு வந்தாக வேண்டும். அதில் நான் திரைப்படம் பார்த்தே ஆக வேண்டும்.
1: மன்னர் திடீர் ஆசை என்று கூறும் போதே தெரியும் இப்படி ஏதாவது ஒரு ட்விஸ்டை வைப்பார் என்று. இப்போது என்ன செய்யலாம் யோசிப்போம். மன்னா, ஜூனோவை அழைப்போம், உதவி கேட்போம்.
2: உடனே ஜூனோவை அழையுங்கள்.
1: எங்கே அந்த அற்புத விளக்கு? எடுப்போம்.

0: அற்புத விளக்கு எடுப்போம் தேய்ப்போம். உடனே ஒரு பெரிய தியேட்டரை இந்த அரண்மனைக்குள் கொண்டு வர வேண்டும்.
1: இதோ எனது மாயாஜாலத்தால் இப்போதே கொண்டு வருகிறேன்.
2: ஆஹா ஆஹா, எவ்வளவு பெரிய திரையரங்கம், அதுவும் ஏசி திரையரங்கம். நல்ல பெரிய ஸ்கிரீனாகத்தான் இருக்கிறது. நல்ல ஒரு சீட்டாக பார்த்து அமர்ந்து விட வேண்டும். திரைப்படம் பார்க்கும் போது பாப்கார்ன் வேண்டாமா? பாப்கார்ன் எங்கே? என்ன மந்திரியாரே, ஜூனோ உளறி கொண்டிருக்கிறது. தியேட்டரில் தருகின்ற பாப்கார்னை தானே கேட்டேன், அதில் எப்படி கெமிக்கல் கலந்திருக்கும்?
0: மன்னா, ஜூனோ கோருவதிலும் விஷயம் இருக்கிறது. வெளியேயும் தியேட்டர்களிலும் விற்கப்படும் பாப்கார்ன்களில் பெரும்பாலும் வெண்ணெய், உப்பு, சர்க்கரை மற்றும் மறைக்கப்பட்ட ரசாயனங்கள் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டு இருக்கும். வெண்ணெய் சுவைக்காக டயாசிட்டில் என்ற பிளேவரை பயன்படுத்துகிறார்கள். இது நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மன்னா,
2: என்ன மந்திரியாரே கூறுகிறேன், பாப்கார்ன் உடலுக்கு நல்லது என்றுதானே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பாப்கார்னில் ரசாயனம் கலக்கப்படுகிறதா?
0: சுவைக்காக சேர்க்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். மன்னா, ஒரு திரையரங்குக்கு சென்றாலும் அல்லது வீட்டில் எல்லோரும் சேர்ந்து டிவி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, தட்டில் பாப்கார்ன் இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு பாப்கார்ன் ஒரு சுவையான நொறுக்கு தீனி. இந்த பாப்கார்ன்கள் சுவையாக மொறுமொறு என்றும் விதவிதமான சுவையுடன் இருப்பதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை விரும்பி சாப்பிடுகின்றனர். அதனால்தான் என்னவோ கடைகள் இந்த பாப்கார்னை விதவிதமான டேஸ்டில் பாக்கெட்டுகள் விற்பனை செய்கிறார்கள். பல்வேறு சுவைகள் கிடைக்கும் பாப்கார்ன் வாங்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் ஏர் பாப் செய்யப்பட்ட பாப்கார்னில் ரசாயனம் இருக்காது. அதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம், நாமும் சாப்பிடலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. எண்ணெய் கலக்காமல் ஏர் பாப் செய்யப்பட்ட பாப்கார்ன்களில் பழங்கள், காய்கறிகளை விட ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம், நார் சத்தும் அதிகம். உடல் எடையை ஏர் பாப் செய்யப்பட்ட பாப்கார்ன்கள் குறைக்கும் என்று கூறுகிறார்கள்.
2: மந்திரியாரே, மந்திரியாரே, என்ன மந்திரியாரை காணவில்லை? என்ன, எப்படி இருந்தாலும் இங்குதானே வர வேண்டும். அப்போது பார்த்துக் கொள்கிறேன். இப்போது இந்த பாப்கார்னை சாப்பிட்டுக் கொண்டே திரைப்படம் பார்ப்போம்.
3: இன்றைய குறுஞ்செய்தி.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

நேரம் காலை 7:35. தெற்கு திசைதனிலே விசால சுற்றுப்புறத்தினிலே எங்கும் வெயில் தூவிடும் பொன்னொழி அற்புதம் நிறைந்த இனிய வேளையில் மகிழ்வாய் ஆனந்தமாய் மிக்க உற்சாகமாய் பரிபூரண ஆவலுடன் மீண்டும் மீண்டும் உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. தென்குமரி தேனிலை ஆரம்பமாகிறது. தேனிலையில முதல்ல பொது அறிவு கேள்வி தெரிஞ்சுக்கலாமா? ஆபரணங்கள்ல பயன்படுத்தப்படும் முத்துக்கள் சிப்பி அப்படிங்கிற முசல் வகை உயிரினத்தில இருந்து எடுக்கிறாங்க. இந்த முத்துக்கள் இயற்கையாகவும் கிடைக்குது, செயற்கையாகவும் கிடைக்குது. செயற்கையா கிடைக்கும் முத்துக்களும் தொழிற்சாலைகள்ல சிப்பி வகை உயிரினங்களாலதான் விளக்கப்படுது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுப்பு எங்கு உள்ளது? அதாவது பேர்ல் கல்டிவேஷன் கிளஸ்டர் எங்கு உள்ளது? கேள்வி மீண்டும், இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுப்பு எங்கு உள்ளது? இந்த கேள்விக்கான பதில ஹிப்ஹாப் தமிழா இசையில பிரதீப் ரங்கநாதன் பாடல் வரிகள்ல காஷிக் கிறிஸ் இனிய குரல்ல கோமாளி திரைப்பட பாடல் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
5: ரியா, தூத்து செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
4: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
5: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்து.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
6: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
8: குமரி பண்பலை 120 நேர்களை போ நேரம் பார்க்கலாம். நேரம்

7:42. சின்ன இடைவேளையிலும் அசையா மகிழ்ச்சியுடன் இசையால் இணைந்துள்ளோம். நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுப்பு எங்க இருக்குன்னு கேட்டிருந்தோம். இதற்கான பதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஹசாரி பார்க்கில். கேள்வியும் பதிலும் மீண்டும், இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுப்பு எங்க இருக்குன்னு கேட்டிருந்தோம். இதற்கான பதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஹசாரி பார்க்கில். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவின் கீழே இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுப்பா இந்த ஜார்க்கண்டின் ஹசாரி பார்க் மாறியிருக்கு. இந்த முத்து வளர்ப்பு தொகுப்புக்கு கிட்டத்தட்ட 22 கோடி முதலீடு செஞ்சிருக்கு இந்திய அரசு. 2024 தான், அதுவும் August 30 அன்னைக்குதான் இந்த ஹசாரி பார்க்க முத்து வளர்ப்பு தொகுப்பா அறிவிச்சாங்க. குறிப்பா இங்க சுமார் 1.02 லட்சம் முத்துக்கள் உற்பத்தியும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் NFDB நேஷனல் பிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு பதிவும் செஞ்சிருக்கு. ஹிரியோப்சிப்ஸ் குமிங்கி அப்படிங்கிற சிப்பி இனம் தான் இந்த ஹசாரிபாக் முத்து வளர்ப்பு தொகுப்புல முத்து உற்பத்தி செய்ய வளர்க்கப்படுதான். ஏன்னா இந்த வகை சிப்பி தான் நன்னீர்ல வளரக்கூடிய சிப்பியாம். முக்கியமா இந்த முத்து வளர்ப்பு தொகுப்பு ஏற்படுத்தின காரணமே மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பை மேம்படுத்தும் ஒரு மத்திய அரசின் திட்டம்தான்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி பகுதி 2 தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேலா.

0: நேயர்களே, நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 7:45.
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று 13 மே.
1: இந்திய ஆங்கிலேய மருத்துவர் ரொனால்ட் ராஸ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: மருத்துவம் மற்றும் உடல் இயங்கியலுக்கான நோபல் பரிசு பெற்ற சர் ரொனால்ட் ராஸ் அவர்கள் 1857 இதே நாளில் பிறந்தார்.
1: மலேரியாவை உண்டாக்கும் பிளாஸ்மோடியம் எனும் தொற்று எரியை அனோபெலிஸ் கொசுவில் கண்டறிந்தமைக்காக இவர் நோபல் பரிசினை பெற்றுள்ளார்.
2: நமது நாட்டின் 5வது குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: நம் நாட்டின் குடியரசுத் தலைவராக 1974 முதல் 1977 வரை பதவி வகித்த ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் 1905 இதே நாளில் பிறந்தார்.
2: கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற இவர் இந்திய விடுதலை இயக்கத்தில் இணைந்து தீவிரமாக பணியாற்றியுள்ளார்.
1: 1942 வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றமைக்காக சுமார் 3.5 சிறை தண்டனை அனுபவித்தார்.
2: சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவில் 1952 முதல் 1953 வரை ராஜ்யசபாவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
1: பின்னர் இவர் அஸ்ஸாம் அரசின் அட்வொகேட் ஜெனரலாகவும் பணியாற்றியுள்ளார்.
2: இந்திய விடுதலை போராட்ட வீரரும் இந்திய இலக்கியத்திற்காக வழங்கப்படும் ஒரு உயரிய விருதான ஞானபீட விருது, பத்மஸ்ரீ விருது, சாகித்ய அகாடமி விருது போன்ற பல விருது

0: விருதுகளை பெற்றுள்ள ஒடிய எழுத்தாளர் சச்சிதானந்த ராவுத்ராய் அவர்கள் 1916 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: நடனக் கலைஞர் தஞ்சாவூர் பாலசரஸ்வதி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: தமிழ்நாட்டில் வாழ்ந்த குறிப்பிடத்தக்க பரதநாட்டிய கலைஞர் மற்றும் நாட்டிய ஆசிரியருமான பாலசரஸ்வதி அவர்கள் 1918 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: இவரை போல கலை நுணுக்கம் சிறந்த நாட்டியம் யாருமே ஆடவில்லை என்று எண்ணும் அளவிற்கு கலை நுணுக்க ஆர்வலர்கள் மிக பலராலும் போற்றப்பட்ட இவர் சங்கீத நாடக அகாடமி விருது, சங்கீத கலாநிதி விருது, பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றுள்ளார்.
0: யாரடி நீ மோகினி, சித்திரம் பேசுதடி, குங்குமப்பூவே, கொஞ்சுப்புறாவே போன்ற இனிமையான பாடல்களை நமக்கு அளித்த திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான கு மா பாலசுப்ரமணியம் அவர்கள் 1920 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: குங்குமப்பூவே, கொஞ்சுப்புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே.
1: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, ஹிந்தி, குஜராத்தி மற்றும் மராத்தி போன்ற பல மொழிகளில் பல பாடல்களை பாடியுள்ள திரைப்பட பின்னணி பாடகர் பென்னி தயாள் அவர்கள் 1984 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1939 ஆண்டு இதே நாளில் முதலாவது FM வானொலி நிலையம் ஐக்கிய அமெரிக்காவில் கனெக்டிகட் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது.
1: இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையின் முதலாவது அமர்வு 1952 ஆண்டு இதே நாளில் இடம்பெற்றது.
0: மின்னியல் மற்றும் மின்காந்த பண்புகளை பற்றிய முக்கிய ஆய்வு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய அமெரிக்க இயற்பியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் ஜோசப் ஹென்றி அவர்கள் 1878 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: மின்காந்த தூண்டலின் அழகான ஹென்றி என்பது இவரது பெயரையே குறிக்கிறது.
0: கவி ஞாயிறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவரும் ஆசிரியர் சேவைக்காக தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவருமான தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் மற்றும் கவிஞர் தாரா பாரதி அவர்கள் 2000 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
3: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
7: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
8: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
9: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
8: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
9: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
8: சேர்க்கை நடைபெறுகிறது.
10: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
11: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
10: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
11: செல் நம்பர் 9488230666.
12: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி பகுதி 2, தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.

தற்போது காலை 7:52 நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில இனி நிவாஸ் கே பிரசன்னா இசைத்து பாடியுள்ளார் மோகன்ராஜ் வரிகளை கும்கி 2 திரைப்படத்திற்காக. அந்த பாடல் இப்போது நமது தென்குமரி தேனலையில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
3: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு.

0: மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
3: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
4: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
3: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
4: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
3: தடிகாரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
4: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம்.

பாவம் பொல்லாதது திரைப்பட பாடல் கேட்டீர்கள். இசையால் சிறகடித்து பிறந்தாலும் தவறாமல் உங்களிடம் காலை 8 மணி செய்தி சுருக்கத்தை கொண்டு வருவதற்கு ஆயத்தமாகிறது குமரி பண்பலை 101. செய்தி சுருக்கத்தை கேட்போம், பின் மீண்டும் தென்குமரி தேனலையை தொடர்வோம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக் கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: குமரி FM 101.

0: 101. மயில் தங்க வேங்கை இடம் கொடுக்கும். நாம் மீண்டும் காற்றலையில் இடம் கொடுக்கும் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை நூற்றி நேரம். இப்போது காலை 8:02. தொடர்வோம், தொடர்ந்திருப்போம். மகிழ்வாய் வான் வீதியில் சிறகடித்து நம்முடன் கதைகள் நூறா இணைந்துள்ள குமரி பண்பலை 101. தென்குமரி தேனலை மீண்டும் தொடர்வோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி பகுதி 2 தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
4: AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NAAC+ அக்ரிடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: தோற்றும் நோய்கள் நிறைய கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். தோற்றும் நோய்கள்ல வந்து ரொம்ப முக்கியமா வந்து நம்ம ஒரு காலகட்டத்தையே கடந்து வந்திருப்போம். தொற்றும் நோய்கள் அப்படின்னா யார் கூடயும் வந்து பேசாம வாயிலிருந்து ஏதாவது கிருமிகள் ஒட்டி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு போயிருந்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தொற்றும் நோய்கள் பற்றி நமக்கு தெரியும். தொற்றா நோய்கள் நிறைய இருக்கா, அது என்ன நோய்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கா? அப்ப கண்டிப்பா கேளுங்க. நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்துல இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரை நிகழ்ச்சியில வந்து தொற்றா நோய்கள் பத்தி யார் சொல்றாங்க அப்படின்னா, திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள்.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை,
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
4: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: நாகர்கோயில்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர்
3: இம்போர்ட்டட்
2: வடசேரி நாகர்கோவில்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
8: AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NACA பிளஸ் அக்ரெடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: தென்குமரி தேனில இனி வடசேரி உழவச்சத்தை காய்கறி விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு ₹70, கத்திரிக்காய் சாதாரணம் ₹50, நாட்டு வெண்டைக்காய் ₹45, வெண்டைக்காய் பச்சை ₹35, நாட்டு தக்காளி ₹45, ஆப்பிள் தக்காளி ₹50, நாட்டு மிளகாய் ₹65, பஜ்ஜி நாடன் மிளகாய் ₹120, சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு ₹40, வெள்ளரிக்காய் ₹20, பாகற்காய் ₹50, இஞ்சி கிலோ ஒன்றுக்கு ₹160, உருளைக்கிழங்கு ₹35, சேனைக்கிழங்கு ₹45, பல்லாரி ₹30, கேரட் ₹60, முட்டைக்கோஸ் ₹40, வாழைக்காய் பத்தியனம் ₹50, முருங்கைக்காய் பத்தியனம் ₹40, சின்ன வெங்காயம் ₹70, பூசணி ₹24, தடியங்காய் ₹17, மரவள்ளி ₹40, புளி கிலோ ஒன்றுக்கு ₹140, புடலை ₹80, பீன்ஸ் ₹140, சவுச்சோ ₹55, தட்டைப்பயிறு ₹45, பீட்ரூட் ₹58, முள்ளங்கி ₹45, எலுமிச்சை கிலோ ஒன்றுக்கு ₹200, நாத்தங்காய் ₹40, காலிஃபிளவர் ₹55, தேங்காய் குடுமியுடன் ₹48, குடுமி இல்லாத தேங்காய் ₹51, வாழை இலை ஒரு பொட்டு ₹15, மல்லிக்கீரை ₹90, புதினா ₹70, பால் சேம்பு ₹70, வழுதுலங்காயும் ₹70, கோவைக்காய் ₹68, நெல்லிக்காய் ₹60, சுரைக்காய் ₹30, காரமணி பயிறு ₹50, கறிவேப்பிலை ₹45. பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் ₹50, பப்பாளி ₹30 விற்கப்படுகிறது. இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை ₹2,500, உள்ளூர் சந்தையில் ₹1,700 விற்கப்படுகிறது குவிண்டாலுக்கு. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 22.98 அடி, பெருஞ்சாணி அணை 24.40 அடி, சிற்றாறு 1 5.12 அடி, சிற்றாறு 2 5.22 அடி, பொய்கை அணை 16.10 அடி, மாம்பழத்துறையாறு அணை 16.57 அடி. குமரி தேனில இனி கொம்பு சிவி திரைப்பட பாடல் கேட்கலாம்.

வான்வீதி பிரபஞ்சத்தில் காற்றின் மாயவித்தை ஒலி மூலம் நம்மை மகிழ்வித்தது நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. காற்றின் திசையில் கேட்டமட்டும் மகிழ்ச்சியை தொடர்வோம், மகிழ்ச்சியாய் தொடர்ந்திருப்போம் நாகர்கோவில் வானொலியை. இதுவரை நேயர்கள் தென்குமரி தேநிலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: ருதுவேதி'ஸ் ரிப்போர்ட் ஃப்ரம் ஜெய்ப்பூர். சுகேச பாண்டே, ஆகாஷ்வாணி நியூஸ்.
1: Over to sports. In IPL cricket, Gujarat Titans defeated Sunrisers Hyderabad by 82 runs to take the top position in the points table with a compelling all-round show in Ahmedabad last night. Chasing the target of 169 runs, Sunrisers Hyderabad were bundled out for just 86 runs in 14.5 overs. For Gujarat Titans, Kagiso Rabada and Jason Holder scalped 3 wickets. Kagiso Rabada was declared player of the match. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
2: Thank you, Anuja. The dailies today have all taken note of the NEET UG 2026 being cancelled on allegations of question paper leak affecting lakhs of medical aspirants across the country. NEET mess. NTA orders retest as CBI probes leak, writes Hindustan Times. The paper adds, what began as a social media claim has now snowballed into a massive examination scandal. Quoting the Petroleum Minister Hardeep Singh Puri, the Hindu hints at fuel price hike as oil marketing companies mounting losses cause concern. PM cuts convoy, government departments to adopt austerity measures, reports the Times of India. Under the headline, in a shifting world order, five principles should guide India's diplomacy, notes an editorial in the Indian Express, adding, in foreign policy, there is no substitute for nurturing trusted partnerships, even while seeking new opportunities. Iran's Arachi, Russia's Lavrov to be in Delhi for BRICS huddle, reports the Indian Express. The Economic Times noting the war impact on growth and current accounts cites PMO stitching a plan to boost foreign fund flow with steps to ease FEMA rules. A headline in the Tribune writes early monsoon likely, Andaman Sea may witness onset by May 16. And finally, a trailblazing first in 145 years at the prestigious institution St. Stephen's College, ready for its first ever woman principal, writes the Pioneer. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Political activities in Tamil Nadu turn hectic ahead of C. Joseph Vijay-led TVK government's floor test today. All India NR Congress leader N. Rangasamy to take oath as Chief Minister of Puducherry today. Uttar Pradesh, Madhya Pradesh and Delhi governments implement measures for fuel consumption following Prime Minister Narendra Modi's austerity appeal. Centre increases import duty on gold and other precious metals. IMD predicts early arrival of monsoon this year. And in IPL cricket, Gujarat Titans beat Sunrisers Hyderabad by 82 runs in Ahmedabad. And with that, we end the morning news. Have a nice day.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 8:30.
4: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: God's Own கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
6: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
5: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
7: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு பிரசன்ட்ஸ் டெண்டர் கோகனட் வாட்டர்.
8: நியூட்ரிஷியஸ், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி and delicious with the taste of natural goodness in every drop of it.
7: Enjoy nature's health drink, tender coconut water from Coconut Development Board.
4: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி. சுதாலட்சுமி அவர்கள்.
9: தென்னை ஒரு பல்லாண்டு பயிர், அது போக அது ஒரு சல்லி வேர்பயிர். அதனால ஒரு குறிப்பிட்ட மண் மண்டலத்திலிருந்துதான் வாழ்நாள் முழுக்க அதற்கு எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அதை கிரகித்த வண்ணம் இருக்கின்றது. அதனால அந்த மண் மண்டலத்திற்கு நாம் போதிய அளவு ஊட்டச்சத்துக்களை உரங்கள் வாயிலாகவோ அல்லது இயற்கை எருக்கள் வாயிலாகவோ மீளீட்சி செய்வது, ரெப்ளனிஷ் செய்வது மிகவும் அவசியம். மண்ணிலே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் எந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிலையில் இருக்கின்றதோ அது

0: தென்னையின் விளைதிறனை தீர்மானிக்கும். அதனாலதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுக்கு சமச்சீர் உர மேலாண்மையை பின்பற்றுமாறு அறிவுறுத்திய வண்ணம் இருக்கின்றது.
1: அது என்ன மேடம் சமச்சீர் உர மேலாண்மை?
0: இயற்கை உரங்கள், மண் பரிசோதனை அடிப்படையிலான ரசாயன உரங்கள், உயிர் உரங்கள் உள்ளடக்கிய அந்த நெறிப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து மேலாண்மை முறையை நாம் கையாண்டால் கண்டிப்பாக

0: உருவாவதற்கு பச்சையம் கிடைப்பதற்கு தழைச்சத்து தேவைப்படுது. நம்ம ஒரு தென்னமரத்தை எண்ணி பார்த்தாலும் அதுல ஏறத்தாழ் 35ல் இருந்து 40 ஓலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அத வந்து ஒரு ஹெல்த்தியான தென்னை மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு ஓலைகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதற்கு தழைச்சத்து தேவை. பொதுவா தென்னமரத்துக்கு வந்து ஒரு வருடத்திற்கு 560 கிராம் தழைச்சத்து தேவைப்படுது. இதை வந்து நம்ம பல்வேறு உர ஆதாரங்கள் வழியா கொடுக்கலாம், அதாவது யூரியா வழியாகவோ அமோனியம் சல்பேட் வழியாகவோ இல்ல வேறு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தென்னை மரத்துக்கு தேவைப்படும் தழைச்சத்தை கொடுத்து அதனுடைய தேவையை நாம் நிவர்த்தி செய்யலாம். இரண்டாவது முக்கியமான பேரூட்டம் என்னன்னா மணிச்சத்து. பொதுவா தென்னை மரத்துக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்கு வந்து இந்த மகரபத்திரன் சில சென்டிமீட்டர் மட்டுமே ஒரு நாளைக்கு நகரக்கூடிய ஒரு சத்துனா அது மணிச்சத்து தான். அதனால மணிச்சத்து நம்ம போடையில அங்க எருக்கள் இயற்கை எருக்கள் எல்லாம் நம்ம சேர்த்தி போட்டோம்னா மண்ணில் அதனுடைய நகர்வு திறன் வந்து அதிகரிக்கும். மணிச்சத்து வந்து ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 320 கிராம் தேவைப்படுது. இதைய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டையமோனியம் பாஸ்பேட்டாக கொடுக்கலாம். ஃபர்டிகேஷன் பண்ற விவசாயிகள் மோனோ அமோனியம் பாஸ்பேட் அல்லது பிற வாட்டர் சால்யூபிள் பாஸ்பரஸ் ஃபார்முலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டிஏபிய 2 நாள் தண்ணியில உறவிச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஃபர்டிகேஷன் செட்டப்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் டிஏபியில் உள்ள முழுமையான மணிச்சத்தானது தண்ணியில வராது, அதனால வேஸ்டா தான் போகும். ஏன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி ரெண்டுமே வந்து நீரில் முழுமையாக கரையும் தன்மை இல்லை. அதனால ஃபர்டிகேஷன் பண்ற அந்த உழவர் பெருமக்கள் எஸ்எஸ்பி ஆர் டிஏபிய தண்ணியில 2 நாள் ஊற வச்சு கரைச்சு யூஸ் பண்றதுக்கு பதிலா வாட்டர் சால்யூபிள் ஃபார்முலேஷன்ஸ் மோனோமோனியம் பாஸ்பேட் இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதிக லாபத்தை பெறலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு சத்து என்னன்னா சாம்பல் சத்து. 2000ஆம் வருஷத்திலிருந்தே பார்த்தோம்னா நம்ம பகுதியில வந்து ஏதோ ஒரு பூச்சியோ நோயோ பெரிய தாக்குதலை ஏற்படுத்திட்டு வருது. முதல்ல நம்ம எரியோபிட்ஸ் இலந்தி அப்படின்னு சொன்னோம், காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூண்வண்டு, ப்ரியூகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளை, வேர்வாடல் நோய், இந்த மாதிரி வந்து தென்னையில ஏதோ ஒரு பூச்சியோ நோயோ வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது. சோ இந்த மாதிரி பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் அதீத சீதோஷ்ண நிலைகளுக்கும் தென்னை மரத்துக்கு ஒரு தாங்கு திறனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து சாம்பல் சத்து தேவை. கண்டிப்பா சாம்பல் சத்து போடல அப்படின்னு சொன்னா விளைதிறன் பாதிக்கப்படும். ஈவன் நம்ம அடுப்பு சாம்பலை கூட நம்ம போடலாம். சாம்பல் சத்து வந்து தென்னை மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு 1200 கிராம் தேவைப்படுது. இதை நம்ம வந்து எதிர மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இல்ல சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் வழியா கொடுக்கலாம்.
1: தழை மணி சாம்பல் சத்து ஆச்சு, அடுத்தது மேடம்
0: கால்சியம். நம் தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் தென்னமரத்துல வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வர்றது கிடையாது. ஏன்னா ஓடக்கல் பூமியில பெரும்பான்மையாக நம் மாநிலத்தில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருது. அமில நிலங்களில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அங்க வந்து லைம் போடுவாங்க, சுண்ணாம்பு போடுவாங்க, அதாவது கால்சியம் கார்பனேட். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மையான அந்த மண் வகைகள் காரநிலையை சார்ந்தது. அதனால சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஜிப்சம் வந்து போடலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா அதுல 2 இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் கால்சியம் இருக்குது, சல்பரும் இருக்குது. அதனால இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையை ஜிப்சம் போட்டு நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா பிஹெச்மே குறையும், மண்ணோட பொலமுழப்பு தன்மையுமே வந்து அதிகமாகும், நல்லா வந்து பருப்பு வந்து திக்காகும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தக்காளியில வெடிக்கிற மாதிரி அந்த ஓட்டுல வந்து விரிசல் வரும், அந்த தேங்காய் ஓட்டுல விரிசல் வரும், மட்ட வந்து அதே வந்து பிளந்து போன மாதிரி காணப்படும். இதெல்லாமே வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை அறிகுறிகள். இப்ப நம்ம வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறது முக்கியமா மணிச்சத்து மண்ணுக்கு சேர்க்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம போடுறோம். இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயே வந்து கால்சியம் மற்றும் சல்பர் மறை சேர்க்கப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியா சூப்பர் பாஸ்பேட் போட்டுட்டு இருக்கிற விவசாயிகள் வந்து தனியா சுண்ணாம்பு சத்தோ இல்ல சல்பரோ போடணும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது. ஒரு 2ஆம் நிலை ஊட்டச்சத்து இப்ப கெய்னிங் மொமெண்டம் அப்படின்னு சொன்னா வந்து மெக்னீசியம் தான். ஏன்னா பச்சைய மூலக்கூறின் மத்தியில வந்து இந்த மெக்னீசியம் சத்து இருக்குது. பொது பரிந்துரையாகவே ஒரு வருடத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு 2 ஸ்பிளிட்ல 6 மாசத்துக்கு ஒருக்க 1/2 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி வருது. அந்த மூன்றாவது மிக முக்கியமான 2ஆம் நிலை பேரூட்டம் என்னன்னா கந்தகம், அதாவது சல்பர்.
1: இதன் குறைபாட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: இப்ப நிறைய விவசாயிகள் வந்து இப்ப தண்டு பகுதி மேல மரத்து மேல வந்து அந்த ஓலைகள் எல்லாமே சரியுது.

0: சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல வந்து ஸ்கர்ட்டிங் அல்லது பக்லிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சல்பர் டெபிஷியன்சியும் இந்த மாதிரி ஸ்கர்ட்டிங் ப்ராப்ளமுக்கு வித்திடும். பொதுவா மண்ல வந்து 10 PPM ஐ விட குறைவாக அந்த சல்பர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மண்ணில் பற்றாக்குறை ஏற்படும். சோ அந்த மாதிரி சல்பர் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கால்சியம் சல்பேட் போட்டு அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஈவன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயுமே வந்து சல்பர் இருக்குது. தொடர்ச்சியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த விவசாயிகள் வந்து தனியா சல்பர் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதாவது சல்பர் வந்து தஞ்சாவூர் வாடல் நோய் போன்ற பல்வேறு நோய்களுக்கு எதிர்ப்பாற்றலை அந்த தென்னை மரத்துக்கு வந்து கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்னன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். பொதுவா அந்த நுண்ணூட்ட உரங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கறதுனால உழவர் பெருமக்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையா இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தென்னை மரத்துல வந்து விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும். ஜிங்க் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 200 கிராம் ஜிங்க் சல்பேட் போட்டு அந்த துத்துநாகச் சத்து பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்யணும். கண்டிப்பா வந்து குறுமை உதிரும். அடுத்த ஒரு நுண்ணூட்டம் என்னன்னா தாமிரம், அதாவது காப்பர். எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதோ அங்க எல்லாமே வந்து காப்பர் டெபிஷியன்சி வரும். காப்பர் டெபிஷியன்சி நம்ம மண்ணில் இருக்குது அப்படின்னா வருடத்துக்கு ஒரு மரத்துக்கு 100 கிராம் அளவு காப்பர் சல்பேட் போட்டு அதனுடைய பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சத்து என்னன்னா இரும்பு சத்து. இப்ப இரும்பு சத்து மண்ணில வந்து பற்றாக்குறை இருக்குதுன்னா அந்த அறிகுறி வந்து தென்னை மரத்தில் பெரிதா நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா தென்னந்தோப்புல வேற ஏதாச்சும் பயிர்கள், அதாவது கொக்கோ, ஈவன் களை செடிகள்ல கூட இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை அறிகுறி தென்படும். பொதுவா அந்த அயர்ன் டெபிஷியன்சி வந்து நம்ம இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னா நற்பகுதி பச்சையா இருக்கும், நரம் விடை பகுதி வந்து வெளிரி போய் காணப்படும். இது டிபிக்கல் அயர்ன் டெபிஷியன்சியோட சிம்டம். சோ இந்த மாதிரி தருணங்களில் நம்ம வந்து ஃபெரசல்பேட்ட ஒரு மரத்துக்கு 200 கிராம் நம்ம போட்டு அந்த இரும்பு சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். பட் அது பிக்சேஷனுக்கான அபாயம் இருக்கிறதுனால நம்ம கூடவே சிட்ரிக் ஆசிடும் போடலாம். அதாவது இரும்பு வந்து Fe3+ ஆயிருந்துச்சுன்னா அந்த மரம் வந்து எடுத்துக்காது, Fe2+ ஆயிருந்தாதான் அந்த மரம் எடுத்துக்கும். சோ Fe2+ ஆகவே ரீட்டைன் பண்றதுக்கு சிட்ரிக் ஆசிட் நம்ம கூட போட்டோம், இல்ல ஆர்கானிக் ஆசிட்ஸ் அளிக்கக்கூடிய இயற்கை எருக்கள் நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து மண்ணில் நிலைநிறுத்தப்படுதல் மற்றும் மணிச்சத்து நிலைநிறுத்தப்படுதல் ரெண்டையுமே நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதனால நுண்ணூட்ட சத்துக்கள் போடையில உழவர்கள் வந்து கூடவே இயற்கை எருக்கள், அது தொழு உரமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பசுந்தாள் உரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இயற்கை எருவை நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நிலைநிறுத்தம் மணிச்சத்து நிலைநிறுத்தம் இது எல்லாத்தையுமே தவிர்த்து அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாமே வேர்களுக்கு கிடைக்க நாம் வழிவகுக்கலாம். அடுத்தது மாங்கனீஸ். இந்த மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை வந்து அதாவது இலைகள் வந்து சுருண்டு காணப்படும். தமிழகத்து மண் வகைகள்ல பரவலாக மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை நம்ம பார்க்க முடியாது, ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம வந்து இந்த மாங்கனீஸ் டெபிஷியன்சியை பார்க்கலாம். அடுத்தது மாலிப்டினம். பொதுவாகவே தழைச்சத்து நிலைநிறுத்தத்துக்கு தேவைப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு நுண்ணூட்டம். அமில மண் வகைகள்ல வந்து இதனுடைய பற்றாக்குறை தென்படும். அப்ப அமில மண் வகையில இது டெபிஷியன்டா இருக்குது அப்படின்னா சோடியம் மாலிப்டேட் போட்டு இந்த மாலிப்டினம் டெபிஷியன்சி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ பிரிக்க முடியாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டா தென்னையும் போரானும் அப்படிங்கிற ஒரு பதில் தான் இன்னைக்கு வரும். ஏன்னா போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா துத்தநாகம் மாதிரியே கண்டிப்பா குறும்புகள் வந்து கொட்டும். சோ ஒரு மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு வந்து ஒரு 100 கிராம் அளவு அதிகபட்சமாக அந்த போரான் வந்து போடலாம். போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒல்லி காய்கள் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள உடைச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஓடு மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஏற்படும். அடுத்தது குளோரின் வந்து நிறைய விவசாயிகள் கேட்பாங்க சாப்பாட்டு உப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னு. மண்ணிலையும் தண்ணியிலையும் வந்து குளோரின் ஜாஸ்தியா இல்ல, உப்பு தன்மை ஜாஸ்தியா இல்ல அப்படின்னு சொன்னா தாராளமா சாப்பாட்டு உப்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு நம்ம போடலாம். சோ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது எல்லாமே வந்து என்னன்னா ரசாயன உரங்கள். இப்ப அதோடு மட்டுமல்லாமல் நிறைய இயற்கை எருக்களுமே வந்து போடணும். அது வந்து தொழு உரமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆட்டு எருவாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மக்க வைக்கப்பட்ட கோழி எருவாக இருக்கட்டும், உயிர் உரங்கள் நம்ம போட்டோம்னா மண் வளம் பெருகும்.
1: மேடம், அந்த தென்னை டானிக் பத்தி சொல்லவே இல்லையே.
0: இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்துல இந்த நுண்ணூட்டத்தை தென்னை மரத்துக்கு வழங்குவதற்கான டானிக் வந்து உழவர் பெருமக்கள்

0: நாங்கள் வழங்கி வருகின்றோம். தேவைப்படும் உழவர் பெருமக்கள் அங்கு வந்து அந்த தென்னை டானிக்கை பெற்று பலனடையலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தீங்களா?
4: நான் கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், மொத்தத்தில் ஒரு எழுத்தாளர். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். புகுந்த வீடு கடலூர்.
3: இப்போதைக்கு கடலூர்ல வசிச்சு வரீங்க?
4: ஆமா சார், இப்போதைக்கு கடலூர்ல இருக்கிறோம் சார்.
3: இப்ப நீங்க வந்து ஒரு நீண்ட நாள் வானொலி நேயர். இப்ப வானொலிக்கு 90 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டு இப்ப வந்து ஜூன் மாசத்துல வந்து 90 வயது நிறைவடைய போகுது. இந்த நேரத்துல வந்து நேயர்களை வந்து சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த விதத்துல உங்களையும் சந்திச்சு நாங்க பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். வானொலிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு குழந்தையில இருந்து சொல்லுங்களேன், எப்படி?
4: அப்பா ராணுவத்துல இருந்தாரு, நாங்க அப்பா கூடவே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எங்களுடைய படிப்பு தடைபடுதுன்னு சொல்லிட்டு ஊர்ல கொண்டு வந்து விட்டு இருந்தாரு, காஞ்சிபுரம் சொந்த ஊர். அங்க பக்கத்துல ஒரு கிராமம், அதுல பாத்தீங்கன்னாக்கா வானொலி பெட்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த நல்ல ஒரு பிரவுன் கலர்ல
3: முர்ஃபி ரேடியோ பெரிய செட்டா இருக்கும்.
4: பெரிய செட்டா இருக்கும். ஆமா ஆமாங்க சார், அந்த செட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும் போது அந்த காலையில எழுந்த உடனே அதுல வந்து 2 சுவிட்ச் இருக்கும். திருகின உடனே அந்த காலையில அந்த ஒரு டியூன் ஒண்ணு வரும் பாருங்க,
3: வானொலியோட
4: சிக்னேச்சர் டியூன். அதுவும் வந்தே மாதிரமும் அதை போடுவாங்க பாருங்க. நான் அதை கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில வீடுகள்ல தான் அப்ப வானொலி பெட்டி இருந்தது. அப்ப எங்க வீடும் அதுல ஒண்ணுன்றதுனால இந்த காலையில நேரத்துல வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறது நல்லா இருக்கும். செய்திகளை வந்து தவறாம கேக்குறது அது. அதே மாதிரி சாயந்தரத்துல உழவர்களுக்கான நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கும் சார். அது வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் விவசாய குடும்பம்ன்றதுனால சாயந்தரத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த பெட்டியில போடுமா அது போடுமான்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டமா உட்காந்துருவாங்க. அது இல்லாம இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மதிய நேரம் நினைக்கிறோம், சில நாளைக்கு ஒளிச்சித்திரம் இருக்கும், பல நாளைக்கு வந்து 1 மணி நேரம் நாடகம் இருக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தொலைக்காட்சியை பாக்கணும்னு சொன்னா போய் அந்த இடத்துல உட்காந்து பாக்க வேண்டியிருக்கு. அவங்க அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த நாடகத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமான ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, கூட்டு குடும்பமா இருக்கும் போது பிடக்குகள்லாம் இருக்கும் சார். சின்ன வயசுல பார்த்தது சண்டைகள்லாம் வரச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடகம் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு சமரசம் செஞ்சு வைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்குதுல. அதுல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தவங்க நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் போச்சுவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சமரசமாகறத பாத்திருக்கேன். அது அப்போ அது பெரிய விஷயமா தெரியல, இப்ப பாக்கும்போது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது சார். அது
3: பொதுவாக

0: வானொலி நாடகங்கள் அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒளிச்சித்திரம், இத நம்ம காதால கேட்கும் போது நமக்கு கற்பனை சக்தி அதிகமாகும். ஒரு கார்ல போறாங்க, பேசிட்டு போறாங்க, ஒரு மலையில ஏறுறாங்க அப்படின்னா நம்ம உடனே நாமளே அந்த இடத்துல நின்று அந்த மலையில ஏறுற மாதிரியும் கார்ல போற மாதிரியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கற்பனை எண்ணங்கள் வந்து அதிகப்படுத்தும் வானொலி.
1: நிச்சயமா. அதே மாதிரி இந்த கல்லூரி எல்லாம் வந்த போது கிரிக்கெட் கமெண்ட்ரி, அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டதுக்கு டிரான்ஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுட்டே இருக்கிறோம். கல்லூரியில இருக்கும் போது ப்ரொஃபஸருடைய பீரியட் அது, அந்த நேரத்துல அதை கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியல,
0: என்ன செய்யறது தெரியல,
1: தெரியல. அது வந்து நான் வந்து எந்திரிச்சு நின்று இப்படியும் அப்படியும் அந்த வெளியில தெரியாம அது ஒரு ஒரு இந்த அனுபவம். ஆனா அவங்க ப்ரொஃபசர் பாத்துட்டாங்க, பாத்துட்டு இந்த பொண்ணு இதெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சுட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு கேட்டாங்க விஷயத்த சொன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஒரு அனுபவம், அது
0: மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
1: மறக்க முடியாத இப்ப நினைச்சாலும் அந்த ஞாபகம், அந்த பயம், அவங்க பேசும்போது பேச்சே வரல.
0: ஆனாலும் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கு,
1: நம்பிக்கை இருந்தது. அதனால நீ அதெல்லாம் செய்ய மாட்ட சொல்லு, யார் செஞ்சாங்க, யாரு செஞ்சாங்கன்னு காட்டி கொடுத்தோம்னா வம்பாயிடும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது லீவுக்கு போவோம் சார், சோளிங்கருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமம் அது. பெரியம்மா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மா இருந்தாரு தொடக்கப்பள்ளியில. பெரியம்மாவுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது, நாங்க தான். அவங்க வீட்டுல ரேடியோ இருந்தது. அதே மாதிரி அங்க ஒரு அந்த தெரு முனையில வந்து ஒரு விநாயகர் கோவில், அந்த கோவிலுக்கு வந்துட்டு ரேடியோ வாங்கி கொடுத்திருந்தாங்க. அது ஒலிபெருக்கியெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு இப்ப எனக்கு தோணுது. அந்த சாயந்தர நேரத்துல அந்த ரேடியோவை வச்சிருவாங்க, ரேடியோ வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, ரேடியோ வச்சிருவாங்க. அது ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் அதுல ஓடிட்டே இருக்கும். அது எல்லா இடத்துக்கும்
0: ஊருக்கே கேக்குற மாதிரி,
1: ஊருக்கே கேக்குற மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் வந்து காற்று கூட நுழைய முடியாத இடத்துல கூட இந்த வானொலி நுழைஞ்சிருக்குது. அதனுடைய பயன்பாடு வந்து எல்லாருக்கும் ரொம்பவும் பயன்பட்டு இருக்குதுன்றது தெரியுது. எங்களுக்கு என்னன்னாக்கா, அப்பாவை பத்திய விஷயங்கள் அப்பெல்லாம் கடிதம் மட்டும்தானே இருந்தது. அவரை பற்றிய விஷயங்கள், அவர் எப்படி இருக்கிறாருன்றது, அவர் ஜம்முல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில மழை வெள்ளம் இருக்கா, என்ன இருக்கு, எப்படி இருப்பாங்கன்றதுக்கு அது அந்த உணர்வு சார். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை பற்றி உடனே தெரிஞ்சுகிட்ட மாதிரி இப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு.
0: வானொலி செய்திகள் மூலமா இந்தியாவில் என்ன நடக்குது,
1: என்ன நடக்குது
0: அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, சரி நம்ம அப்பா வந்து ஒண்ணு
1: அப்பா பிரச்சனை இல்லாம நல்லா இருக்காரு, திடீர்னு வந்து அந்த ஜீலம் நதியில வந்துட்டு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு வாங்க, ஐயோ வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்பா அங்க இருக்காரு அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சுட்டு மாதிரி நியூஸ்ல வந்து அவங்க சரோஜ் நாராயண சுவாமி நமக்கே ஒரு கம்பீரம் தொற்றிக்கின்னு வந்துடும்.
0: நீங்க சின்ன வயசுல வந்து ரேடியோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க.
1: ஆமா சார்.
0: அப்புறம் வந்து வானொலி கூட தொடர்பு, அது எப்ப முதல்ல?
1: வானொலி கூட தொடர்பு இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது சார். அதுல வந்து ஒரு சின்ன வேடம் தான், இலங்கை மன்னன் என்ன நாடகம்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை இப்போதைக்கு. அந்த இலங்கை மன்னன் பேசுற மாதிரி ஒரு வசனம், அது மட்டும் ஞாபகம், கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்று காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம் பாருங்க. அதுதான் வானொலியோட தொடர்பு. அவ்வளவு.
0: எந்த வானொலி, எந்த நிலையம்?
1: சென்னை வானொலி நிலையம்.
0: அங்க போய் முதல் முதல்ல இது பண்ணீங்க. அது பிறகு இப்ப நீங்க கடலூர் கல்யாணம் ஆகி கடலூர் வந்தீங்க. புதுச்சேரி வானொலி கூட எப்போ தொடர்பு?
1: கடலூர் வந்தது கூட சார், கடலூர்ல ரொம்ப நாட்கள் இல்ல சார். ஏன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு விமானப்படையில இருந்ததுனால திருமணம் ஆகி வந்த அடுத்த ஒரு மாதத்திலேயே டெல்லிக்கு தான் நாங்க பயணப்பட்டோம். அதனால அங்கே வந்து ஒரு 20-21 ஆண்டுகள் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 10 ஆண்டுகளா இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்பதான் புதுச்சேரி வானொலி நிலையத்தோட தொடர்பு. புதுச்சேரி வானொலி நிலையத்தினுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் நல்ல அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கு. காலையில அப்பெல்லாம் வந்து மேழியர் உலகம்னு இருந்ததுங்களா, மேழியரே கேளியர், அப்புறம் இரவுல மேடி செல்வம் இருந்தது. இப்போ காலையில வந்து உழவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நினைக்கிறேன். அதுல காத்தமுத்து கருத்தமுத்து பேர நல்ல பொருத்தம். அவங்க உரையாடல் இருக்கு பாருங்க, அதாவது ரொம்ப பொருத்தமா வந்து அந்த உழவர்கள் வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அந்த உரையாடல் பேசுற விதம், அந்த பேச்சு நடையில பேசுறது, அதுவும் அவங்களுடைய அந்த வட்டார வழக்குல பேசுறது, அது ரொம்ப அருமை. அதை கேட்காம இருந்தாக்கா வந்துட்டு அன்னைக்கு பொழுது நல்லா இல்லாத மாதிரி ஒரு இது, அது கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதுல இன்னொரு கூடுதல் தகவல் இப்ப இங்க வந்து நான் தெரிஞ்சுகிட்டேன். அதுல வந்து காத்தமுத்து கருத்தமுத்துன்றதுல அதுல நீங்க ஒரு பாத்திரம்னு நான் நினைக்கிறேன். காத்தமுத்து தான் சார். கருத்தமுத்துன்றவர் அவரு
0: சீனிவாசமுருகன்
1: சார். ரொம்ப நல்லா இருக்கு சார், எவ்வளவு அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சார்.

0: நீங்க பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லலாம்.
1: நான் பங்கு பெற்றது இங்க வந்து விழிப்புணர்வு சம்பந்தமா வந்துட்டு ரெண்டு மூணு உரைகள் தந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்திக்கான ஒரு உரை கொடுத்திருக்கேன்.
0: உங்களது உரையோ இல்ல உங்களது நிகழ்ச்சியோ வந்து தமிழ்நாடு லெவல்ல எல்லா வானொலி நிலையங்களும் ஒளிபரப்பு மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சா?
1: அந்த மாதிரி என்னுடைய அயல்வெளி பயணங்கள் பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன், அதுல நேர்காணல். அதே மாதிரி சிறுகதைகள், சிறுகதையை வாசிக்கும் போது இந்த சிறுகதையை கேட்டவங்க எனக்கு என்னுடைய வட்டாரத்தில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க, பட் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிறுகதை வாசிக்கிறேன்றது தெரியாது. குரல் வச்சு நீங்க தான் அப்படின்னு அந்த உங்க கண்டுபிடிச்சு அந்த சிறுகதைக்காக பாராட்டியிருக்காங்க. கவியரங்கம் கலந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம என்னுடைய கவிதைகள் வந்து இங்க ஒரு 15 நிமிஷத்துக்காக கவிதைகள் வாசிச்சு
0: கைபேசி மூலமா நம்ம வானொலியை கேட்கலாம்.
1: கைபேசி மூலமா இருக்கிற ஆப் இருக்கிறீங்களா? நியூஸ் ஆன் ஏர், அந்த ஆப் வந்து ரொம்ப வசதியா இருக்குங்க சார். ஏன்னா முதலெல்லாம் அந்த பெரிய பெட்டி வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வச்சிருந்தோம், இப்ப அதுக்கான வேலைகளே கிடையாது. இந்த ஆப் மூலமாவே
0: ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும், அதுல பிளே ஸ்டோர்ல போய் நியூஸ் ஆன் ஏர் அந்த ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாவே நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்கலாம்.
1: கேட்கலாம், அது ஒண்ணு. அதே மாதிரி சிறுவர் சோலைன்னு முதல்ல இருந்தது, சிறுவர் பூங்கான் இருக்கு,
0: சின்னஞ்சிறு கிளிகள்,
1: சின்னஞ்சிறு கிளிகள், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹலோ டாக்டர்னு
0: எஃப்எம் ரெயின்போல மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் அப்படின்னு திங்கள் கிழமை முதல் வெள்ளி வரை வாரந்தோறும் அந்த நிகழ்ச்சி இருக்குது.
1: அதே மாதிரி இலக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் தர நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அது உண்மையிலேயே வந்து இலக்கியத்தை வந்து புதுப்பிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து எல்லாராலையும் வந்து வாசிச்சு பாக்கிறதுக்கு நேரமோ அல்லது அவங்களுக்கான அந்த வாய்ப்போ கிடைக்காம இருக்கலாம். இப்ப வந்து நம்ம நேர இலக்கியத்தை பத்தி கேட்கும் போது அந்த சொல்றவங்க அந்த நிகழ்ச்சி அமைப்பு சொல்றவங்களுடைய அந்த இதையெல்லாம் வச்சு அந்த இலக்கியத்தை வாசிக்கணும், படிக்கணும், அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம்
0: வந்து தூண்ற மாதிரி
1: இருக்கு வாசகருக்கு.
0: புதுச்சேரி அப்புறம் சென்னை திருச்சி
1: திருச்சி
0: இந்த வானொலி நிலையங்கள் வந்து ரொட்டேஷன் முறையில வந்து இலக்கியம் பேசுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றீங்க உள்ளதுக்கு,
1: அதுதான் சார் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சியில வந்து பாரத பிரதமர்
0: நாட்டு மக்களுக்கு
1: உரையாற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சி, அதை தவறாம கேக்குறது நல்லாவே இருக்காது. இதெல்லாம் வந்து வானொலிக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வுகளா இருக்குது.
0: எனக்கு என்னன்னா பல்வேறு ஊடகங்கள் இருக்குது, இன்னைக்கு வந்து சமுதாய ஊடகங்கள் நிறைய இருக்குது, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ட்விட்டரு, எக்ஸ் தளங்கள் இப்படிலாம் இருக்குது. பல்வேறு ஊடகங்கள்லயும் எல்லாரும் நிறைய பேர் மூழ்கிதான் இருக்காங்க. இருந்தாலும் வானொலி அது வந்து நமக்கு எந்த வித தொந்தரவும் தராம நம்ம வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டே அது வானொலியை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மத்த ஊடகங்கள்ல நம்ம மூழ்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும்,
1: நேரத்தை சாப்பிட்டுடும் சார் அதெல்லாம் நிறைய. இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும்னா ஒரு ஊடகத்தினால வந்து அதுல வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம், அதாவது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வானொலியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதுல நன்மையை தவிர தீமை என்பது எள்ளளவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துல எல்லோருடைய கருத்தும் அதான் இருக்கும். இப்ப முகநூல் போறோம் அப்படின்னு சொன்னா முகநூலால பாதிப்புகள் நிறைய இருக்கு. வேற எந்த ஊடகத்துக்கு நம்ம போனாலும் சரி, இல்ல பண்பாட்டு சீரழிவுகள், குடும்பத்தை சிதைக்கிற ஒரு தூண்டுதல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஆனா சமுதாயத்திற்கு ஒரு நன்மை செய்கின்ற ஒரு ஊடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா யார் வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் வானொலி ஒன்றுதான் சொல்லலாம். மற்றதுல தீமைகளும் கலந்திருக்கு, இதுல இல்லை.
0: அப்புறம் வானொலி வந்து இந்த பல்வேறு தரப்பு மக்களையும்
1: அழைச்சி போகுது,
0: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப சிறுவர் நிகழ்ச்சி இருக்கு, இளைய பாரதி வந்து நிகழ்ச்சி இருக்கு, மகளிர் நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்க.
1: மகளிருக்கான நிகழ்ச்சிகள்னு ஒண்ணு வந்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வேறுபாடே இல்லாம எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் வெவ்வேறு பணிகள்ல இருக்கிற அத்தனை பெண்களையும் சாதித்த பெண்கள், தன்னம்பிக்கை இருக்கின்ற பெண்கள், அவங்களுடைய சவால்களை எப்படி அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நேர்காணலாவோ இல்ல அவங்கள பற்றி அந்த விவரங்கள் எல்லாம் அங்க சொல்லும் போது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அட இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலே கிடையாது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, இதையெல்லாம் தாண்டி இவங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கும் போது நம்ம வர முடியாதா என்ன அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரதா அமைஞ்சிருக்கு சார். இந்த மாதிரி சமதர்பம், ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் எதுவும் பார்க்காம இருக்கிறது, மிக எளிமையாக மக்களோடு மக்களாக தோழனாக நட்பாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுக்கறதுன்னா அது வானொலியை தவிர இப்ப மட்டும் இல்ல சார், இனி எத்தனை காலங்கள் வந்தாலும் வானொலிக்கு நிகர் எதுவுமே கிடையாது.
0: வானொலிக்கு 90 வாழ்த்துங்களா?
1: வானொலிக்கு 90 என்ன சார், அதுக்கு வந்து 900, 9000, 9,00,000, 9,00,000,000 கோடின்னு

0: அது இந்த உலகம் இருக்கிற அளவுக்கும் காற்றை போல எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து காற்றை போல மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதிலே நிச்சயமாக அதிலே எள்ளளவும் சந்தேகமில்லை. வானொலி பல நூறு ஆண்டுகளை தாண்டி பிரபஞ்சம் இருக்கின்ற வரையில் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. புத்தம் புது காலை அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முன்னாள் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான குழுவினர் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
7: ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து பார்வை இல்லாதவர், வாதாடுறதில் ரொம்ப கெட்டிக்காரர், தர்க்கத்தில் மேதை. அவர்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார், சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, விண்மீன் அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ உபயோகமாக இருக்குது அப்படின்னார். உடனே பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னார், வெளிச்சம்னு ஒன்று உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாரான்.

0: உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாராம் அவர். சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க, அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அதையெல்லாம் என்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம். அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா முகர்ந்து அறிகிறேன், மோந்து பார்க்குறேன், முகர்ந்து பார்க்க விடுங்க, ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்குறேன் அப்படின்ருக்கார். அதுவும் முடியாதேன்னாங்களாம். பெரியவர் யோசனை பண்ணியிருக்கிறார், சரி பரவாயில்ல, முரசு அடிக்கிறது மாதிரி அடித்து பார்க்கவாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதை அடித்து பார்த்து அதோட சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம். அதாவது ஒளியின் ஒலியை, அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுங்க, வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கார். எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து அதை ஒத்துக்க வைக்க முடியல. சுற்றி இருந்தவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க, என்னங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன், நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்தில் மேதையான அந்த பெரியவர். சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்க, வெளிச்சம் இருக்குங்கிறத இவர் நம்பணும், இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால் தான் முடியும் அப்படின்னாராம் ஒருத்தர். சரி அவர்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க, விவரத்தை சொன்னாங்க. புத்தர் சிரித்தாராம், எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ, அதாவது உண்மை அப்படித்தான் அவரும் நினைக்கிறார், எதையும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ப முடியும், ஒளியை வந்து அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது, அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார், உங்களை குணப்படுத்தி புடலாம், உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது, உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா. ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, பார்வை கிடச்சிட்டுது. வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், புத்தரை வணங்கினார். நான் வாதம் பண்ணேன், நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை, என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம். மனித குலத்தில் வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை இப்படித்தான், கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால் அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த காலத்தில் சில பேர் வந்து கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும். ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார், என்ன ஆச்சுன்னு விசாரித்தாங்க. எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார். அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டாங்க. நான் குடியிருந்தது 4வது மாடியாச்சே அப்படின்னாராம் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:07. சிந்திப்பது மனது, செயல்படுத்துவது அறிவு. எனவே முயற்சி செய்து சாதிக்க வேண்டியது நாம தாங்க. நம் முயற்சி பலனே வெற்றி. பண்பலை 101 ஆரம்பமாவது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் தங்களது விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் நமது குமரி பண்பலை 101. அதற்காக அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. முன்னிணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது பிடித்த பாடலை கேட்க காத்திருக்கும்.

0: காதல் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: ஆமா, படம் வந்து காதல் கிளிகள். இதுல ஜேசுதாஸ் ஐயாவும் சைலஜா அம்மாவும் பாடுறேன். இனிமையான பாடல் இந்த கால நேரத்தில் நேரில்
0: அந்த இனிமையான பாடலை அனைவரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா, நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில்

0: கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் திரை இசை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் பசந்த் அண்ட் கோவின் குழுகுழு ஏசி மேளா.
7: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
9: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
10: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
11: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் ஒருவர் நேரில் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
12: அருணாச்சலம் படத்துல இருந்து.
6: உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
12: நன்றி மேடம்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:22, குமரி பண்பலை 101 இது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
5: பாடல் கேட்கலாமா?

0: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.

0: ஏபி ரோட் நாகர்கோவில்.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.

0: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
1: குட் மார்னிங் மேடம்.
0: குட் மார்னிங், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் இப்ராம் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மயக்கம் படத்துல இருந்து.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி.

0: மாபெரும்
1: கல்யாண சீர்வரிசை ஆஃபர் இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி
2: 0% வட்டியில் இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் திரை இசை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுக்குழு ஏசி மேளா. வசந்த் அழைப்பு தொலைபேசி வெளி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். தூத்துக்குடி பண்பலை இருக்க அனைத்து உணவுக்கும் காலை வணக்கம் மேடம்.
3: இது நாகர்கோவில் குமரி பண்பலை.
4: நாகர்கோவில்
3: சொல்லுங்க சார்.
4: மேடம்
3: சொல்லுங்க சார், உங்க நேம் என்ன?
4: எம் தணிகாசலம், கிருஷ்ணகிரி மாவட்டம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
4: படம் வந்து சொர்க்கத்தங்கம் மேடம்.
3: என்ன பாடல்
4: வந்து என்ன நினைச்சேன்?
3: நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
4: நன்றி மேடம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciencesல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
3: AGK College of Arts and Sciences, autonomous, NAC plus accredited college. 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: என்ன
2: பாடல் வேணும்?
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள்.
2: சரி, இந்த பாடலை கேட்கலாம். அனைவரும் சேர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி அம்மா, நன்றி.

0: உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே, இது பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழர்களுக்கான தலைப்பு வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும். வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும். உங்களுடைய அனுபவ கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 299-772-22, முன் இணைப்பு எண்ணாக 046-52, அலைபேசி எண் 890-325-70-39. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நாகர்கோவில் ஐயப்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: மே மாதம் படத்துல இருந்து மார்கழி பூவே அந்த பாடல்.
0: உங்களுக்கு பிடித்தமான பாடல் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: மேடம் வணக்கம், நான் பிரசாந்த் பேசுறேன், குளச்சல இருந்து.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சந்திரமுகி படத்துல இருந்து அத்திந்தோம் அப்படிங்கிற பாடல் வேணும் மேடம்.
0: உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது விருப்பமான பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தமது அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அனைத்துக் கட்சித் தலைவர்களும் உரையாற்றிய பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02.
2: வசந்த் அண்ட் கோ வழங்கும்
1: வாசிப்பை சுவாசிப்போம் திரை இசை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

திரையிசையில் முதலாவதாக கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அண்ணாமலை. வைரமுத்து வரிகளில், தேவா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரலில்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

கைகால்கள் முளைத்த பறவையாகிறது மனம் காதலிக்க துவங்கியதும். திரை இசையில் கேட்கலாம் அரண்மனை கிளே திரைப்படத்திற்காக. வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் மனோ மென்மினி, குரல்களில்

0: Leslie Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
3: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
2: பாட்டில் வார்ட்ராப்,
3: ஷோகேஸ் பொருட்கள்,
2: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
3: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
4: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
5: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
7: மாமா என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
11: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
12: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
11: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
12: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
11: சேர்க்கை நடைபெறுகிறது.
13: நினைவுபடுத்தோம் நேர்களே, இன்று பிற்பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தொற்றா நோய்கள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேரம் 10:17, குமரி பண்பலை 101 இது வாசிப்பை சுவாசிப்போம் திரை இசை. தோற்றுத்தான் போகின்றது என் பிடிவாதம் உன் அன்பின் முன், நீ அருகில் இருந்தால் இருளிலும் நான் பௌர்ணமியே. திரை இசையில் கேட்கலாம் ஆர் சுந்தரராஜன் வரிகளில், தேவா இசையில், மனு கே எஸ் சித்ரா குரல்களில் சீதனம் திரைப்பட பாடல்.
14: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit water

0: பேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555511.
1: AJK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
2: வார்த்தையற்ற மௌனத்தில் வண்ணத்து பூச்சியாய் மனது சிறகடித்து பறக்குது நீ புன்னகைத்த கணத்தில். திரை இசையில் கேட்கலாம் பழனி பாரதி வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஜெயச்சந்திரன் சுஜாதா மோகன் குரல்களில் பூவே உனக்காக திரைப்பட பாடல்.

0: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
0: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வாசிப்பை சுவாசிப்போம் திரை இசை.
6: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:31. குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம் திரை இசை.

இசையில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கூலி. விஷ்ணு இடவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், இசையில் சுபலாஷினி அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அசால் கோலரின் ராவ் குரல்களில்

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழர்களுக்கான தலைப்பு வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும். வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும். வானொலி மூலமாக நீங்கள் வந்து நிறைய அனுபவங்களை கற்றுருப்பீங்க. அந்த அனுபவ கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க அழைக்கிறோம். தோழியர்களே, நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு 2907222, முன்னிணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 890-325-7039. திரைசையில் அடுத்து கேட்கலாம் பாலி வரிகளில், இளையராஜா இசையில், மனு குரலில், சின்ன தம்பி திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில்.
1: திரை இசையில் கேட்கலாம் ரவிசந்தர் வரிகளில், சிற்பி இசையில் உன்னிகிருஷ்ணன் கங்கா குரல்களில் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்பட பாடல்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கொரு சிந்தனை. வாழைக்கு ஊடு பயிர் காய்கறி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியர்னூர் சி விஜு அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழை முடி கொத்துநோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. நேரம் 10:48. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்து கேட்கலாம் வைரமுத்து வரிகளில், மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், ஷாஜகான் திரைப்பட பாடல்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகலம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தொற்றா நோய்கள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ. ரிஷ்வானா அவர்கள்.

0: குமரிப்பான் பிள்ளை நூற்றாண்டில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழியர்களுக்கான தலைப்பு வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும். உங்களுடைய அனுபவங்களை குறித்து நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது இல்லை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907072. முன்னிணைப்பெண்ணாக 0465 2. அலைபேசியின் 890-375-70-39. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசு மீதான நம்பிக்கை கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தற்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சோதனை சாவடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோரி முசேவேனி 7 முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக் கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

நேரம் முற்பகல் 11:02. மாறி மாறி தன் அழகால் இயற்கை வரவேற்கும் இந்த இனிய வேளையில் மீண்டும் உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. ஏக்சூர்

எக்ஸூர் கேட்டீர்கள். நிறமுற்பகல் 11:09.

0: அசையா மகிழ்ச்சியுடன் இசையால் இணைந்துள்ளோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சிக்கான தலைப்புகள் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருந்தோம் என்ன தலைப்பு அப்படின்னா, மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். என் வாழ்வின் முதல் வெற்றி என நினைப்பது, நான் நினைப்பது, அதாவது என் வாழ்வின் முதல் வெற்றி என நான் நினைப்பது. இந்த தலைப்புக்கான உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் வெற்றியை வந்து நீங்க நம்ம நேரலையில பகிர்ந்துக்கிடலாம். இந்த நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 என்ற எண்ணிலும், 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். மேலும் ஒரு மொபைல் எண்ணுக்கு 890 32 570 39. நிகழ்ச்சியில புதிய நேயர்களையும் வரவேற்கின்றோம். இந்த தலைப்பை மீண்டும் சொல்றோம், வாழ்வின் முதல் வெற்றி என நீங்கள் நினைப்பது. வெற்றி அப்படின்னு சொன்னா எப்படி வரும்? வெற்றி அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கொஞ்சம் தோல்வி அடைந்திருந்தால்தான் அந்த வெற்றிக்கான ஒரு பங்கு வந்து வாழ்க்கையில கிடைக்கும் இல்லையா. அதாவது முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நிறைய தோல்விகளுக்கு பின்னாடி ஒரு வெற்றி கிடைச்சா அதை முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வெறும் வெற்றி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு புதிய தொடக்கம், நம்முடைய வாழ்வின் புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றி வந்து நம்ம தனித்திருக்கும் போது, நாம தனிமையா போராடி ஜெயித்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து உண்மையான வெற்றி என் வாழ்க்கையில. இது வந்து என்னுடைய வாழ்வில ரொம்ப மிக மிக மிக முக்கியமான வெற்றி, அந்த மாதிரி வெற்றி எனக்கு அப்படின்னு சொல்லலாம். நேர்கள் வந்து நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில உள்ள வெற்றிகளை சொல்லும்போது சுருக்கமா அழகா நீங்க தொகுத்து சொல்லலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயராக ஒரு நேயர் வந்துட்டே இருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கதிர் ரகுமான்மா.
0: சொல்லுங்க ஐயா, அதாவது வாழ்க்கையில
1: முதல் வெற்றி எது என்பது அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க.
0: சொல்லுங்க.
1: குமரி பண்பலைக்கு சகோதரிக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிட்டு, வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் முதன் முதல்ல வெற்றி பெறுறது ரொம்ப கடினம். அந்த கடினமான ஒரு சூழ்நிலையில நான் வெற்றி பெற்ற ஒரு தருணத்தை சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40-35 வருடங்களுக்கு முன்பு நான் சென்னையில தான் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரங்கள்ல எனக்கு சொந்தமா தொழில் பண்ணா என்னங்கிற மாதிரி ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் ஏற்பட்டு, நம்ம சொந்த ஊர்லயே தொழில் வைக்கலாங்கிற மாதிரி தொழில் வைக்கிற இடத்துல தேர்ந்தெடுத்த பிறகு குடும்பத்துல நிறைய பேர் எதிர்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கடை வைக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் போதி ஆசாயங்கள் நிறைந்த பகுதியான இருந்தது. இந்த மாதிரி நேரங்கள்ல அங்க கொண்டு வைக்கிறிய அப்படியாது பயங்காட்டினாங்க. ஆனாலும் நான் ஒரு முழு மூச்சா விடா முயற்சியாச்சு அதுல உட்காந்து கிட்டத்தட்ட 38 வருடமா நான் அந்த இடத்த தொழில் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்க காரணமே அதை விடா முயற்சியும் நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் தான்.
0: நன்றி நன்றி சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில வந்து இது நிறைய பேர் தடுத்தும் அதை வந்து நீங்க வந்து வச்சு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு
1: எனக்கு அமைஞ்சது. ஒவ்வொரு மனிதனும் முடியாது என்பது சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நம்மால் முடியும் எதை செய்யாதுமே அவன் வாழ்க்கையில வெற்றி பெறலாங்கிறதாமா என்னுடைய.
0: ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது தனிமையா நீங்க ஒரு ஆள் மட்டுமே அந்த தனிமையா போராடி ஜெயிச்சிருக்கீங்க. இது உங்க வாழ்க்கையில முதல் வெற்றி சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேரா பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றியம்மா, நன்றி
0: நன்றி. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு நினைக்கிறது எது?
2: ஏன்னா வாழ்க்கையில முதல் தரத்தை வெற்றி வந்து பிள்ளைகள் வந்து படிக்கும், இந்த படிப்பு வந்து நல்ல வெற்றி அடையணும் தான் என்ன. ஆனா இதே போல எனக்கு மதுரை பிள்ளை ரெண்டு பேரனும் பேட்டி இருக்கும், அந்த பிள்ளைகளையும் நல்ல வாழ்க்கையில நல்ல வெற்றியா வைக்கணும் என்னுடைய கருத்து.
0: அதாவது உங்களை சார்ந்தவங்க பண்ணது வந்து உங்க நீங்க வெற்றியா நினைக்கிறீங்க, வாழ்க்கையில வந்து முதல் வெற்றி அப்படின்னு நினைக்கிறீங்க. நிகழ்ச்சியில நன்றி சார, நன்றி. யாருமே பங்கெடுத்துக்கிட்டீங்க, நிகழ்ச்சி பங்கெடுத்துக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: கலாச்சாரி.
0: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கிடைச்ச

0: முதல் வெற்றி அப்படின்னு நினைக்கிறது எது?
1: என் வாழ்க்கையோட முதல் வெற்றி வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்காரர் வந்து இருப்பாரு, பொம்பளை பிள்ளைங்க. முதல் பிள்ளைய வந்து வறுமையினால 16 வயசுல வந்து ஒரு வாயில்லாத பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு, அவங்க மாமியார் மாமனார் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் வசதி உண்டு, மதுரையில இருக்கான்.
0: சரி, இப்ப நீங்க வந்து வாழ்க்கையில அதுல என்ன வெற்றி நினைக்கிறீங்க? அவங்கள சக்சஸா வெற்றி பண்ணி அவங்கள வந்து நல்லபடியா திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: ஆமா ஆமா,
0: அது வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி நினைக்கிறீங்க இல்லையா?
1: ஆமா. ரெண்டாவது பொண்ணு 3 படிக்கும் போது அவர் இறந்துட்டாரு.
0: சரி,
1: அதுக்கு பிறகு நான் வந்து இட்லி வியாபாரம் பண்ணி, வடை வியாபாரம் பண்ணி, பீமா ஜுவல்லரி கேண்டீன்.
0: சரி சரிம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில உங்க குழந்தைகளை வந்து கஷ்டப்பட்டு நீங்க முன்னேற்ற படைக்கிறதுக்கு வந்து வெற்றி அப்படின்னு நினைக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றிம்மா. நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.
0: ஒவ்வொரு நேரும் ஒரு விதமா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த வெற்றியை சொல்லிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில வந்து நேர்களுக்கு வந்து லியோ திரைப்பட பாடல்

0: பண்பலை நூற்றாண்டில் நேர்கள் குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடம்.

0: அடுத்து ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில் எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை இடலாக்குடி நாகர்கோவில்.
1: குமரி பண்பலை நீட்டு நேர்கள் இப்போ நேரம் பார்க்கலாம். நேரம் முற்பகல் 11:19. குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில் வந்து நேர்கள் வந்து தங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க சார்?
2: குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில நீங்க முதல்ல கிடைச்ச வெற்றி அப்படின்னு எதை நினைக்கிறீங்க?
2: அதைத்தான் சொல்ல போறேன் இப்பொழுது. காரணம் என்னன்னா, அழகா ஞாபகப்படுத்திருக்கோம், அதாவது கடந்த காலத்துல நடந்த சம்பவம். அதாவது 1970 பள்ளி படிப்பு எல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு வந்தாங்கன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன். அந்த வேலைக்கு போற இடத்துல என்னன்னா, கார்பெண்டரி ஒர்க்கு சம்பந்தமாட்டு எனக்கு முதன்மை தந்த ஒர்க் வந்து தேன்கூடு வேலை. உண்மையிலேயே கஷ்டம் பிடிச்ச வேலை அது. அந்த வேலை செய்து வரதுல ஒரு மாதத்துக்கு எனக்கு கூட ஒரு 15 கூட செய்வேன். ஒரு கூட்டுக்கு 4000 சம்பளம் அன்னைக்கு, கிட்டத்தட்ட 20 சம்பளம் ஒரு மாசத்துல. அந்த ஒரு அந்த மாசத்துக்கு சம்பளம் தான் உண்மையிலேயே வாழ்க்கையின் வெற்றி என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து உரைபெறுகிறேன்.
1: நன்றி சார். நன்றி நன்றி, நிகழ்ச்சி பங்கு பெற்றதுக்கு நன்றி. அதாவது நேர்கள் வந்து தங்க வாழ்க்கையில கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில முதல் வெற்றி அப்படிங்கும் போது, நம்மளுடைய வெற்றி அப்படிங்கும் போது நாம தனியா நின்று ஜெயிச்ச வெற்றிகளை தான் சொல்லுவோம் இல்லையா. நம்ம நிறைய பேர் வந்து அவங்கள வந்து யாராவது வந்து தடுத்தாலும் அந்த முயற்சியை வந்து கைவிடாம, ஏற்கனவே நிறைய தோல்விகள் இருந்தாலும் அந்த தோல்வியை பற்றி நினைக்காம தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த வெற்றி என்ன, அடுத்த என்ன, அடுத்த என்னன்னு முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அதுதான், அது கூட வாழ்க்கையில ஒரு வெற்றி தான். தோல்விகளை நினைக்காமல் முன்னேறி செல்வது கூட வாழ்க்கையின் முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: டென்ஸ்லி கர்ணதாஸ் சொல்றேன்.
1: சொல்லுங்கம்மா, அதாவது உங்க வாழ்க்கையில முதல் வெற்றி?
3: முதல் வெற்றி அப்படிங்கறது நான் கடை வச்சிருக்கிறது மேம். எங்க வீட்டுல எல்லாருமே தடுத்தாங்க, உன்னால முடியாது, நீ பண்ணிக்கிட மாட்டேன். நான் வீட்டுல வச்சு தையல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதை எனக்கு கடையா போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்ப கடை கடிக்கவுமே எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் எங்க வீட்டுல, எங்க பையன், எங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே, நீ எப்படி பண்ணிக்குவ, நீ எப்படி ஒத்தையில சமாளிப்ப, இதை எடுத்தோடனே டவுனுக்கு கடை போடுறியே அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. என்னால முடியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இறங்கிட்டேன். இப்ப அதே தைரியத்தோட இப்போ நல்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு.
1: இது வந்து உங்க வாழ்க்கையில வந்து பெரிய வெற்றி இல்லையா, முதல் வெற்றி.
3: இந்த வெற்றி எனக்கே எனக்கானது, யாரும் இதுல பங்கு போட முடியாது.
1: அது அப்படிதான், நம்ம வெற்றி நம்ம தான் வச்சிருக்கணும், யாரும் பங்கு போட முடியாது. சரியான விஷயம் தான் உங்களுடைய முயற்சி, அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றிமா. நன்றி நன்றிமா. நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், கன்னியாகுமரி. அம்மா, எனக்கு இந்த வாழ்க்கை முதல்ல கிடைச்சி என்னன்னா, அந்த பருவமான படிப்பு தான்.
1: வணக்கம் சார், நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது. இது நிறைய நேயர்கள் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. உங்களுடைய நீங்க சொல்றதை வந்து விட்டு விட்டு கேட்கறதுனால ரொம்ப கேட்க மாட்டேங்குது, தெளிவா கேட்க மாட்டேங்குது. நிகழ்ச்சி பங்கு பெற்றதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அதாவது நேர்கள் வந்து நிகழ்ச்சியில வரும்போது கோபுரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது சரியான இடத்துல இருக்க அந்த இடத்த பார்த்து நீங்க உங்களுடைய கைபேசியை கொண்டு போய் நின்று பேசலாம். ஒரு அருமையான நிகழ்ச்சியில நமக்கு வந்து பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கும் போது எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறோம். சரியான இடத்துல நின்று உங்களுடைய வாழ்க்கையில நடந்தத சுவாரஸ்யமான இதை வந்து அருமையா சொல்லலாம், சுருக்கமா சொல்லலாம். நிகழ்ச்சியில நேயர்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கு நன்றி. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
5: நீங்க

அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அது அதுதான் உங்களுக்கு வெற்றி இல்லையா? சரி, இது வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. நன்றி நன்றி. வாழ்க்கையில் கிடைச்ச முதல் வெற்றி அப்படிங்கும்போது, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும்னு தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம் இல்லையா? வாழ்க்கையில் ஒரு தோல்வி அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்போம். தோல்வி வந்தாலுமே துவண்டு விடாமல் அடுத்தடுத்த முயற்சியை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நமக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. நாமளும் சில நேரத்தில் வந்து நம்ம தோல்வி அடைஞ்சால் உடஞ்சி போய் உட்காந்துருவோம். அந்த தோல்வி அடையக்கூடிய நேரங்களை வந்து வெற்றி பெற தருணங்களாக மாற்றி எழும்பி ஓட ஆரம்பிக்கணும். அதுவே வந்து வாழ்க்கையில் முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ வலிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த வலிகளையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு வாழ்க்கையில் வந்து முன்னேறது எப்படி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு, நிகழ்ச்சியில் மீண்டும் அடுத்த நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எல்ஜிஎம் திரைப்பட பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம்.

0: எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciencesல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarshipல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
3: AGK College of Arts and Sciences, autonomous, NAC plus accredited college, 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: குமரி பண்பலை நூற்றாண்டில் நேர்கள் குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில் என் வாழ்வில் முதல் எனக்கு வாழ்வில் வந்து முதல்ல கிடைச்ச வெற்றி இது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. நேரம் இப்போது முற்பகல் 11:30 தொடக்கூடிய இந்த வேளையில் எந்த நேயர் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்க? குமாரி சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கையில கிடைச்ச முதல் வெற்றி.
1: அதாவது
0: வந்து திட்டமிட்டு உங்க குழந்தைகளை படிக்க வச்சிருக்கீங்க விடாமுயற்சியோட. படிக்க வச்சத வந்து வெற்றி, வாழ்க்கையில முதல் வெற்றின்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா, நினைக்கிறீங்க? சரிம்மா, சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றிம்மா, அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கையில கிடைச்ச முதல் வெற்றி.
2: என் வாழ்க்கையில முதல் கிடைச்சு, நான் படிக்கலம்மா,
0: நிப்பாட்டிட்டேன்
2: என் பையனை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம்மா. அதாம்மா எனக்கு
0: இப்ப நிறைய நேர்கள் வந்து உங்க வாழ்க்கையில கிடைச்சத வெற்றி அப்படின்னு சொன்னா குழந்தைகளை படிக்க வச்சதுன்னு சொல்லுறீங்க இல்லையா.
2: நம்ம படிக்கல, நம்ம குழந்தைங்க படிச்சு நல்ல நிலைமையில வரட்டும்னு சொல்லிட்டு நினைச்சு நான் பண்ணாமா.
0: சரிம்மா,
2: சரி, எனக்கு ரொம்ப சிறந்த வெற்றிமா, எனக்கு நல்ல நிலைமையில இருக்காமா.
0: சரிம்மா, நன்றி நன்றி
2: நன்றிமா,
0: நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றிமா,
2: நன்றி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பத்திரிகையோட போராடிட்டே இருந்தேன். கடைசியில ஒரு பிரபலமான பத்திரிகையில ஒரு பக்க கதை பள்ளிக்கூடம்னு தலைப்புல வெளியாச்சு.
0: அதான்
3: என்னுடைய எழுத்துத்துறையில முதல் வெற்றின்னு சொல்லலாம். ஆமா மேடம்.
0: ஓகே, அப்போ அதாவது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய வெற்றிகள் இருந்தாலும் நாங்கள் வந்து கேட்டது வந்து முதல் வெற்றி, முதல் வெற்றியாக இதை நினைக்கிறீங்க இல்லையா? ரொம்ப
3: நன்றி.
0: எழுத்துத்துறையில் முதல் வெற்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி,
3: நன்றி.
0: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், யார் சார்?
4: வணக்கம் மேடம், நான் அருமையாக கந்தாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார்.
4: அம்மா, எனக்கு வந்து எனது வாழ்க்கையில் வந்து கிடைச்ச முதல் வெற்றி என்னன்னா, சின்ன பருவத்தில் நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தோம். அப்ப வந்து படிப்பு தான் முக்கியமா இருந்தது. நான் நினைச்சபடி ஆனந்தமா முழுமையாக எனது முழு கல்வியும் படித்து முடித்தேன். அது எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய ஆனந்தமான வெற்றி.
0: இது வந்து உங்க வாழ்க்கையில கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா?
4: ஆமாம்மா, நன்றி அம்மா,
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கையில வந்து நம்ம வரைபடம்னு சொல்லுவோம் இல்லையா, வரைபடம் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி வரைபடம் தேவையோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நிறைய வரைபடங்கள் இருக்கும். அந்த வரைபடத்துல வந்து சரியான இலக்கை போய் நம்ம ஒரு வரைபடத்துல வரைபடத்தை பார்த்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பாதை வந்து சரியா இருக்க பாதையை பார்த்து போவோம். அதே மாதிரி வாழ்க்கையில உள்ள வரைபடத்துல சரியான இலக்குகளை போய் அடையிறதுக்கு நிறைய தோல்விகள் அங்கங்கே வரும், முட்டுச்சந்துகள் வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பெருசா எதிர்கொள்ளலாம், பெரிய பெரிய விஷயமா அதை நினைக்காம வாழ்க்கையில வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிற முயற்சியோட முன்னெடுத்தவங்க தான் வாழ்க்கையில முதல் வெற்றியை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குழந்தைகள் வந்து படிக்க வச்சதை வந்து வெற்றியா நினைக்கிறாங்க நிறைய நேர்கள். வாழ்க்கையில வந்து ஒரு நேர் வந்து ஒரு கடையை ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல போய் கடை வச்சு அங்கே நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நேர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து எழுத்துத்துறையில வந்து நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில வந்து நேர்களுக்கு நம்ம அடுத்ததாக பிரதர் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலை கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை, நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா நீ அசி
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: வாக்காமிஷி. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேரம் முற்பகல் 11:39. நோய்கள் அப்படின்னா நம்ம வந்து தொற்று நோய்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. தொற்று நோய்கள் வந்து இருமல், அதெல்லாம் வந்து ஜலதோஷம், இதெல்லாம் தொற்று நோய்கள் சொல்லுவோம். முக்கியமாக ஒரு பெரிய காலகட்டத்தையே நம்ம கடந்து வந்துட்டோம், கொரோனா காலகட்டம். அது வந்து தொற்று நோயின்னு சொல்லி நிறைய பேர் பயந்து நம்ம என்ன பண்ணுவோம், மாஸ்கெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தொற்று நோய்கள் பற்றி நமக்கு தெரியும். தொற்றா நோய்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? அப்ப கண்டிப்பா கேளுங்க. நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்துல இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரை. தினமும் மதியம் 12:50 நம்ம ஆரோக்கியமா வாழணும், நலமாய் வாழணும் அப்படின்னு நமக்கு பெரிய பண்புலை நூற்று வந்து நிறைய மருத்துவர்களை கூப்பிட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து நிறைய தகவல்களை சேர்ப்பிச்சு என்ன மாதிரியான விழிப்புணர்வு நமக்கு நோய்கள் பத்தி இருக்கணுங்கிறத தகவல்ல தந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு தொற்றா நோய்கள் பற்றி தெரிஞ்சிக்க போறோம். இந்த தகவல்களை யார் தராங்க அப்படின்னா, திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ. ரிஷ்வானா அவர்கள்.

0: கண்டிப்பா நிகழ்ச்சியை கேளுங்க நேர்களே. தொற்றா நோய்கள் எது, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் என்ன, அந்த தொற்றா நோய்கள்னால நமக்கு வந்து உடல்ல ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, தொற்று நோய்கள்ல தான் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம், தொற்றா நோய்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நீங்க கண்டிப்பா கேளுங்க. 12:50 நம்ம குமரி பண்பலை 101 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். இப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கோம் நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி, என் வாழ்வின் முதல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம நேயர்கள் பேசிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கும் சந்திரசேகர். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கிடைச்ச முதல் வெற்றி என்ன, அப்படி எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: எனக்கு பாராட்டு கொடுத்து ஒரு சான்றிதழ் கொடுத்து ஒரு மெடல் கொடுத்து ஊக்க பரிசாக காசு அப்படிங்கறத கொடுத்தாங்க மேம். என்னுடைய சின்ன வயசுல 6th ஸ்டாண்டர்ட்ல அந்த கிடைத்த ஒரு ஃபர்ஸ்ட் வெற்றி. அதாவது நான் ரொம்ப பயப்படுவேன் பேசுறதுக்கு, ஆனா என்னுடைய அந்த பயத்தை போக்கி நான் திறமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடு ஏறி பேசி எனக்கு அந்த ஒரு பரிசு அப்படிங்கறத கொடுத்தது என்னுடைய லைஃப்ல அடுத்தடுத்த பேச்சு போட்டியில கலந்து கொள்றதுக்கு ஒரு ஊக்கமும் கொடுத்தது. அதனால என்னுடைய ஃபர்ஸ்ட் வெற்றியே பேச்சு போட்டியில பேசி அதுல வின் பண்ணி அந்த ரொக்க தொகையும் அந்த சான்றிதழும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எனக்கு கிடைத்த அந்த வெற்றி முதல் வெற்றின்னு
0: சொல்லுவேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில நம்ம வந்து வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சின்ன வயசுல நமக்கு வெற்றினா என்னன்னே தெரியாது, அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அதை வந்து புரிய வச்ச வெற்றியை நீங்க முதல் வெற்றியா நினைக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி, அருமையா பேசுனீங்க.
1: தேங்க்யூ சோ மச் மேம், பை.
0: அதாவது வாழ்க்கையில வெற்றி முதல் வெற்றி அப்படிங்கறத பத்தி நம்ம நேயர்கள் பேசிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொள்ள புது நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்பு கொள்ளணும், நம்ம குமரி பண்பலையோட பேசணும்னு அப்படின்னு நிறைய நேர்கள் நினைச்சிட்டே இருப்பீங்க. நமக்கு தொலைபேசி எண்கள் தெரியலையேன்னு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துறோம், 0465 2 இது இணைப்பு எண், 260 240 என்ற எண்ணிலும் வரலாம். மேலும் அப்புறமா இன்னொரு எண் இருக்கு 800 290 722 இந்த எண்களில் வரலாம். உங்க அலைபேசி எண்லையும் வரலாம், 890 32 570 39 இந்த எண்ணில். இப்ப வந்து உலகத்தை பொறுத்தவரை என்ன வெற்றி அப்படிங்கறது வந்து மற்றவர்களை விட வேகமா செயல்படுறது, அவங்களை விட ஒரு படி மேலே இருக்கிறது தான் வெற்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. ஆனா உண்மையான வெற்றி அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு நமக்கு வந்து ஒரு திறமை இருக்கும், நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த திறமையோட எப்படி நம்ம அந்த திறமையை வந்து சிறப்பா கொண்டு வரலாம், நம்மளுடைய திறமையை வச்சு நாம எப்படி முன்னேறலாம், அடுத்தவங்களை பார்த்து அவங்க அப்படி பண்றாங்களே இவங்க அப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்முடைய திறமையை வச்சு நாம எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு முன்னேறது கூட நம்ம வாழ்க்கையில வந்து முதல் வெற்றி. தோல்வி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில வந்து எப்பவுமே வந்து ஒரு முடிவு கிடையாது. தோல்வியை வந்து ஒரு முடிவா நினைச்சிட்டு சோர்ந்து போய் உட்கார்றது வந்து வாழ்க்கையோட ஒரு நிகழ்ச்சின்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டு நிறைய பேர் சோம்பி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருவாங்க, அது கூட வாழ்க்கையில வந்து தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த தோல்வி இருந்தாதான் அடுத்த வெற்றிக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கறது கூட நிறைய அறிவியலாளர்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த நேர் வராங்க நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடம் வணக்கம், சுரேந்திரன் பேசுறேன்.
0: சூரப்பள்ளத்துல இருந்து சுரேந்திரன் சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிடைச்ச வெற்றி அப்படிங்கறது, நீங்க தொலைபேசி என்ன வந்து புதுசா இப்ப சொன்னோம்னு வந்தீங்களா?
2: ஆமா ஆமா, இப்ப நீங்க சொன்னோம்னு.
0: அப்ப இதுக்கு முன்னாடி அந்த தொலைபேசி எண்களை நீங்க கவனிக்கல இல்லையா? சரி சரி,
2: முதல் வெற்றினா நான் படிப்புல ரொம்ப மக்கு. அப்போ 10th படிக்கும் போது எப்படிடா பாஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸாம் எழுதி
0: கொஞ்சம் நீங்க பேசுறது இப்ப கொஞ்சம் தெளிவா கேக்கலையே, நீங்க முத பேசின இடத்துல இருந்து பேசலாம், கரெக்டா கேக்கும்.

0: ஒரு வெற்றியை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் படிச்சது எல்லாமே நல்லா படிச்சு நிறைய கண்ட்ரிகள் எல்லாம் போய் ஒர்க் பண்ணேன். ஆனா என்னைக்குமே எனக்கு முதல் வச்சு டென்த் பாஸ் ஆனது.
1: ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. அதுக்கு பிறகு நீங்க வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கிட்டீங்க. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் இருந்திருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் இல்லையா? அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி இருக்கு. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? அப்ப எப்படி அந்த இதை வந்து மகிழ்ச்சி வந்து மற்றவங்கள்ட்ட வெளிப்படுத்துறீங்க உங்க வீட்டுல?
0: எனக்கு அந்த டைம் வெற்றி பெற்றதே பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி பிளஸ் டூ பாஸ் பண்ணு, அப்புறம் டிகிரி பாஸ் பண்ணி, அப்புறம் ஃபாரின்.
1: ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. அதாவது நீங்க வந்து சொன்ன விஷயங்கள் கரெக்டா தெளிவா கேட்டு சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சு. நீங்க வந்து இந்த தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம குமரி பண்பலையில பங்கெடுத்துக்கிறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில கேளுங்க. நிகழ்ச்சி பங்கு பெறதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? கன்னியாகுமரியில இருந்து
2: முத்து
1: பேசுறேன். நமக்கு நேரல நிகழ்ச்சிகள் மண்டையில இருந்த திங்கக்கிழமையில இருந்து தான் தொடங்கி இருக்கு. சொல்லுங்க, என்ன உங்க வாழ்க்கையில முதல்
2: முதல் வச்சு சொல்றேன். நான் சிறு வயதில் ஸ்கூல்ல படிக்க டைம்ல ஒரு நாடகம் நடிச்சேன். அது ஊக்குவிச்சாங்க பாத்தியர்கள். அதுல நல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து மெடல் எல்லாம்
1: வாங்கினேன்.
2: அது அந்த வாழ்க்கையில முத வெற்றியா வருது.
1: ரொம்ப அருமை. அது இப்ப வந்து நாங்க தலைப்பு கொடுத்தோம்னா ஞாபகம் வந்துச்சு இல்லையா?
2: ஆமா, அந்த அதனால எனக்கு யார் வச்சு என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க.
1: என்ன பேர் வச்சு கூப்பிட்டாங்க? அந்த நாடகத்துல நீங்க என்ன நடிச்ச கேரக்டர் வச்சு கூப்பிட்டாங்களா?
2: ஆமா, நாடகத்தை திருவேடல் படம் இருக்குல்ல, அதுல தர்மி தர்மி வேஷம் நாகேஷ், அந்த
1: நாகேஷ் சார் வேஷம் போட்டீங்க. அதை வச்சு உங்களை கூப்பிட தொடங்கிட்டாங்க இல்லையா? சரி சரி, அது இன்னும் இப்பவும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் இல்லையா உங்களை? நன்றி சார், நன்றி. ஏதாவது ஞாபகப்படுத்தி சொன்னதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கும் நன்றி.
3: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: குமரி பண்பலை நூற்றாண்டில் நேர்கள் குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொலைபேசி எண்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். 0465 இணைப்பெண்ணுடன் 260-240 என்ற எண்ணிலும், 290-722 என்ற எண்ணிலும் வரலாம். ஒரு கைபேசி எண் கூட இருக்கு, 890-32-570-39. இதே அலைபேசி தொலைபேசி எண்கள்ல மதியம் 1:10 நம்ம பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். அவங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு அருமையான தலைப்பு உங்களுக்காக இன்னைக்கு இருக்கு. வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும் அப்படிங்கிற தலைப்பு தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில வந்து நேயர்கள் பங்கேற்று தங்களுடைய அனுபவ கருத்துக்களை சொல்லலாம். இதுல உங்க வாழ்க்கையில நீங்க வானொலி மூலம் என்னெல்லாம் அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் பெற்றீங்க அப்படிங்கிறத இதுல வந்து பகிர்ந்துக்கலாம். இப்பவே நீங்க வந்து கருத்துக்களை வந்து சேமிச்சு வச்சுக்கலாம். வாழ்க்கையில வந்து திட்டமிடுதல் கூட வாழ்க்கையில ஒரு வெற்றின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு நம்முடைய வேலையை வந்து சிறப்பா செய்த அன்றாட வேலைகளை திட்டமிட்டு நேரத்தை வீணடிக்காம பயனுள்ள முறைகள்ல செலவழிச்சு அந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டு போறதே அன்னைக்குள்ள வெற்றி கூட சொல்லலாம். அது கூட நம்ம வாழ்க்கையில வந்து முதல் வெற்றியா எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில வந்து நேயர்களுக்கு வந்து ரோமியோ திரைப்பட பாடல் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.
5: உங்களின்

0: இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: ஊடுபயிர், ஊடுபயிர்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த விவசாய நிலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பயிர் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட பயிருக்கு இடையிலையும் சில விவசாயங்கள் நடக்கும், அது வந்து நமக்கு வேறு பலன்களும் தரும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விவசாயம் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாழைக்கு ஊடுபயிர் காய்கறி காய்கறி அப்படிங்கிற நேர்முகத்தில் இன்னைக்கு பங்கேற்று அதை பற்றின விஷயங்களை சொல்கிறாங்க. வியனூரில் இருந்து சி பிஜு அவர்கள். இது எப்போ வருது அப்படின்னா, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வருது. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை இருக்கு, அதனைத் தொடர்ந்து வாழைக்கு ஊடுபயிர் காய்கறி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியனூர் சி பிஜு அவர்கள். சரி, முக்கியமாக வாழை வளர்க்கும் போது வாழையில வந்து வாழை பயிருக்கும் சில நோய்கள் வரும், அதையும் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியக்கூடிய தெரிஞ்சிருக்க விஷயமா இருக்கும். நம்ம வீட்டில் கூட நிறைய வாழை மரங்கள்லாம் வளர்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வாழை மரங்களுக்கும் அந்த நோய் வந்திருக்கும். அது எப்படி, என்ன நோய் அப்படின்னா, வாழை முடி கொத்து நோய் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. ஸோ அந்த நோயோட தாக்கம் எப்படி இருக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இந்த மாதிரி தகவல்களும் இந்த உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில் வருது. நொடிகளில் சில நுட்பங்கள் பகுதியில் வருது. இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் என்ன வருதுன்னா, வாழை முடி கொத்து நோய் கட்டுப்பாடுங்கிற தகவல்களை தர்றாங்க. யார் தராங்க அப்படின்னா, பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கண்டிப்பாக கேளுங்க நேர்லேயே. வீட்டில் நமக்கு நிறைய செடி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், நமக்கு தோட்டங்கள் இருக்கும், அதுலேயும் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். யார்கிட்ட போய் கேட்கணும், எங்கே போய் கேட்கணும் அப்படிங்கிற நிறைய ஆலோசனைகளும் இருக்குது. அந்த ஆலோசனைகளை உங்களுக்கு ஈஸியாக தர்றது உங்கள் குமரி பண்பலை 101 தான். தினமும் இரவு 7:25 நம்ம குமரி பண்பலை 101 கேளுங்க, உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் வந்துட்டே இருக்கும். குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு நிறைய நேர்கள் பேசுறதை கேட்டோம். வாழ்க்கையில் முதல் வெற்றி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வெற்றி இருக்காது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனிப்பட்ட கனவுகள் இருக்கும், தனிப்பட்ட லட்சியங்கள் இருக்கும். அதை வந்து அந்த பாதைகளில் வந்து நம்ம எப்படி வெற்றி பெறோம், அதுவும் முதல் வெற்றி வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து எப்படி புரட்டி போடுது, அடுத்த வெற்றிக்கான பயணத்திற்கு ஒரு வழிவகு

இது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். எல்லாருக்குமே இந்த வெற்றி இருக்கும், வாழ்க்கையில் ஒரு முதல் வெற்றி இருக்கும். தொடர்ந்து முயற்சிப்போம், தொடர்ந்து வந்து சோர்ந்து விடாமல் பயணிப்போம், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் இணைந்திருப்போம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் நம்ம குமரி பண்பலை நூற்றுவனில் வருது. உங்கள் குமரி பண்பலை நூற்றுவன்ற உங்கள் தொலைபேசியில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு அதில் கூட எந்த நேரமும் நீங்கள் எந்த ஊரில் போனாலும் கேட்டு ரசிக்கலாம். முக்கியமாக வந்து நேர்மையான வழியில் கனவுகளை வந்து கண்டு அதற்காக உழைத்து நேர்மையான பாதையில் பயணித்தால் வெற்றி நமதே. நிகழ்ச்சியில் இனி தண்டகாரண்யம் திரைப்பட பாடல் வருது.

நேர்கள் இதுவரை குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில என் வாழ்வில் கிடைத்த முதல் வெற்றி அப்படிங்கிற தலைப்புல நிறைய நேர்கள் பங்கெடுத்து பேசினாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை நேர்களுக்கும் குமரி பண்பலை 120 சார்பாக நன்றிகள். நேர்களை 0465 2 இணைப்பெண்ணுடன் 260 240 என்ற எண்ணும், 290 722 என்ற எண்ணும் இருக்கு. மேலும் ஒரு எண் இருக்கு, 890 32 570 39. இதுதான் நம்முடைய வானொலி நிலையத்தில் வந்து நேரலை நிகழ்ச்சிகளுக்கான தொலைபேசி எண்கள். புது நேர்களாக இருந்தால் இதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை குமரி பண்பலை 101 நாகர்கோவில் வானொலி நிலையத்தில்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

0: நேரம் நண்பகல் 12 மணி. இயற்கை தன் அழகால் வரவேற்றுக் கொண்டிருக்கும் இனிய வேளையில் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: குமரி பண்பலை 101 இனி தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பது நிகழ்ச்சி நேரல். இந்த நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தொற்றா நோய்கள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும் என்ற தலைப்பில் பெண்கள் பங்கேற்று பேசும் நேரலை நிகழ்ச்சி. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:02 தேனி நிறத்தில் இன்று இடம்பெறுகிறது வெள்ளித்திரையில், மாலை 4:02 வானிலை அறிக்கை தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி, இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன் அவர்கள், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழைக்கு ஊடுபயிர் காய்கறி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியனூர் சி விஜு அவர்கள், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் முடி கொத்து நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் மாத்தூர் செம்மன்வளை செல்லன் என்ற நேயர் தொகுத்தில் தேர்வில் திரை இசை ஒலிபரப்பாகும், 9:15 செய்தி சுடர், 9:30 பன்னிசை திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள், 10:05 நிலாமுற்றம் நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம் நேர்களே, இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில் வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும் என்ற தலைப்பில் பெண்கள் பங்கேற்று பேச வரலாம். நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்கள் 0462 இணைப்பெண்ணுடன் 260-240 என்ற இடையிலும், 290-722 என்ற இடையிலும் வரலாம். ஒரு கைபேசி எண்ணிற்கு 890-32-570-39. இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.

0: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
1: கருத்தோடு பல தகவலும் தந்து
0: உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 12:10 துளிகள். அன்பும் அரணும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம். அது நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. காலம் கடந்தாலும் நம் நினைவை மீறிய இசை வடிவங்கள் நம் உள்ளத்தில் அசையா இடம் பிடித்திருக்கும். அப்படி நம் மனதில் தேங்கிய பாடல்களை நினைவுகளுக்கு மீட்டு வரும் குமரி பண்பலை 101 இந்நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை 12:40 வரை.

கற்பனையையும் கொள்ளை கொள்ளும் அழகிய வரிகள். கலைஞன் என்றால் அவள் அழகை சிலை வடிப்பான், அவன் புலவன் என்றால் அதை பாட்டில் வைப்பான். கவிஞர் வாலி அவர்களின் வரிகளில் அன்பேவா திரைப்பட பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இப்போது நமது குமரி பண்பலை 101 இல்.

நேயர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னெல்லாம் கேட்க போறோம் அப்படின்னா, உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை வலம் வர காத்திருக்கின்றது. அப்புறமா காய்கறிகளை வந்து வேற அந்தந்த பகுதியில அந்தந்த குறிப்பிட்ட காய்கறிகள் தான் வளர்க்கணும்னு ஒரு முறை வச்சிருப்பாங்க இல்லையா சில பேர். ஆனா வந்து வேற பயிர்கள் செய்யும் போது, வேற பயிர்களை வந்து நட்டு வளர்க்கும் போது, அதற்கு இடையில வந்து காய்கறிகளையும் பயிர் செய்யலாமாம். அது எந்த பயிர்? வாழை பயிருக்கு இடையில, வாழை மரம் வைக்கிறோம் இல்லையா, வாழை மரத்திற்கு இடையில வந்து ஊடு பயிரா காய்கறிகளையும் வந்து பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா, வியனூர்ல இருந்து சி பிஜு அவர்கள் இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில கண்டிப்பா கேளுங்க நேர்களே, வாழைக்கு ஊடு பயிர் காய்கறி அப்படிங்கிற தலைப்புல பேசுறாங்க. அப்புறமா வாழை மரத்துல வந்து முடி கொத்து நோய் அப்படிங்கறது ஒண்ணு வருதான். அந்த முடி கொத்து நோய்னா என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற தகவல்களும் வருது. அதை யார் தராங்க அப்படின்னா, பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள். இத்தனை நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 தினமும் இரவு நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு உழவர்களுக்கான ஆலோசனைகளா வந்துட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் வருது. நிகழ்ச்சியை மறந்துடாதீங்க. இன்றிரவு 7:25 உழவர் உலகம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினைக்கும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நம் மனம் காற்றில் மிதந்தபடியே கடந்த பாடல்களை நினைவூட்டும் 4 கில்லாடிகள் திரைப்பட பாடல். உறவின் ஒரு பக்கம் நீ அறிவாய், இந்த நிலவின் மறுபக்கம் யார் அறிவார். கண்ணதாசன் அவர்களின் அற்புதமான வரிகளுக்கு இசை வேதா அவர்கள். பி சுஷீலா அவர்கள் இந்த பாடலில் தன் இயல்பான குரலிலிருந்து சற்று விலகி வித்தியாசமாக பாடியிருப்பார். கேட்போமா அந்த பாடலை இப்போது?

0: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: உலகத்தரத்தில்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இன்று மதியம் 12:50 நலமாய்வாழ்வோம் மருத்துவ தொடரில் தொற்றா நோய்கள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. பாடல் காட்சிகள் ஏலகிரி மலையில் படமாக்கப்பட்டவை. ஒரு காலத்தில் கூம்பு வடிவ ஒலிப்பெருக்குகளில் திருமண வீடுகளில் அதிகமாக ஒலித்த பாடல் இது. ஆகாய பந்தலில் கண்ணதாசன் அவர்களின் கைவண்ணத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடினாலும் இன்னமும் அழியாமல் காற்றில் மிதந்தபடியே நம் நினைவுகளில் பொன்னூஞ்சல் திரைப்பட பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் இந்த பாடல் இப்போது நமது குமரி பண்பலை 101.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

குமரி பண்பலை நூற்றாண்டில் இன்றிரவு 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்று மாத்தூர் செம்மன்பிளை செல்லன் என்ற நேயரின் தேர்வில் திரை இசை கேட்டு ரசிக்கலாம். கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

நான் கண்ணீரை வெல்லும் ஒரு பெண்ணாக வேண்டும். பெண் வாழ்வில் செல்வாக்கு தன்மானமே. கவியரசின் சிறப்பான வார்த்தைகள், வரிகளுக்கு இசை வடிவம் உயிர் கொடுத்திருவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். பி சுஷீலா அவர்களின் சுகமான ராகத்துடன் காவிய தலைவி வருகிறாள். காவிய தலைவி திரைப்படத்தில் இருந்து

0: அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: குமரி பண்பலை நூற்றாண்டில் இன்றிரவு 9:30 பன்னிசை கேட்கலாம். திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் வலம் வரும். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, அருட்பிரகாச வள்ளலாரை நினைவூட்டும் கண்ணதாசன் அவர்களின் வரிகளும், மேகங்கள் போல் நெஞ்சில் போடும் வானத்தை யார் மூடக்கூடும், சிந்தனைக்கே சிந்தனை கொடுக்கும் வரிகளையும் இசைத்துள்ளார் உரிமை குரல் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். பாடலுக்கு உயிர் கொடுத்தவர்கள் கே ஜே யேசுதாஸ், பி சுஷீலா ஆகியோர்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை நோட்டொன்றில் நேர்கள் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 0465 இணைப்பு எண்ணுடன் 260 என்ற எண்ணிலும், 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். ஒரு கைபேசி எண்ணிற்கு 890 32 570 39. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சிக்கும் இதே அலைபேசி தொலைபேசி எண்கள் தான். நிகழ்ச்சியில இன்னைக்கு பெண்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும். இந்த தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். குமரி பண்பலை 101 இது உங்கள் இனிய வானொலி, நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேர்கள் இதுவரை மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசையில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை வானொலி நிலையத்திலிருந்து

மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தாவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தாவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினா

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான்

வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெற உள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நலமாய் வாழ்வோம்.
1: தொற்றா நோய்கள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
2: இதய நோய், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், கேன்சர், உடல் பருமன், இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு நம்மளோட வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உணவு பழக்கம். உணவு பழக்க வழக்கங்கள்ல காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இது எல்லாமே ஜாஸ்தியா சேர்த்துக்கணும். அதுல இருந்துதான் நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் நமக்கு கிடைக்குது. என்னென்ன பொருட்கள் தவிர்க்கணும்னா, உப்பு ஜாஸ்தியா எடுத்துக்க கூடாது, 5 கிராம்க்கும் கம்மியா எடுத்துக்கணும். உப்பு ஜாஸ்தியா இருக்கிற பொருட்கள் எல்லாமே தவிர்க்கணும். எதுல உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா, ஊறுகாய், அப்பளம், கடையில வாங்கக்கூடிய பொருட்கள், சாஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், பேக்டு ஃபுட், இதுல எல்லாத்திலயுமே உப்பு அதிகமா சேர்ப்பாங்க. ஏன்னா அதை பிரிசர்வ் பண்றதுக்காக பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான உப்பு ஜாஸ்தியான பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிளெயின் கார்போஹைட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணணும். இது எதுல இருக்குன்னா, மைதால வரக்கூடிய எல்லா பொருட்கள்லயும் இது அதிகமா இருக்கு. மைதால செய்யக்கூடிய பரோட்டா, பிஸ்கெட்ஸ், கேக், பேக்கரி ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஒயிட் சுகர் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ். கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்னா அது எப்படி செய்யறாங்கன்னா, அதுல தண்ணி, சர்க்கரை மட்டும்தான் இருக்கும். அதுல ஏதாவது பிளேவர்ஸ் ஆட் பண்ணி அதுல கேஸ் அடிப்பாங்க, அதுதான் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ். இந்த மாதிரியான கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ தவிர்க்கணும். இதுக்கு பதிலா நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். கம்மியான சுகர் போட்டு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஃப்ரெஷ் ஜூஸ் ரொம்ப ஹெல்த்தியானது. அசைவம் சாப்பிடறவங்களா இருந்தா மீன் அதிகமா எடுத்துக்கோங்க, ரெட் மீட் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெட் மீட் அதிகமா சாப்பிடறவங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் அதிகமா இருக்கு. சிக்கன்ல நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, பிராய்லர் கோழி தவிர்த்துக்கோங்க. ஏன்னா பிராய்லர் கோழி மூலமா நிறைய ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் உடம்புல அதனால மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிருக்காங்க. பேக்டு ஃபுட்ஸ கண்டிப்பா தவிர்க்கணும். டயட்ல புரோட்டீன் இன்டேக் அதிகமா எடுத்துக்கணும். புரோட்டீன் உள்ள பொருட்கள் அதிகமா சாப்பிடணும். ஃபேட்ஸ்ல வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய், எண்ணெய் யூஸ் பண்றோன்றதும் நம்மளுடைய ஹெல்த்தியான லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸ். ரிஃபைன்ட் ஆயில்ஸ் தவிர்த்துக்கணும். ஆலிவ் ஆயிலும் நம்மளுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதையும் நம்ம டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் அதை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஆனா அது நம்ம உடலுக்கு செட் ஆகும், அதை நம்ம அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதையும் நம்மளோட டயட்ல நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில முங்கி பொரிச்ச ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பஜ்ஜி, போண்டா, வடை இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறனால இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேக வச்ச பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது. உடல் உழைப்பு எப்படி இருக்கோ அதுவும் நம்மளுடைய உடலுடைய ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணும். டெய்லியும் நம்ம எக்ஸசைஸ் பண்றது, ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் போறது, ஒர்க் அவுட் பண்றது, நம்ம உடலை நம்ம ஆக்டிவா வச்சுக்க கூடியது, இது எல்லாமே நம்மள எல்லா நோய்கள் வரக்கூடிய ரிஸ்க்ல இருந்தும் நம்மள பாதுகாக்கும். உடல் எடையை வந்து எப்போ நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். உடல் பருமன் அதிகமா இருந்தா அதனால வந்து டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய், மூட்டு வலி இதெல்லாம் வரக்கூடிய ரிஸ்க் அதிகமா இருக்கு. குடிப்பழக்கமோ சிகரெட் பழக்கமோ இருந்தா அதை கண்டிப்பா விடணும். ஏன்னா அதன் மூலமா இந்த இதய நோய்கள் வரக்கூடிய சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெஸ் எடுக்க கூடாது. எப்பவுமே டென்ஷனா கோவப்பட்டுட்டே இருந்தா எல்லா நோய்களோட ரிஸ்கையும் அதை அதிகப்படுத்தும். இந்த ஸ்ட்ரெஸ் குறைச்சிக்கிறதுக்கு யோகா, அப்புறமா மூச்சு பயிற்சி, பிரீத்திங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் எடுக்கிறதன் மூலமா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முறைகள் எல்லாம் நீங்க உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லா நோய்களையும் வரக்கூடிய ரிஸ்கையும் கம்மி பண்ணலாம்.
1: தொற்றா நோய்கள் குறித்து விளக்கியவர் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
3: Pontius Lee Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101. நேரம் 12:50.

0: தரமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:56. திரை இசை கேட்கலாம்.
3: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நினைவே ஒரு சங்கீதம்.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
1: பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

0: ஒரு மணி. செய்தி தெரியுமா? கேட்பதற்கு முன்,
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
5: AJK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance, admissions open, Coimbatore, conditions apply.
0: செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில நம்ம காகம், காக்கை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பறவை பற்றி தான் நம்ம வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். காகம் அல்லது காக்கை என்பது கார்விடைய குடும்பத்தை சேர்ந்த பறவை இனம். இது பொதுவாக கரிய நிறம் கொண்ட பறவையாகத்தான் இருக்கும். லத்தீன் மொழியில் கார்வூச் என்ற சொல்லுக்கு பெரிய உடல் அமைப்பு கொண்டவை என்று பொருள்படுமாம். காகங்களில் 40 இனங்கள் உள்ளனவாம். சிறிய புறா அளவிலிருந்து பெரிய ஜாக்டா எனப்படும் இனம் வரை இவற்றில் அடங்குமாம். இது பறவைகளின் கூடுதல் அதி அறிவுத்திறன் பெற்றதாக கருதப்படுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் காக்கைகள் ஒரு 7 வயது மனித குழந்தைக்கு இருக்கும் அறிவை விட அதிக அளவு அறிவு உடையன என்று கண்டறிந்துள்ளார்களாம். இந்த சாமர்த்திய பறவை நம்ப முடியாத செயல்களை செய்து காட்டுகின்றனவாம். வருடங்கள் ஆனாலும் தனக்கு தொந்தரவு கொடுப்பவர்களை காக்கைகள் மறப்பது இல்லையாம். மேலும் நாம் ஒரு காகத்தை அடித்தோ துன்புறுத்தியோ தீங்கு விளைவித்தால் அது அதை பற்றி மற்ற காகைகளிடம் தெரியப்படுத்தி அவற்றையும் நமக்கு எதிராக திருப்பக்கூடிய வல்லமை பெற்றவையாம். ஒரு காகத்திற்கு தீங்கு செய்தால் நாம் ஒரு காக்கை பட்டாளத்திற்கே விரோதியாகிவிடுவோமாம். ஒரு காக்கை இறந்துவிட்டால் மற்ற காக்கைகள் அதை கண்டு கொள்ளாமல் போகவே போகாதாங்க. இறந்த காக்கையின் உடலை சுற்றி உட்கார்ந்து துக்கம் அனுசரிக்க செய்கின்றனவாம். எப்படி இறந்தது என்ற ஆலோசனையும் நடத்துகின்றனதாம். அதை ஆராய்ச்சியாளர்கள் க்ரோ ஃபியூனரனல் என்று அழைக்கிறார்களாம். காக்கைகள் கருவிகளை உபயோகிப்பது மட்டுமில்லாமல் அவற்றை உருவாக்கும் அளவுக்கு புத்திசாலியாகவும் இருக்கின்றனவாம். காக்கைகளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சாதுர்த்தியமும் உண்டு என்று நிறுவனம் ஆகியுள்ளதாங்க. கம்பிகளை தேவைக்கேற்றவாறு வளைத்து உபயோகிக்கவும் அவற்றால் முடியுமாம். ஒரு காக்கைக்கு அதற்கு கிடைக்கும் விதைகளை உடைக்கும் உபாயமும் தெரிஞ்சிருக்கிறதாம். நகரங்களில் காக்கைகள் தங்களுக்கு கிடைக்கும் விதைகளை சாலையில் போட்டு வண்டிகள் அதன் மேல் ஏறி உடைக்கும் வரை காத்து பின்பு வெளிவந்த பருப்புகளை சொகுசாக உண்டு மகிழ்கின்றனவாம். ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கும் இன்னொரு விஷயம், காக்கைகளால் பல அடுக்கு புதிர்களையும் தீர்க்க முடிகிறது என்பது தாங்க. கிளிகளால் மட்டும்தான் பேச முடியும் என்பது தவறு. காக்கைகளும் வார்த்தைகளை உச்சரிக்க செய்கின்றனவாம். வளர்ப்பு காக்கைகள் தங்களுடைய எஜமானின் குரலை மிமிக்கிறி கூட செய்கின்றனதாம். நாய் போல குறைக்கவும் பூனை போல மியாவ் என்று கத்தவும் கார்காரன் போல ஒலி எழுப்பவும் அவற்றால் முடியும் என்று கண்டறிந்துள்ளனர். எல்லாவற்றையும் விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குதுங்க. அதுதான் காக்கைகளால் டிராஃபிக் சிக்னலை புரிந்து நடந்து கொள்ள முடிவதுதான். சாலை நடுவில் கிடக்கும் உணவு துண்டை எடுக்க டிராஃபிக் சிக்னலை பார்த்து முடிவெடுக்கின்றனவாம். சிவப்பு விளக்காக வாகனங்கள் நிற்கும் சமயம் பார்த்து குறுக்கே நடந்து கிடக்கும் உணவுப் பொருளை கவ்வி கூலாக பறந்து விடுகின்றனவாம். மொத்தத்தில் காக்கைகள் எதிலும் மனிதர்களுக்கு சளைத்தது இல்லையாம். சாப்பிடுவதில் மட்டுமல்லாமல் எதிரிகளை எதிர்ப்பதிலும் காக்கைகள் ஒன்று கூடுகின்றன. காக்கைகள் பற்றிய இந்த அசத்தும் உண்மைகளை அறிந்தவுடன் காகத்தை பிடித்தவர்களுக்கும் இப்போ காகத்தை பிடிக்காதவர்களுக்கும் இப்பொழுது காகத்தை பிடிக்கும் தானே.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பராசக்தி. நினைவுபடுத்தும் நேர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழைக்கு ஊடுபெயிறு காய்கறி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியன்னூர் சி பிஜு அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழைமுடி கொத்து நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101 நேரம் 1:10.

ಸ್ನೇಹಿತೆಯೇ, இது பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. அதிகாலை வைகரையில் அன்பு

0: வானொலி கோவில் பாட்டோடு செய்தி சொல்லி மனச்சோர்வு நீக்கும் தோழியாய் தோழனாய் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் தூங்காத விழிகளின் தேடல். மழை நின்ற தென்றலாய் இதமான இன்னிசை கீதம் நம் தனிமை போக்கும் காற்றின் மொழியாய் நம் வானொலி. ஆமாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழியர்களுக்காக நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும். தோழர்களே, தங்களது அனுபவ கருத்துக்களை நமது குமரி பண்பலை நூற்றோண்டோடு பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் 290072. முன்னிணைப்பு எண்ணாக 046522. அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் தோழி, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே.
1: ஹாய் ஸ்நேகிதியே. நே
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதலில்
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: முன்ஸ்ர ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: சரி, சொல்லுங்கம்மா.
1: வானொலியும் வானொலி அனுபவங்களும்.
0: சொல்லுங்க.
1: அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. வானொலி என்பது கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னது மாதிரி, வானொலி கேட்கக்கூடிய நேரம் வந்து நமது வாழ்வின் பொன்னான வசந்த காலம். ஒலி அலைகளை தேனாக காதில் கேட்டு செய்யும் கருவியே வானொலி. வானொலிக்கும் எனக்கும் உள்ள உறவு தாய் பிள்ளை உறவு போன்றது. வானொலியில் கவிழ்ந்த எனது கவிதைகள் எத்தனை எத்தனையோ. மங்கையர் நேர நிகழ்ச்சி இருமுறை செய்துள்ளேன். ஓவையர் பூங்கா நிகழ்ச்சி ஒரு முறை செய்துள்ளேன். வானொலியில் எனது கவிதைகளை கட்டுரைகளை கேட்டு வானொலி நண்பர்கள் பலர் அறிமுகமாயினர். சுமார் 2000 வருஷத்தில் சென்னை விவித் பாரதியில் பாரதிய வானொலியில் வந்து எனது இந்திய நேயர் என்கிற ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாயிச்சு. தினமும் நான் அவளோடு கேட்கறதுக்கு இருப்பேன். ஆனா அன்றைக்கு என்னுடைய நிகழ்ச்சி அறிமுக ஒலிக்கவில்லை. ஒரு நாள் எனக்கு ஒரு கடிதம் வருகிறது. அதில் ஒரு நண்பர் எழுதி இருந்த உங்களுடைய இந்திய நேயர் நிகழ்ச்சி ரொம்ப அழகா இருந்திருந்த கொடுத்துள்ள பாடல் அனைத்துமே அற்புதம் சொல்லிட்டு பாராட்டி ஒரு கடிதம்
0: எழுதியிருந்தாங்க.
1: அந்த நண்பர் வந்து அந்த ப்ரோக்ராம எனக்கு ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு பரிசாக அளித்திருந்தேன். அன்றிலிருந்து எனக்கு தமிழ்நாட்டிலுள்ள பல மாவட்டங்களிலிருந்து சென்னை, தஞ்சாவூர்,
0: சரிமா, நீங்க இவ்வளவு ப்ரோக்ராம்ல
1: திருநெல்வேலி நிறைய நண்பர்கள் எனக்கு வானொலி நண்பர்கள் அறிமுகமாயின. அது மட்டுமல்ல, எனக்கு நிறைய கவிதைகள், கவிஞர்கள், இலக்கிய நண்பர்கள் இதையெல்லாம் எனக்கு பரிசாக கொடுத்தது நமது குமரி பண்பலை
0: தான்.
1: ஒரு முறை வானொலியில் வந்து எனக்கு நட்பு பற்றி நேரலையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் நட்பை பற்றி பேசி முடிச்சிட்டேன். எனது அலைபேசியில் வந்து எனக்கு ஒரு போன் வருது.
0: நீங்க கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா?
1: அந்த போன் வந்து என்னுடைய சக நண்பர். அவர் பாராட்டா, இன்னும் நீ ஞாபகமா வச்சிருக்கிறியே என்று சொல்லிட்டு அழகா பேசியிருக்கிறதா பாராட்டினாங்க. இன்னொரு தடவை வந்து நான் நம்ம பண்பலையில தான் பேசி ரெக்கார்டிங் முடிச்சிட்டு வெளியே வர
0: வானொலி தான் உங்களை வளர்த்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எப்படித்தனமா?
1: ஆமாமா, அக்கௌண்டன்ட் இருந்த ஜானகிராம் சார்.
0: சரிங்கம்மா, நீங்க நிறைய பேசிட்டீங்கம்மா. நன்றிமா.
1: வானொலி வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, என்னை வளர செய்யறது. கன்னியாகுமரியில் அறிமுகம் செய்தது ஒரு நல்ல ஒரு நட்பர் தான் வானொலி. வானொலி
0: நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். நன்றிமா. இது இது இன்னும் இன்னும் தொடரணும். வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிமா. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: யார் இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: ஆமா, நலமா இருக்கேன் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: ராமன் புதூர்ல இருந்து குமாரி பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்கம்மா.
2: வானொலி எனக்கு ரொம்ப சிறந்த தோழிதான். நான் இப்ப தைரியமா பேசுறதுக்கு காரணமே ரொம்ப நான் பயந்தாங்குழி அதையும் பேச மாட்டேன். ஆனா இப்ப நிறைய

0: வைக்கிறது வானொலி தான். அதான் தைரியம் கொடுத்துருக்கு எனக்கு. ஆமா, எப்படி பேசணும், யோசிச்சு பேச, டக்குன்னு பேசக்கூட, வார்த்தைகளை எப்படி எல்லாம் கத்து கொடுத்தது எல்லாமே வானொலி தான். நன்றி. ஒரு தொகுப்பு எழுதி வச்சிருக்கேன். ஆமா, இந்த பாடெல்லாம் ஆமா அது இது பண்ணி எழுதணும்ல, பறவைங்கிற தலைப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் மேடம்.
1: சரிங்கம்மா, நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு தைரியம் கிடைச்சிருக்கு. இதை வந்து நீங்க வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கிட்டு அருமையா பேசுனீங்க. நன்றி.
0: நன்றி மேடம்.

0: அடுத்த தோழி வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: மரிய விருப்பம் தோவலையில இருந்து கிருஷ்ணமாள்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: ஆமா, எனக்கு வந்து வானொலி வந்து ரொம்ப நெருக்கமான தோழி. அதுல வந்து எனக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த மாதிரி தாய் மேயிருந்தோம், நமக்கு வந்து நிறைய பண்புகள், நிறைய சங்கதிகள் எல்லாமே நமக்கு இதுல இருந்து நமக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கோமா. நமக்கு
0: நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க
1: என்னமா? ஆமா, நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாம நம்ம நம்மள வேற என்ன சொல்ல, எல்லாமே எனக்கு வானொலி
0: சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே வரமாட்டேங்குது. அப்படிதானே? அந்த அளவுக்கு நமக்கு வானொலி வந்து சப்போர்ட் பண்ணுது, நிறைய அனுபவங்கள் தருது.
1: நிறைய அனுபவங்கள், நமக்கு எவ்வளவு வயசானாலும் வானொலிக்கு எவ்வளவு வயசானாலும் நமக்கு அது வந்து நமக்கு வந்து ரொம்ப வானொலி இல்லைன்னா நம்ம இல்லைங்கிறது மாதிரி ஆயிப்பட்டு நம்ம வந்து ஒரு எந்த சங்கதிகள் என்ன என்ன ஒண்ணு சொல்லுங்க. பிறந்த குழந்தைகள இருந்து நம்ம 100 வயசு போல ஆட்களுக்கு வர எல்லா சங்கதிகளையும் வானொலி மூலம் நம்ம படிக்கும் போது நமக்கு எதை விட எதை படிக்கன்னு சொல்லி தெரியாதுமா, அவ்வளவு நெருக்கம்.
0: சூப்பர்மா, வானொலி பக்கத்திலே வச்சுக்கோங்கம்மா. நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றிமா.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciencesல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarshipல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission, visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 63845-5511.
9: AGK College of Arts and Sciences, autonomous, NAC+ accredited college. 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அழகன். நேரம் 1:23. குமரி பண்பலை 101 இது ஹாய் சிநேகிதியே. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் மேட்டூர்ல இருந்து பகவதியம்மாள் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: என்ன ப்ரோக்ராம் தெரியல, இப்பதான் நான் வந்த வெளியூர்ல இருந்து.
0: ஓ, வந்த உடனே நீங்க கால் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கிடைச்சிடுச்சு.
1: இன்னைக்கு
0: தலைப்பு என்ன தெரியுமா? நீங்க ரேடியோ கேப்பீங்க தானே அதிகமா?
1: தலைப்பு
0: நீங்க வந்து ரேடியோ அதிகமா கேப்பீங்க தானே? அப்போ வானொலியும் வானொலியின் மூலமாக நான் பெற்ற நல்ல அனுபவங்களும் தான் தலைப்பு. வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற அனுபவங்களும்.
1: நிமிஷத்துக்குள்ள கண் அமைக்கிறதுனா இந்த உலக நாடுகள்ல என்னது நடந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம். அப்பப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் கண் அமைக்கிறதுக்கு முன்னாடி எந்த நாட்டுல என்னது நடக்குன்னு கேட்டுக்கலாம் மேடம். வேற நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாமே கேக்குறது சந்தோஷமா தான் இருக்கு.
0: சரி, உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு அதன் மூலமா?
1: நான் ரேடியோல சொல்றது மூலம் நிறைய இந்த வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் தான் எனக்கும்
0: தைரியம் கிடைச்சிருக்கு.
1: மாதிரியே நடக்கணும், அத மாதிரி நடக்கணும். இன்னைக்கு இப்படி செய்ய சொல்றாங்க, நேற்று இப்படி சொன்னாங்க, அப்படி நீங்க வீட்டாளிட்ட
0: சொல்லுவேன். அத ஃபாலோ பண்றீங்களா?
1: நன்றி.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: பென்சிலி கர்ணதாஸ் சொல்றேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: வானலியும் நானும் ஆகா, இது எவ்வளவு நேரம் வேணாலும் கட்டிக்கிட்டே இருக்கலாம்.
0: பேசுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க பார்க்கலாம்.
2: உங்களுக்கு நன்றி. 1000 பேரை உன் அலறித்த பாடல் வழியாக இணைத்த இன்பத்தில் ஆட்டும் என் அன்பு தோழியே, தூங்காத வீ போல என் தன்மை போட்டி என்னை எனக்கு அடையாளப்படுத்திய என் ஆரிய தோழியே, அன்பு வானொலியே, உன்னை புகழ்வதில் நான் அடைகிறேன் மகிழ்ச்சி.
0: சூப்பர், ஒரு கவிதை எழுதிட்டீங்க.
2: ரேடியோ அப்படி வானொலி அப்படிங்கறது என் வாழ்க்கையில ரொம்ப மாற்றத்தை உருவாக்கிருக்கு. பேசுறதுக்கே பயப்படுவேன், யாருக்கிட்டையும் ரொம்ப அதிகமா பேச மாட்டேன். ஆனா இப்ப பேசுறதே நீ பேசும்போதே கேட்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்னு என்னையே அதை அறிமுகப்படுத்தியது கண்டிப்பா எனக்கு வானொலி தான்.
0: என்ன
2: தைரியமா பேச வச்சதுல இருந்து, ஒரு தொழில் தொடங்க வச்சதுல இருந்து கண்டிப்பா

0: நிறைய விஷயங்கள் எனக்கு கற்று தந்திருக்கு, மனசை பக்குவப்படுத்தி இருக்கு. ரொம்ப நன்றி வானொலிக்கு, ரொம்ப நன்றி.
1: தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டே இருங்க, இன்னும் நீங்க வந்து டெவலப் ஆகணும். சரி, நன்றி நன்றி.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
1: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பூதப்பாண்டியிலிருந்து. லட்சுமி சொல்லுங்கம்மா.
6: உற்ற தோழி
1: வானொலி. எப்போ வானொலி பக்கத்துல வச்சு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. அப்போ எங்க போனாலும் கேக்குறீங்க,
6: 24 மணி நேரம்
1: கேக்குறீங்க. நீங்க வந்து எங்க கடைக்கு போனா கூட வச்சு கேக்குறீங்க. இல்லையே, மொபைல் இருக்குதே, மொபைல்ல தான் நம்ம வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப் இருக்குதே.
6: எனக்கு டச் செல் இல்லமா.
1: சரி, இதுக்காகவாது ஒரு டச் செல் வாங்கிருங்க. சரியா,
6: வாங்கிறேன். நல்ல பழக்க வகைகளை கத்து வந்தது. நல்ல பொறுமை, ஒரு தைரியத்தை வாங்கி தான்.
1: சரிங்க,
6: நிறைய தோழிகள் கிடைச்சிருக்காங்க. வானொலிக்கு ரொம்ப பெரும்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு அருமையா பேசுனீங்கம்மா.
6: நூறாண்டு வாழ.
1: சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி.

0: நேரம் 1:33. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா, சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கம்மா. என்னமா, நீங்க பேசுறது சரியா கேக்கலையே.
1: நாம அந்த கூட்டத்தில் கேக்குறது, அதோட ஒரு நாளாவது
0: நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா. நீங்க வந்து இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க.
1: சரிமா,
0: பங்கேற்றதற்கு நன்றி. வணக்கம்.
2: நீங்க
0: கொஞ்சம் சவுண்டா பேசுறீங்களா?
2: அந்த சமயத்துல வந்து அண்ணா எல்லாம் ரேடியோ வச்சிருக்கோம் சின்ன வயசுல. அப்போ இப்ப மாதிரி எப்பவுமே ப்ரோக்ராம் அதிகமா இருக்காது, ஆனா அந்த டைம்ல வந்து குறிப்பிட்ட டைமுக்கு ரேடியோ கிட்ட போயிடுவாங்க. நாங்க அப்போ சொல்லுவோம் கட்டை போட்டுதான் அண்ணா எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த சமயத்துல நானும் விரும்பி கேட்டிருக்கேன், அது எப்பவுமே எங்க வீட்டுல ரேடியோ இல்லாத நாளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து முழு டைமும் நான் ரேடியோ ஒண்ணு வச்சிருக்கேன்.
0: நீங்க வந்து ரேடியோ வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களா, அது மூலமா உங்களுக்கு என்ன நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைச்சிருக்கு?
2: எனக்கு எப்படின்னா வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்க கூட ஒரு
0: என்ன கவலையா இருந்தாலும் நம்ம வந்து ரேடியோ கேட்டோம்னா கவலையெல்லாம் மறந்து போயிடும்.
2: ஏதோ ஒரு இது இல்லாத மாதிரி தோணுது பதிலுங்க. அது கேட்டுட்டே இருக்கும் போது வேலையும் சுறுசுறுப்பா மூளையும் நல்லா இயங்குது. எதிர்பார்த்து டிவியோ எதோ பார்த்தா நம்மவே போடுவோம். இது வந்து அதாவே வரும்போது நமக்கு தொகுத்து எல்லாம் வழங்குறீங்களா, ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கும் போது நல்லா இருக்குது.
0: சரிங்கம்மா,
2: ரொம்ப பிடிச்ச தோழி.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில்

0: உங்ககிட்ட அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: இந்த டாபிக் நாகர்கோவில் அருள்நகர்ல இருந்து பேசுறேன். நான் ஒரு முதியவர், பழைய நேயர்.

0: இன்னைக்கு தலைப்பு தலைப்பு என்ன சரிங்க, வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்கள் சொல்லுங்கம்மா.
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க.
1: அருணகஜாய் பேசுறேன். ஆகாஷ்வாணி அதாவது சின்ன ரேடியோ பெட்டி பேட்டரி செல்லு வச்சு அப்ப கேப்போம் கிராமத்துல. பிறகு பெரிய ரேடியோ வந்தது. அதோட விசேஷம் என்னன்னா எனக்கு கிடைச்ச இலாகா அந்த ரேடியோ ஈவினிங்கிலும் மற்ற நேரத்திலையும் அந்த கிராமத்து மக்களுக்கு அத ஆன் பண்ணி போடணும் நம்ம டியூட்டி ஒரு ஒரு நேரம். அதனால எப்பவுமே அந்த வானொலியுமாக கை வைக்க பேச பிறருக்கு அந்த வானொலியின் அண்ணன் நடக்கக்கூடிய செய்திகளை தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு பெரிய நன்மைன்னு தான் சொல்லலாம். சொல்லலாம் வானொலிக்கு இவ அந்த காலம் 1957-58 இந்த காலங்களில் வானொலிய நேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அநேக செய்திகள் கிடைச்சது. வெளியில் உள்ள விவரங்கள் விவரங்களை அறிஞ்சு கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு இப்ப 88வது வயது. இது வரையில அந்த வானொலிய கேட்கக்கூடிய அண்ணனுள்ள இம்பார்ட்டன்ட் செய்திகளை நான் குறிச்சு வச்சிருப்பேன். எனக்கு டயரி எழுத பழக்கம் உண்டு. அதனால அந்த வானொலியில கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் செய்திகளையும் செய்தித்தாள வாரதும் நான் அப்படி எழுதி வச்சிருப்பேன். இன்னைக்கும் வச்சிருக்கேன். அது இந்த ரேடியோ இப்ப இந்த ஆல் இண்டியா ரேடியோ குமரி எஃப்எம் ஆனதுக்கு பிறகு வானொலி நேயர் நேயர் வற்ற ஒண்ணு உருவாக்கணும். அது இப்ப சரியானபடி செயல்படவில்லை. ஆனாலும்
0: நேயர்கள் வந்து கொஞ்சம் சுருக்கமா பேசணும்.
1: வானொலி கேட்க வைக்கிறது சின்ன பிள்ளைகளை கூட வானொலி கேட்கணும். அதுக்காக வாய்ப்புகளும் சமயங்களையும் ஒதுக்கி நான் அவர்களோடு இத பற்றி உரையாடி கொண்டிருக்கிறேன். நமக்கு ஒரு உச்ச நண்பர். அதாவது நம்ம வீட்டுல இருக்கும் நேரத்திலும் வேலை செய்யும் நேரத்திலும் நம்ம மனம் வெளியே விடாதபடி வானொலியில் உள்ள ஒவ்வொரு செய்திகளும் கேட்பது நம்ம வாழ்க்கைக்கும் அது ரொம்ப பிரயோஜனம் ஒண்ணு.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று நீங்க நிறைய பேசிருக்கீங்கம்மா. மற்ற தோழியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்.
1: இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம வேலையை செய்துக்கிடலாம். அதனால வானொலி என் வாழ்க்கை 90% உச்ச நண்பராகவும் கடவுளாகவும் செயல்பட்டது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அனைவரும் வானொலியை நேசியுங்கள். இப்போது வந்திருக்கும் புதிய திட்டங்கள் எலக்ட்ரானிக் சிஸ்டங்கள் அநேக முறைகள் செயல்கள் நமக்கு அறியறதுக்கு முடியுது. ஆனா எங்களுக்கு அந்த காலம் இவைகள் எல்லாம் இல்லாததுனால அதையும் எங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நன்றி.
0: நன்றிம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு அருமையா பேசுனீங்கம்மா. நன்றி. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கும் தோழிகள் வந்து பேசுகிறத கொஞ்சம் சுருக்கமாக பேசுனீங்க அப்படின்னா மற்ற தோழிகளுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய தோழிகள் வந்து வந்துட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி கேட்பதற்கு முன்,
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: குமரிப்பண்பலை 121 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலி நிகழ்ச்சி.
7: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
8: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி.

0: பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: பருத்தி விலையிலிருந்து ஸ்ருதி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: வானொலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பிரிக்க முடியாத தோழி, ஒரு சின்ன கவிதை. இதயத்தின் அன்பு தோழி, காற்றலை வருடினாய் இறமை ஒரு தந்த திருவைக்கம் கற்பித்தார் ஆறு மறுத்து தந்து ஆரோக்கியம் பேசுவோம்.
1: நிகழ்ச்சியில் பங்கிட்டு அழகா ஒரு கவிதை சொன்னீங்கம்மா, ஆனா அதை விட்டு விட்டு கேட்டுச்சு. நன்றிம்மா.
3: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டேன்.
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ, நான் வடசேரி பேசுறேன் மேடம்.
1: வடசேரில இருந்து
6: லிசி.
1: சொல்லுங்கம்மா.
6: இந்த வானொலினால எனக்கு கிடைச்சது வந்து நல்ல ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரெஸ் ஒன்றும் இல்லாம நல்ல ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியா நல்ல இருக்கு. வானொலியினுடைய நிகழ்ச்சிகள் ரொம்ப நல்லா பயனுள்ளதா, அதுக்கு கூட
1: நிகழ்ச்சியில் பங்கிட்டு அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
6: தேங்க்யூ.

கடினமான வேலையை கூட காற்றின் மூலம் லேசாக மாற்றும் கனிவு மொழி, மனசோர்வு ஏற்படாமல் நம்மை மகிழ்ச்சியுடன் சேர்க்கும் மென்மை மொழி, இதயத்தின் உன்னத உணர்வை தன் இன்னிசையால் நிரப்பும் இனிய மொழி, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, அது அனைவர் நெஞ்சிலும் மகிழ்ச்சி என உணர்த்திய உன்னத மொழி. பேருந்தில் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் முதல் வீட்டில் ஓய்வெடுக்கும் முதியவர்கள் வரை ஒருமைப்பாட்டுடன் இருக்க வைக்கும் அதிசய தோழி, வாழ்க்கையின் மேடு பள்ளம் வரும் என்பதை வாழ்வாதாரத்துடன் காட்டிய வாழ்வியல் மொழி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த மகிழ்ச்சி மொழி, எங்கள் தேவை என்னவென்று நாங்கள் அறிந்து பதிவிறக்கம் செய்யும் முன் நான் இருக்கிறேன் என்று கூறும் நம்பிக்கையான தோழி, அதுதான் நம் வானொலி. குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஹாய் ஸ்நேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்ற நேரனே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று வானொலியினூடான தங்களது நிறைய அனுபவ கருத்துக்களை வந்து நிறைய தோழிகள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, சந்தோஷமா அவங்க வந்து பேசினாங்க. அனைத்து தோழிகளுக்கும் நமது குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் 144

0: 4 உறுப்பினர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர் வாக்களித்த நிலையில் 5 பேர் நடுநிலைமை வகித்தனர். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பேரவையில் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அமமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் முந்தைய திமுக அரசு நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பணிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். பின்னர் சில விமர்சனங்களை முன்வைத்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக அவர் அறிவித்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினர். தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் மக்களின் நலனிற்காக தமது அரசு செயலாற்றும் என்று உறுதியளித்தார்.
1: மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. எம் மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு.
0: உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா தனது பெரும்பான்மையை இன்று நிரூபிக்க தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் திரு விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தங்கம் உள்ளிட்ட விலை மதிப்பு மிக்க உலோகங்களின் இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கம், வெள்ளி போன்றவற்றிற்கு 5% வரியும், பிளாட்டினத்திற்கு 5.4% வரியும் விதித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி தொடரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டுள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது இந்த செயல்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேற்காசிய பதற்றத்தால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 7 வேண்டுகோள்களை பிரதமர் அண்மையில் விடுத்த நிலையில் பிரதமரின் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்துக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று அதிகாலை 6 பேர் உயிரிழந்தனர். சோதனை சாவடியில் தடுப்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவலர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. இந்த கார் மயிலாடுதுறையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நேரிட்டது. இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வெள்ளக்கோவில் காவல் நிலைய காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அவரை இழந்துள்ள குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட செயலாக்கம் போன்ற முறையான சீர்திருத்தங்களின் அவசியத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்ரமணியன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெறும் தொழிலாளர்களின் உரிமைகள் அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்புணர்வு தொடர்பான உயர்நிலை கூட்டம்

0: கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இப்புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண பல்வேறு அமைப்பு நிலையிலான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் தேவை என்றும் குறிப்பிட்டார். இதில் விவாதிக்கப்படும் கருத்துக்களை மத்திய மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் கிராமங்கள் 2026 தேசிய வினாடி வினா நிகழ்ச்சியை மத்திய இளைஞர் நல விளையாட்டு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் இணைந்து மை பாரத் தளத்தில் தொடங்கியுள்ளது. எல்லை கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கான செயல்பாடுகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இளையோரின் பங்களிப்பை ஈர்க்கும் முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை இணையதள வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள இளையோர் பங்கேற்க அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை கிராம மறுசீரமைப்பு, உள்ளூர் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை இளையோர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதள வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் தளமாக திகழும் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்கள் பெற வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடையாள எண் பெறாத விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய ஆதார் நகல், நில ஆவணங்கள் நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையம் மற்றும் கிராமங்களில் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசி நாள் 30/5/2026 ஆகும். அனைத்து விவசாய பெருமக்களும் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று வரும் விவசாயிகள் தங்களின் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி சங்கரன் கோவில் பூச்சந்தை விற்பனை செய்யப்படும் பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பூக்களின் விலை சற்று சரிவை தொடங்கியது. இன்று 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய், காந்திப்பூ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 40 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூ வியாபாரம் என்பது கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரீஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது 2வது இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் முதலிடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்கின. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா, ரத்திகா சிலான், ராகுல் பைத்தா, ஹரீந்தர் பால் சிங், வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக NR காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:56.
4: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று இடம்பெற இருப்பது நிக்ஷே போஷான் திட்டம் பற்றிய தகவல்கள். நிக்ஷே போஷான் திட்டம் என்பது இந்தியாவில் கா

காச நோயாளிகளுக்கு உதவும் நோக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஏப்ரல் மாதம் 2018 அறிவிக்கப்பட்ட அரசாங்க திட்டமாகும். காச நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உணவு வழங்க மாதந்தோறும் ₹500 வழங்கப்படுவதன் மூலம் அவர்களின் உடல் நலத்தை பேணுவதுடன் நாட்டு மக்களின் நலத்தை பேணுவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. காச நோய் என்பது ஒரு மிக தீவிரமான பாக்டீரியா தொற்று ஆகும். இது முக்கியமாக ஒரு நபரின் நுரை ஈரலை பாதிக்கிறது மற்றும் அதன் ஆரம்ப கட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது ஆபத்தாகிறது. காச நோய் என்பது ஒரு தொற்று நோயாகும். இது பாதிக்கப்பட்ட நபரின் இருமல் மற்றும் தும்பலில் இருந்து காற்றில் உள்ள சிறிய துளிகள் மூலம் பரவுகிறது. பாக்டீரியா முதல் கட்டத்தில் தனிநபரின் உடலில் நுழைகிறது, பின்னர் மறைந்திருந்து நோயாளியை மெதுவாக பாதிக்கிறது. பிறகு நோயாளியின் நுரையீரலுக்குள் நோய் முழுமையாக உருவாகிறது. இப்படித்தான் காச நோயால் பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு அடைகிறார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி தடுப்பு மற்றும் குணப்படுத்தும் மருந்துகள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டதால் நோய் இனி குணப்படுத்த முடியாத நிலையை அடைந்துள்ளது. எனவே கூறப்பட்ட மருந்துகளின் ஆற்றலை எளிதாக்க உதவும் சரியான ஊட்டச்சத்தை பெறாததாலே இத்தகைய அதிக நோய் தொற்று ஏற்படுகிறது. நிக்ஷய் போஷான் திட்டத்தின் மூலம் காச நோயாளிகளுக்கு நல்ல சத்தான உணவுகளை வழங்குவதற்கு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மாபெரும் முயற்சி இத்திட்டமாகும். நோயை தடுக்கவும் இறப்பு விகிதத்தை பெரிய அளவில் குறைக்கவும் நிக்ஷய் போஷான் திட்டம் உதவுகிறது. நிக்ஷய் நாடு முழுவதும் தேசிய காச நோய் கண்காணிப்பு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது மற்றும் பல்வேறு கண்காணிப்பு தரவுகளை இந்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க உதவுகிறது. இத்திட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு தேசிய உதவி மையம் 1800 11 66 66 என்ற எண்ணை அழைக்கவும் அல்லது helpdesk.nikshay@rntcp.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம். இதுவரை நிக்ஷய் போஷான் திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.

படுத்திரும் நேர்களே, இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழைக்கு ஊடு பயிர் காய்கறி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியன்னூர் சி பிஜு அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழைமுடி கொத்துநோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 63845-5511.
3: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open. Coimbatore. Conditions apply.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நீ மௌனமாக பேசிய வார்த்தையை இன்னும் நான் மொழிபெயர்க்கவில்லை. நீ என்னோடு காதல் மொழி பேசினால் இந்த ஜென்மம் போதாது மொழிபெயர்க்க. திரைசையில் கேட்கலாம் பா விஜய் வரிகளில், பரணி இசையில், உன்னிகிருஷ்ணன் ஜானகி குரல்களில். பார்வை ஒன்றே போதுமே திரைப்பட பாடல்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: திரையில் அடுத்து கேட்கலாம். எஸ்ஏ ராஜ்குமார் வரிகளில், இசையில் பழனி பாரதி வரிகளில், ஜெயச்சந்திரன் சுஜாதா மோகன் குரல்களில் உள்ளத்தை அளித்த திரைப்பட பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரம் 2:33. காற்றில் கானம்பாடி நம் காதுகளில் இனி மூட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. வண்ணச்சிறகு விரித்து வாசம் தேடியலையும் வண்ணத்து பூச்சியே என் மன பூங்காவிற்குள் மழலை மொழி பேச வந்து அமர்ந்தாயோ. இசையில் கேட்கலாம் கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில் மனோ சுவர்ணலதா குரல்களில் சின்னகர் திரைப்பட பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

சிறிது தூரம் நடக்கவே சலித்து கொண்ட நான் இன்று வெகு தூரம் நடக்கிறேன் உன் ஒற்றை பார்வைக்காக. திரைசையில் கேட்கலாம் வைரமுத்து வரிகளில், பரத்வாஜ் இசையில், உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில். பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட பாடல்.

காயப்படுத்தி உறவினர்களே, இன்று மாலை மணி 4:02 சர்வதேச தகவல் தொழில்நுட்பத்தின் பெண்கள் தின சிற்றுரை. உரை வழங்குகிறார் கல்லூரி மாணவர் நாகர்கோவில் ஏ.ஆர். மிதுன். நேரம் 2:45. காற்றில் கானம் பாடி நம் காதுகளில் இனிமையூட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. அவள் இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன், என்னை மறக்காமல் அவள் இருந்தால் மறுபிறவியும் நான் எடுப்பேன் என்று சம்மதம் தருவாளா? திரை இசையில் கேட்கலாம் பைரமுத்து வரிகளில், தேவா இசையில் அனுராதா ஸ்ரீராம், ஹரிஹரன் குரல்களில் கண்ணதிரை தோன்றினால் திரைப்பட பாடல்கள்.

பார்க்காத பொழுது இதயம் பேச துடிக்கும், ஆனால் பார்க்கும் பொழுது இதழ்கள் பேச மறுக்கும். உண்மையான காதலில் திரை இசையில் கேட்கலாம். வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் காதல் மன்னன் திரைப்பட பாடல்கள்.

தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம், நீலகிரி மாவட்டம் குந்தா அணை நடுவட்டம் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் ஈரோட்டில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 23.2 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ்.

சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கி 17ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடக்கில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.2 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்க செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும் நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேராபா லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. குமரி பண்பலை 101 ஆரம்பமாவது தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் வெள்ளித்திரையில் மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் இருந்து பிரிக்க முடியாத உணர்வுகளில் இசையும் ஒன்று. ஒரு பாடலை கேட்டவுடன் நம் மனதை முதலில் தொடுவது இசை. அடுத்ததா பாடுபவரின் குரல் வளம். மக்களால் விரும்பப்படுகின்ற பல்வேறு பாடகர்களில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து தனித்துவமான குரல் வளத்தால் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் பின்னணி பாடகி சொர்ணலதா அவர்கள். இன்னைக்கு வெள்ளித்திரையில் நிகழ்ச்சியில பின்னணி பாடகி சொர்ணலதா அவர்கள் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி சொர்ணலதா பாடிய ஒரு பாடல் கேட்டுடலாமா?

0: நகரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை.
2: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
0: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
5: இன்னைக்கு வெள்ளித்திரையில் நிகழ்ச்சியில பின்னணி பாடகி ஸ்வர்ணலதா பற்றிய தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நடிப்பு கலையில் நவரசங்களை காட்டுவதை போல தன் குரல் வளர்த்தாலும் ஒவ்வொரு பாடலையும் பிரித்து காட்டி மிக அருமையாக வேறுபாடுகளை வெளிப்படுத்தி இருப்பார் இந்த ஹம்மிங் குயின். காதல், அழுகை, சோகம், கொண்டாட்டம், துள்ளல், நட்பு என பாடல்களில் இவர் தொட்டு செல்லாத உணர்ச்சிகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அத்தனை உணர்வுகளும் தன் பாடல்கள் மூலம் அற்புதமாக வெளிப்படுத்தி இருப்பார் ஸ்வர்ணலதா. என் ராசாவின் மனசிலே படத்திற்காக அவர் பாடிய ஒரு பாடல் கேட்கலாம்.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வெள்ளித்திரையில் நிகழ்ச்சியில் நம்ம சொர்ணலதா பின்னணி பாடகி சொர்ணலதா அவர்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சொர்ணலதா 1973 April 29 பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தாலுகா அத்திக்கோடு பகுதியில் உள்ள கீழப்பாரா என்கிற கிராமத்தில் சேருக்குட்டி கல்யாணி ஆகியோருக்கு கடைசி மகளாக பிறந்தவருங்க. இவரின் தந்தை சேருக்குட்டி ஒரு பாடகர் மற்றும் ஹார்மோனியம் வாசித்ததில் கைத்தேர்ந்தவர். இவரின் தாயாருக்கும் இசையில் அதிக

ஆர்வம் இருந்ததால சிறு வயதிலிருந்தே சொர்ணலதாவுக்கு இசை பழகி போன ஒன்றாகவே இருந்திருக்குது. அதே போல சிறு வயதிலிருந்தே இசையை நன்கு கற்றும் வந்திருக்கிறாரு. தன் தந்தையிடமும் சரோஜா எனும் தன்னுடைய மூத்த சகோதரியிடமும் பாடுவதற்கும் ஹார்மோனியம் வாசிப்பதற்கும் பயிற்சி பெற்று வந்திருக்கிறாரு சொர்ணலதா. பாட்டு வாத்தியார் படத்திற்காக சொர்ணலதா பாடிய ஒரு பாடல் கேட்கலாம்.

0: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும். எந்த காலேஜ்க்கு போலாம்?
1: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
0: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்தூர்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: நேரம் 3:23. குமரி பண்பலை 101 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம். இதில் வெள்ளித்திரையில் பின்னணி பாடகி சொன்னலதா அவர்களை பற்றிய தகவலை தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பின்னணி பாடகி சொன்னலதா அவர்களின் திறமையை மேலும் மேம்படுத்த அந்த கிராமத்தில் இருந்து சத்ரவதி என்னும் நகருக்கு இவருடைய குடும்பமே இடம்பெயர்ந்திருக்காங்க. சொர்ணலதா பாடுவதை கேட்ட அந்த ஊர் மக்கள் இவரை பாராட்டியது மட்டுமின்றி அவரை துறை உலகில் பாட வைக்க முயற்சி செய்யுங்கள், இவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என அனைவரும் சொன்னாங்களாம். சொர்ணலதாவை பாடகியாக்கும் முயற்சியில் அங்கிருந்து இவருடைய குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. சென்னைக்கு வந்ததும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களின் வீட்டுக்கே சென்று பாடுவதற்கு வாய்ப்பு கேட்டுள்ளார் சொர்ணலதா. MS அவர்கள் இவர் சிறிய பெண்ணாக இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்ததோடு மட்டுமின்றி ஸ்டுடியோவுக்கு வர சொல்லி அலைக்கழிக்காமல் வீட்டில் வைத்தே ஏதாவது ஒரு பாடலை பாடும்படி சொல்லியிருக்கார். அதற்கு உயர்ந்த மனிதன் படத்தில் இடம்பெற்ற பி சுசிலா அவர்கள் பாடிய நாளை இந்த வேலை பார்த்து என்ற MSV அவர்களின் பாடலை அழகாக பாடி காட்டிய சொர்ணலதாவின் குரல் வளம் மிகவும் பிடித்து போனதால் MSV அவர்கள் உடனடியாக தனது அடுத்த படத்திலேயே இவருக்கு பாடும் வாய்ப்பை கொடுத்துள்ளார். MSV அவர்களின் இசையில் வெளியான நீதிக்கு தண்டனை என்ற படத்தில் பாரதியாரின் சின்ன சிறுக்கிளியே கண்ணம்மா எனும் அற்புதமான பாடலை KJ யேசுதாஸ் அவர்களுடன் இணைந்து பாடும் வாய்ப்பை பெற்றார் சொர்ணலதா. அந்த பாடலை நாமும் கேட்கலாமா?

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, போன் 0465226568563. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
3: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarship ல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555111.
4: AGK College of Arts and Science, autonomous, NACA plus accredited college, 100% placement assistance. Admissions open, Coimbatore. Conditions apply.
5: நேரம் 3:31. குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் வெள்ளித்திரை நிகழ்ச்சியில சொர்ணலதா அவர்கள் பற்றிய தகவல்களை தான் நம்ம பார்த்து கேட்டுட்டு இருக்கிறோம். சின்னஞ்சிறு கிளியே இந்த பாடலை பாடும்போது அவருக்கு வயது எவ்வளவு தெரியுமா? 14 தான். இந்த சின்னஞ்சிறிய அழகிய குரல் இளையராஜா அவர்களுக்கு மிகவும் பிடித்து போனதால் தான் இசையமைத்த குரு சிஷ்யன் திரைப்படத்தில் உத்தம புத்திரி நானு என்கிற பாடலை பாட வாய்ப்பளித்துள்ளார். அதன் பிறகு அடுத்தடுத்து ஏராளமான பாடல்களை பாடி புகழின் உச்சிக்கே சென்றார் சொர்ணலதா.

நினைச்சேன் பாட்டு படித்தேன் என்ற படத்தில் இடம்பெற்ற என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி என்ற பாடல் இன்றளவும் ரசிகர்களின் எவர்ஸ்கிரீன் பாடலாகவே உள்ளது என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. அந்த பாடலை கேட்கலாம்.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
3: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல்

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
3: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
2: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
3: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
2: தடிகாரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
3: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம்.

இளையராஜா இசையில் மட்டுமே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்களில் சுவர்ணலதா பாடியிருக்காங்க. சத்திரியன் படத்தில் இடம்பெற்ற மாலையில் யாரோ என்ற பாடல் மூலம் இன்றளவும் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டு வருகிறார். கும்மி பாட்டு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் சுவர்ணலதாவை பாடியுள்ளார் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இறக்கை இல்லாமல் வானத்தில் பறப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சின்னத்தம்பி படத்தில் இடம்பெற்ற போவோமா ஊர்கோலம், நீ எங்கே என் அன்பே என்ற பாடல்கள் ரசிகர்களிடையே இன்றளவும் விரும்பி கேட்கப்படும் பாடலாகவே இருக்கிறது. போவோமா ஊர்கோலம் பாடலுக்காக சிறந்த பாடகர் விருதை தமிழக அரசு அவருக்கு வழங்கி பெருமைப்படுத்தியது. சின்னத்தம்பி படத்திற்காக அவர் பாடிய அந்த பாடலை நாமும் இப்போது கேட்கலாம்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் வெளியான அலைபாயுதே திரைப்படத்தில் சுவர்ணலதா பாடிய எவனோ ஒருவன் வாசிக்கிறான் என்கிற பாடல் அந்த புல்லாங்குழலின் இசை மீது அமர்ந்து வெளிப்படுவது போன்ற நம் உணர்வை ஏதோ செய்துவிடும். வெவ்வேறு இடத்தில் பிரிந்திருக்கும் காதலன் காதலியின் உணர்வை இந்த பாடல் மூலம் தட்டி எழுப்பி நம்மை உணர வைத்திருப்பார் சுவர்ணலதா. குறிப்பாக இன்னிசை மட்டும் இல்லை என்றால் என்றோ என்றென்றோ இருந்திருப்பேன் என்கிற வரிகளை எவ்வளவு கடினமாய் பாடி இவர் கடந்திருப்பார் என்பது அவர் பாடிய இந்த வரிகள் மூலம் நாம் அறிய முடியும். அந்த பாடலை நாம் இப்போது கேட்கலாமா?

இந்த பாடலை பாடியதன் மூலம் ரசிகர்கள் மனதில் ஹம்மிங் குயின் என்ற பட்டத்தை நிரந்தரமாக வைத்துக் கொண்டார். மேலும் தளபதி திரைப்படத்தில் இவர் பாடிய ராக்கம்மா கையத்தட்டு பாடல் பிபிசியின் உலக அளவில் வெற்றி பாடல் பட்டியலில் வந்தது. கருத்தம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற போராளை பொன்னுத்தாயி பாடலை பாடியதற்காக சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான தேசிய திரைப்பட விருதை சுவர்ணலதா தனது 20வது வயதில் வென்றார். இந்த பாடலை ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார். அவருடைய இசை இயக்கத்தில் இவர் பல மறக்க முடியாத பாடல்களை பதிவு செய்துள்ளார். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் தேசிய விருது பெற்ற முதல் பெண் பின்னணி பாடகியும் இவரே. சுவர்ணலதா மேலும் பல இசையமைப்பாளர்களுடன் சேர்ந்து பாடியுள்ளார். வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ், அனு மாலிக், யுவன் சங்கர் ராஜா, மணி சர்மா, ஹம்சலேகா மற்றும் பலருடன் பல பாடல்களை பதிவு செய்துள்ளார். 1990 இசையமைப்பாளர் தேவாவுக்காக சுவர்ணலதா பாடியிருக்கிறார். வைகாசி பரந்தாசி படத்தில் வரும் கண்ணே கரிசல் பாடல் இவர்களின் கூட்டணியில் முதல் பாடலாகும். சுவர்ணலதா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, உருது, பெங்காலி, ஒரியா, பஞ்சாபி மற்றும் படகா உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில் 7000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இவர் இசைத்துறையில் சுவர்ணக்குயில் என்றும் அன்புடன் அழைக்கப்பட்டார். இனிமையான குரல் வளமும் பன்முக பாடும் திறனும் கொண்ட இவர் ஸ்வரங்களின் அரசி எனவும் இந்தியாவின் ஹம்மிங் குயின் என்றும் போற்றப்பட்டார். மொழியை சரியாக உச்சரித்து பாடியதால் இவர் தமிழர் என பலர் நினைத்தனர். இதுபோலவே எந்த மொழி பாடலை இவர் பாடினாலும் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சுவர்ணலதாவை தங்கள் தாய்மொழியைச் சேர்ந்தவர் எனவே நினைத்தனர். காரணம், அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக மொழியின் தன்மை அறிந்து அந்த பாடலை பாடக்கூடியவர் சுவர்ணலதா. கீபோர்டு மற்றும் ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டே பாடும் திறமை பெற்றவர் இவர். ஏராளமான சூப்பர் ஹிட் பாடலை பாடி ரசிகர்களை மெய்மறக்க செய்த இவருக்கு 1 தேசிய விருது, 3 தமிழக அரசு விருது, 5 சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, 5 பிலிம்ஃபேர் விருது என ஏராளமான விருதுகள் பெற்றுள்ளார் சுவர்ணலதா. சுவர்ணலதா பாடிய கடைசி பாடல் 2008 வெளியான பீமா திரைப்படத்தில் இடம்பெற்ற ரங்கு ரங்கம்மா என்ற பாடலாகும். 23 வருட சினிமா வாழ்க்கையில் சுமார் 7000 மேற்பட்ட பலமொழி பாடல்களை பாடியுள்ள சுவர்ணலதா 2010 செப்டம்பர் மாதம் 12 காற்றோடு கரைந்து போனார். ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட பல்வேறு பாடல்களை பாடிய இந்த சுவர்ணங்களின் அரசி இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தனது பாடல்கள் மூலம் ரசிகர்களிடையே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்.

0: கன்னியாகுமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் பின்னணி பாடகி சொன்னலதா அவர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாறு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும் நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேரபா லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து

0: உங்கள் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
0: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: நேரம் 4:02. வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை பொழுதில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 உங்களோடு இணைவது நான் ஆர்ஜே டி ஜெபின் நிக்ஸ்லைன்.

0: குமரிப்பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி குமரிப்பண்பலை 101. சர்வதேச தகவல் தொழில்நுட்பத்தில் பெண்கள் தினம் சிற்றுரை. உரை வழங்குகிறார் கல்லூரி மாணவர் நாகர்கோவில் AR மிதுன் அவர்கள்.
2: வணக்கம், என் பேர் மிதுன். நான் வந்து பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா AI. AIன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ரோபோட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வரும். ரோபோட்ஸ் வந்து நம்ம ஜாபை ரீப்ளேஸ் பண்ணிடுறோமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். AIனா ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு மிஷினுக்கு வந்து நம்ம திங்க் பண்ண கற்றுக் கொடுக்குறது தான் ஒரு AI. இப்போ நம்ம வந்து நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எதையாவது பார்த்து கற்றுக்குறோம், ஏதாவது லேர்ன் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம வந்து AI மூலமாக மிஷினுக்கு வந்து நம்ம வந்து அதை ட்ரெயின் பண்ணி மாடல் பண்ணி டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சின்ன பையன் வந்து சைக்கிள் கற்றுக்கிறான், ஃபர்ஸ்ட்டு ஃபால் ஆகுறான், அப்புறம் பேலன்ஸ் பண்ண கற்றுப்போம், அப்புறம் வந்து பெடல் பண்ண கற்றுப்போம், அப்புறம் நல்லா ஓட்டுவான். அதே மாதிரி AIக்கு வந்து நம்ம வந்து மிஷினுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் கொடுப்போம். அந்த டேட்டாஸ் கொடுத்துட்டு அதை பார்த்து மிஷின் லேர்ன் பண்ணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, AIனா மிஷினுக்கு வந்து பிரெயின் சிஸ்டம் கொடுக்கறது. நம்ம டெய்லி லைஃப்லையும் நம்ம AI யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க, AI வந்து ஆல்ரெடி உங்கள் லைஃப்ல இருக்கு. எப்படின்னா, மொபைல் ஃபோன் அன்லாக் பண்ணுறது, ஃபேஸ் வச்சு அன்லாக் ஆகுதா, அப்புறம் யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், அது நமக்கு ஒரு வீடியோ தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் கொடுக்குறது, கூகுள் மேப்ல நமக்கு டிராஃபிக் சஜஷன் கொடுக்குறது, அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்ல ஹே கூகுள்னு சொன்னால் நமக்கு ஏற்ற ரிப்ளையோ ஆன்சரோ வருது, அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம சர்ச் பண்ணுற சஜஷனாக வருது. AI வந்து நம்ம வந்து உங்கள் பிஹேவியர் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் கொடுக்கும். AI எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னா, AI வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இம்ப்ரூவ் ஆவான். ஸோ அதே மாதிரி AIக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, அதை பார்த்து பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 1000 டாக் ஃபோட்டோஸ் கொடுக்குறீங்க, இப்போ புதுசாக ஒரு ஃபோட்டோ காமிச்சா கூட அது இதுதான் டாக் அப்படின்னு சொல்லணும். இதுதான் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து AIல பிளே பண்ணுது. மிஷின் லேர்னிங் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கொடுக்குற டேட்டாஸை வந்து பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் கொடுக்கும். அண்ட் ஒவ்வொரு இயரும் நம்ம இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் லேர்னிங் ரெப்ரஸன்டேஷன் April 23rd April 27 வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அப்புறம் AI முக்கியமாக எங்கெல்லாம் ரியல் வேர்ல்டில் யூஸ் ஆகுதுன்னா, ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் ஆகுது. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டோட டிசீஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ் யூஸ் ஆகுது. அக்ரிகல்ச்சர் யூஸ் ஆகுது, எப்படின்னா சாயில் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு, கிளைமேட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் சாட் பாக்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது, கஸ்டமர் சப்போர்ட்க்கு. அண்ட் இப்போ AI வந்து நல்லதா கெட்டதான்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா, AI வந்து நல்லது தான். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுற பொறுத்துன்னு இருக்கு. இப்போ நல்லதுன்னு நம்ம என்ன எதுக்கு எப்படி சொல்கிறோம்னா, ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், டைம் சேவ் பண்ணிக்கலாம், அக்வரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் AI எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னா, ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் சிட்டிஸ், அண்ட் நம்ம பேசுகிறத இருந்தாலும் சிஸ்டம் நம்ம நீட் புரிஞ்சுக்கும். அண்ட் ஃபியூச்சரில் AI வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. என்ன மாதிரி ரோல்னா, ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் சிட்டிஸ், அண்ட் நம்ம பேசாமல் இருந்தாலும் சிஸ்டம் நம்ம நீட புரிஞ்சுக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், AI ரீப்ளேஸ் பண்ண வரல, ஆனால் அது வந்து ஒரு அசிஸ்ட் பண்ண வருது. ஹியூமன் இருந்தால் தான் AI யூஸ் பண்ண முடியும். வித்தவுட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் AI எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அண்ட் AI வந்து ஒரு பயமே இல்லை, அது வந்து நம்ம லைஃபே வந்து ஒரு ஈஸியாக்கிற வந்து ஒரு டூல். டெக்னாலஜி வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கணுன்றதுனால தான் AI வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து நம்ம AI வெர்சஸ் ஹியூமன் கம்பேரிசன் பார்க்கலாம். AI பெஸ்ட்டா இல்லை ஹியூமன் பெஸ்ட்டான்? AI ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், செகண்ட்ஸில் கேல்குலேட் பண்ணும். பட் ஹியூமன் வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஆனால் நமக்கு ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கு, கிரியேட்டிவிட்டி. AIக்கு வந்து டேட்டா கொடுத்தா தான் ஒர்க் பண்ணும், பட் ஹியூமன் வந்து புதுசு புதுசாக யோசிக்க முடியும். அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு பெயிண்டிங் கிரியேட் பண்ணது ஒரு AI, பட் அதை வந்து ஹியூமன் கிரியேட் பண்ணலாம். இப்போது AI ஒரு பெயிண்டிங் கிரியேட் பண்ணுது, பட் அந்த டேட்டா வந்து ஆல்ரெடி மிக்ஸ்ட் டேட்டாவாக இருக்கும். இப்போ அதே இது ஹியூமன் பண்ணால் புதுசாக யோசிச்சு ஒரு கிரியேட்டிவிட்டியாக நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணலாம். ஹியூமன் தான் ஒரிஜினலாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ AI ஸ்பீட் பிளஸ் ஹியூமன் கிரியேட்டிவிட்டி ரெண்டுமே சேர்ந்தால் அது வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் ஆகுது. ஸோ AI

வந்து நம்ம ஜாப் எடுத்துடுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கூட கிடையாது. கொஞ்சம் ஜாப்ஸ் சேஞ்ச் ஆகும், ஆனா எல்லாமே போயிடும் இல்ல. ஹிஸ்டரி பார்த்தா கம்ப்யூட்டர் வந்த டைம் கூட இதே பயம் தான் இருந்துச்சு, ஆனா நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏஐ கூட ஓல்டு ஜாப்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், நியூ ஜாப்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஏஐ டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட், ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ஸோ இதை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம், இதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கலாம். அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா ஏஐ ரீப்ளேஸ் பண்றது இல்ல, அப்டேட் பண்ணும். ஸோ ஃபியூச்சர்ல ஏஐ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க என்ன பண்ண முடியும்னா, பேசிக்ஸ் ஏஐ கான்செப்ட் கத்துக்கணும், டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து எல்லாருமே ஏஐ பத்தி கத்துக்கணும். அது எப்படின்னா ஃபியூச்சர்ல அது வந்து ரொம்ப முக்கியம். எப்படின்னா பேசிக்ஸ் ஏஐ கான்செப்ட் கத்துக்கோங்க, டெக்னாலஜி யூஸ் பண்றது எப்படின்னு கத்துக்கோங்க, டூல்ஸ் யூஸ் பண்றது எப்படின்னு கத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு நோட்ஸ் ரைட் பண்றோம், அதை வச்சு அதை வந்து நோட்ஸ் வந்து நம்ம யோசிக்கிறாமலே ஏஐ வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம், கோடிங் லேர்ன் பண்றதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுங்க, ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் ஏஐ மூலம் கிளியர் பண்ணிக்கலாம், புதுசா கத்துக்கிறதுக்கு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு கத்துக்கிறதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து வெளியே ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க, பட் ஏஐல நம்ம வந்து நமக்கு தேவையானது நம்மளே கத்துக்க முடியும். அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்டடி ஃபார்மட் போட்டுக்கோங்க, ஃபார்மட் போட்டுட்டு அந்த ஏஐ கொடுத்தாலே நீங்க என்னென்ன படிக்கணுமோ அதுவே எல்லாமே ஜென்ரேட் பண்ணும். நமக்கு வந்து டைம் ஷெட்யூல் பண்ணி கொடுக்கும், இந்த டேல இந்த போர்ஷன்ஸ் முடிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுக்கும். அதுவே வந்து நமக்கு ஒரு ஸ்டடி பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். இப்போ ஏஐ நம்ம லைஃப்ல எப்படி சேஞ்ச் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. மார்னிங் வந்து ஒரு அலாரம் அடிக்குது, அந்த அலாரம் வந்து ஏஐ டிசைட் பண்ணும். நீங்க டயர்டா இருந்தா கொஞ்சம் லேட்டா வேக்கப் பண்ணதுக்கு அதுவே டிசைன் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்து அலாரம் வச்சிருக்கோம், ஒரு ஃபைக்கு வச்சிருக்கோம், அந்த அடிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு வந்து இரிட்டேட்டா இருக்கும். ஸோ வந்து நம்ம டயர்டா இருக்கும்னு தெரிஞ்சு அந்த ஏஐ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து அந்த அலாரம் செட் பண்ணும். ஃப்ரிட்ஜ்ல ஐட்டம்ஸ் இல்லைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பண்ணும். கார்ல உங்க ஆஃபீஸ் ரூட்டை வந்து இதுவே வந்து ட்ராக் பண்ணி கரெக்டா இது பண்ணும். அண்ட் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஷெட்யூல் பண்ணிக்கும். இந்த மாதிரி நம்ம ஏஐ வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு டீப் க்வெஸ்சனுக்கு போகலாம். ஏஐ மைண்டை நம்ம புரிஞ்சிக்க முடியுமா? இப்போ நீங்க வந்து சேடா இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டை பார்த்தா உங்க ஃப்ரெண்டு வந்து அதை பார்த்தா புரிஞ்சுப்பான், ஆனா ஏஐக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு நீங்க வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், வாய்ஸ் டோன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இப்போ நீங்க என்ன மூட்ல இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ என்ன தேவை, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏஐ இப்போ அனலைஸ் பண்ணும். இப்போ ஏஐ பெயிண்டிங், சாங், ஸ்டோரிஸ் கிரியேட் பண்றதுக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு டவுட் வரும், இது ரியல் கிரியேட்டிவிட்டியான்னு. இது வந்து ஏஐ கிரியேட் பண்ணும், ஆனால் அது ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணும். ஆனால் ஹியூமன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எமோஷன் அப்புறம் இமேஜினேஷன்ஸ் வச்சு இது கிரியேட் பண்ணாங்க, ஒரு பெயிண்டிங் கிரியேட் பண்ணுறதா இருந்தால். ஏஐவா இருந்தோம்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நினைப்பாங்க ஏஐனா வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு, ஆனால் ஏஐ வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணும், ராங் ஆன்சர் கொடுக்கும், ஃபேக் இன்ஃபோ ஜென்ரேட் பண்ணும், அதுக்கப்புறம் நிறைய ட்ரைனிங் டேட்டா மிஸ் ஆகும். ஸோ வந்து அதுவே ஏஐ நம்ம வந்து 100% ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது. மூவிஸில் இருந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் கேமில் ஸ்மார்ட் எனிமீஸ், சாங் கம்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து இன்னுமே ஃபியூச்சரில் வந்து நிறைய விஷயம் வந்து புதுசாக நமக்கு ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டில் வரும், என்னென்னா ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஸ்மார்ட் யூஸாக ஒர்க் பண்ணலாம், லேசி யூஸாகவும் பண்ணலாம். லேசி யூஸ் அப்படின்னா ஹோம் ஒர்க் எல்லாம் ஏஐ கிட்ட காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி, அண்டு நம்ம அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் காப்பி பேஸ்ட், எது கொடுத்தாலும் காப்பி பேஸ்ட், டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம ஏ யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐடியா ஜென்ரேட் பண்ணுறது, நம்ம பிரெயின் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது, அண்ட் நமக்கு உள்ள டவுட்ஸை கிளியர் பண்ணுறது, நமக்கு அதை ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது, டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன தேவையோ அதுக்கு வந்து கற்றுக்கிறது, அந்த மாதிரி ஏ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐயோட சொசைட்டி கூட சேஞ்ச் ஆகும் ஏஐ யூஸ் பண்ணால். எப்படின்னா ஒர்க் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம், எஜுகேஷன் சேஞ்ச் பண்ணலாம், கம்யூனிகேஷன் சேஞ்ச் பண்ணலாம். ஈவன் நமக்கு கம்யூனிகேஷன் கூட வீக்காக இருந்தனா கூட நமக்கு ஏஐ மூலமாக நமக்கு க்வெஸ்சன்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணியிருந்தால் கம்யூனிகேஷன் கூட பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் எப்படின்னா, பீப்புள் வந்து ஃபுல்லாக ஏஐ டிபெண்ட் பண்ணியிருந்தால் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் மொத்தமாக கம்மியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ரியல் கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏஐ வந்து ஒரு டூல், அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஆனால் அதுக்கு லைஃப் இல்லை, டிசிஷன் இல்லை, லைஃப் இருக்கிறது நம்ம கிட்ட தான். ஸோ ஏஐ யூஸ் பண்ணுங்க, ஆனால் அது உங்கள் ஒரிஜினாலிட்டி, கிரியேட்டிவிட்டி, ஹியூமானிட்டி அதை லாஸ் பண்ணிடாதீங்க. மிஷின் வந்து ஒரு ஸ்மார்ட் ஆகலாம், ஆனால் ஹியூமன்ஸ் வந்து ஒரு யூனிக் தான். இப்போது என்னோட லைஃப்பில் நான் எப்படி ஏஐல என்டர் ஆனேன்னு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறது தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தது. ஸோ இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து ப்ளூமிங் டெக்னாலஜி மாறப்போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு ஏஐ சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே அந்த டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி உங்களுக்கு ஏஐ சம்மந்தமாக தான் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும் போதும் ஏஐக்குள்ளே ரொம்ப டீப்பாக கற்றுக்கலாம். ஏஐ என்ன பண்ணுது, அதுக்கேற்ற யூஸ் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நமக்கு வந்து தேவையானது நம்மளே படிச்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நிறைய ஏஐ

0: சாட் ஜிபிடி, ஜெமினி, லைக் சிஎஸ்சி முடிச்சவங்களா இருக்கட்டும், ஏஐ முடிச்சவங்களா இருக்கும், ஐடி முடிச்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நார்மலா ஒரு ஐடி குள்ள என்டர் ஆகும்போது ஒரு ஃபுல் ஸ்டாக், அதுதான் ஒரு மெயின் கோர்ஸ் நினைப்பாங்க. லைக் ஒரு வெப்சைட் ரெடி பண்றது, ஒரு ஆப் ரெடி பண்றது, அந்த மாதிரி. இப்போ கிளாட்னு ஒரு ஏஐ வந்திருக்கு, புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிளாட்ல நம்ம வந்து நமக்கு ஏத்த வெப்சைட்டை நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், அந்த வெப்சைட் வந்து தானா நமக்கு ரெடி ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி இப்போ ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. அண்ட் வந்து நமக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணா, ஒரு வெப்சைட் ரெடி பண்ணலாம் கூட, ஒரு கோட் வேணும்னா கூட நம்ம வந்து ஏஐ டூல் மூலமா யூஸ் பண்ணி அந்த கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து அந்த ஆப் ரெடி பண்ண முடியும். அண்ட் நமக்கு ஏத்த மாதிரி ரெக்யூப்மெண்ட்ஸ், நமக்கு ஏத்த மாதிரி ஸ்டைல், நமக்கு ஏத்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஹியூமன்ஸ் யோசிச்சு தான் நமக்கு அந்த ப்ராம்ப்டா வந்து ஏஐல கொடுப்பாங்க. அந்த ஏஐ வந்து அதுக்கேத்த மாதிரி அனலைஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணி நமக்கு அந்த ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாம ஏஐ வந்து எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இப்போ ஏஐயோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஏஐக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும், ஆனா ஒரு முக்கியமான திங்க் இல்லை. ஏஐ வந்து பெர்ஃபெக்டா ஆன்சர் கொடுக்க முடியும், ஆனா ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டம். அண்ட் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணும் அண்ட் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணும். அண்ட் இப்போ டுவெல்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், அடுத்து என்ன படிக்கலாம், என்ன பண்ண போறோம் லைஃப்ல, அடுத்து என்ன மாதிரி படித்தா எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும் அப்படின்னு. அண்ட் டுவெல்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஏஐ எடுத்தவங்கன்னா கன்ஃபார்ம் ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு டெவலப் இருக்கும், அவங்களுக்கு கரியர் க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ எப்படின்னா ஆர்ட்ஸ்லேயும் ஏஐ வந்துருச்சு, இன்ஜினியரிங்லேயும் ஏஐ வந்துருச்சு. நீங்கள் வந்து எங்கே போக போகிறீங்கன்னு சூஸ் பண்ணி, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா ஏஐலையுமே டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது. என்ன கோர்ஸ் படிக்கிறோன்னு சூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட் போடணும். லைக் நம்ம வந்து கோடிங் கற்றுக்கணும். ஏஐயோட பேசிக்ஸ் வந்து பைத்தான் தான். நீங்கள் பைத்தானில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கூட நம்ம வந்து ஏஐ மூலமாக நீங்கள் ஒரு லைக் சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ டூலே நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக கோடிங்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் காப்பி பண்ணாலுமே அதில் என்ன இருக்குன்னு கற்றுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோடில் என்ன ரன் ஆகுது, என்ன இருக்குது, இப்போ ஒரு எரர் விழுந்தா கூட என்ன எரர் இது அப்படின்னு நமக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். லைக் நீங்கள் இந்த டொமைனில் தான் போக போகிறீங்க அப்படின்னு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேசிக் கோடிங் நாலேஜை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. அண்ட் ஏ ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய டொமைன்ஸ் இருக்கும், நிறைய ரோல்ஸ் இருக்கும். அண்ட் ஏ ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டடியாக ஒரு ரோல் சூஸ் பண்ணி ஒரு டொமைன் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் ஃப்ளோவும் ஸ்டடி மெட்டீரியலும் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட்டோ ஒரு கரியர் க்ரோத்தோ இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகினா உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் எல்லாமே இருக்கணும். நீங்கள் வந்து ஏ டூலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேர்னிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் வந்து இதில். ஒரு நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிக்கிட்டாலே எல்லாத்தோட பேசிக் நாலேஜ் கம்பல்சரியாக இருக்கணும். அண்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து ஏஐக்கு பைத்தான் படிச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட். பைத்தானை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அட்வான்ஸ்ட் லெவலில் படிக்கணும். அட்வான்ஸ் லெவலில் படிச்சுக்கிட்டு அண்ட் பேசிக் நாலேஜ் ஆஃப் எல்லாமே அண்ட் எல்லாமோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுனாலே போதும். அண்ட் இன்டர்வியூ நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூல ஈஸியாக கிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி டெய்லி டாஸ்க் தான் இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கும் போது ஒரு 15 லைன்ஸ் கோடு வந்து நீங்கள் படிப்பீங்க, 15-20 லைன்ஸ் கோடை நீங்கள் அதை டீபக் பண்ணுவீங்க, ரன் எரர் பார்ப்பீங்க. ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1000 லைன்ஸ் கோட் இருக்கும். 1000 லைன்ஸ் கோட்ஸ் நடுவில் உங்களுக்கு ஒரு நடுவில் தான் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகுமே தவிர, அண்ட் நீங்கள் ஐடிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ஆஃப் லைன்ஸ் கோட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் டீபக் பண்ணி எரர் கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஏஐனா ஒரு என்னன்னு வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதனால நீங்க வந்து ஆன்லைன்ல ப்ரௌஸ் பண்ணி பாருங்க, ஏஐனா என்ன அப்படின்னு, நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம். திரும்பியும் வந்து ஒரு ஒன்ஸ் நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு நீங்க பார்த்து லேர்ன் பண்றதா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லைக் டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு டிசிஷன் மேக் பண்ணுங்க, என்னென்ன படிக்க போறோம், என்ன மாதிரி படிக்க போறோம் அப்படின்னு. ஏஐ என்ன யூஸ் பண்ணுது, ஃபியூச்சர்ல எப்படி ப்ளூமிங் ஆகுது, அந்த மாதிரி பாருங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து இப்போ உங்களுக்கு ஏஐல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கூட ஏஐக்கு வந்து எப்படி எப்படி அடுத்து என்ன ஏஐ படிச்சா என்ன மாதிரி ஜாப் கிடைக்கும், என்ன மாதிரி இதுல போகலாம்னு யோசிச்சு முடிவெடுங்க. ஸோ லேர்னிங் இஸ் அ பேசிக் பாத். அண்ட் வந்து நீங்க எல்லாருமே உங்க செல்ஃப் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. அப்டேட் ஆக ஆக தான் நம்ம சர்வே ஆக முடியும். அண்ட் புது புது டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகிட்டே இருங்க. தேங்க்யூ.
1: இதுவரை சர்வதேச தகவல் தொழில்நுட்பத்தில் பெண்கள் தினம் சிற்றுரை கேட்டீர்கள். உரை வழங்கியவர் கல்லூரி மாணவர் நாகர்கோவில் ஏஆர் மிதுன் அவர்கள்.
2: நேரம் இப்போது மாலை 4:17. அலை அலையாக மனதை வருடும். இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

இசை அலையாய் நம்மை நனைய வைக்க வருகின்றது திரை இசை. திரை இசையின் முதலில் வித்யாசாகர் இசையில் சங்க மகாதேவன் குரலில் வைரமுத்து எழுதிய வரிகள் ஒரு துளியென பல துளி காதலை வெளிப்படுத்தி வருகின்றது இயற்கை திரைப்படத்திலிருந்து.

0: இரண்டு மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேர்களை நம் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 இருக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சி.

இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழைக்கு ஊடு பயிர் காய்கறி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியனூர் சி பிஜு அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். வாழை முடி கொத்து நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆ சுதா ராஜகுமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களை இன்றிரவு 7:25 உழவர்

நேரம் இப்போது 4:24. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசையில் இனி அனிருத் ரவிச்சந்தர் இசையில், ஷான் ரோல்டன் இசையில் விக்னேஷ் சிவன் எழுதிய வரிகள் கடல் அலை போல் காலுரசி மனதை நனைய வைக்க வருகின்றது. நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து

நேரம் இப்போது 4:30. கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவைக்கு அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக்கு அரசு பதவிக்காக அமைந்ததல்ல என்றும் நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படத் தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிகாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி, மெய்ரபா லுவாங் மெய்சனம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:02. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 வெப்பசலனமும் குழந்தைகள் நலனும் தகவல்கள்.

0: விவரங்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நல பேராசிரியர் டாக்டர் எஸ் வி அருள் பிரசாத் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அருள் பிரசாத், கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை நல பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். தற்போது உள்ள கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் மிகுதியாக காணப்படுகிறது. எனவே இக்காலகட்டத்தில் நாம் குழந்தைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இக்கோடை காலத்தில் தான் ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெக்கை வாதம் என்பது ஏற்படுகிறது. உடலின் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை தாண்டி சென்றுவிடும். உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழக்க தொடங்கும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பெரும்பாலும் முதியவர்கள், நோய் வாய்ப்பட்டவர்கள் அவர்களைத்தான் மிகுதியாக தாக்குகிறது. குழந்தைகள் பாதிப்பது மிகவும் அரிது என்றாலும் அவைகள் விதிவிலக்கல்ல. ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது, குழந்தைகள் நீர் வகைகளை மிகுதியாக பருக வைக்க வேண்டும். அதாவது நீர் வகைகள் என்பது இளநீர், பழச்சாறுகள், வீட்டில் கடைந்த மோர், ஜீரக தண்ணீர், காய்க்கப்பட்ட நீரில் தயாரித்த எலுமிச்சை சாறு போன்றவைகள் ஆகும். மற்றும் குழந்தைகள் எல்லா விதமான பழ வகைகள் மற்றும் காய்கறிகளை மிகுதியாக உண்ண வேண்டும். தினசரி 2 முறை அவர்களை நன்றாக சுத்தமான நீரில் குளிக்க வைத்து உடைகளையும் 2 முறை மாற்ற வேண்டும். உடைகள் இக்காலகட்டத்தில் மெல்லியதாகவும் வெண்ணிறமாகவும் பருத்தி ஆடைகளாகவும் இருப்பது சால சிறந்தது. மேலும் குழந்தைகளை வெப்பம் குறைவாக உள்ள நேரங்களில் மட்டும் வெளியில் விளையாடுவதற்கு அனுமதிக்கவும். அதாவது காலை 6 மணி முதல் 8 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை இந்த காலகட்டத்தில் வெளியில் விளையாடுவதற்கு அனுமதிக்கலாம். மற்றும் குழந்தைகளின் தலைமுடியை நன்றாக குறைத்து அல்லது மலித்துக் கொள்வது சால சிறந்தது. மேலும் கோடை காலங்களில் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு, தோல் வியாதிகள் மற்றும் சின்னம்மை நோய் முதலியன ஏற்பட வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எனவே இந்த காலகட்டத்தில் கொதிக்க வைத்த நீர் மற்றும் வீட்டில் தயாரித்த உணவு வகைகள் இவைகளை அனுமதிக்கலாம். வெளியில் உள்ள உணவு, பேக்கரி ஐட்டங்கள், ஐஸ்கிரீம் இந்த ஐட்டங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீண்ட தூர பயணங்கள் முடிந்த அளவு தவிர்ப்பது சால சிறந்தது. மேலும் குளிர்சாதன வசதி உள்ளவர்கள் அவற்றை கட்டுப்பாட்டுடன் உபயோகித்துக் கொள்ளலாம். தடுப்பூசிகளை அந்தந்த காலகட்டங்களில் தள்ளி போடாமல் குழந்தைகளுக்கு இட்டுக் கொள்வது அந்த குழந்தைகளை அந்த குறிப்பிட்ட நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கு மிகவும் உதவும். எனவே நான் கூறிய கருத்துக்களை மனதில் கொண்டு குழந்தைகளை நோய் வாய்ப்படாமல் பாதுகாத்து இந்த காலகட்டத்தை சமாளித்து செல்லுமாறு பெற்றோர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது வெப்பசலனமும் குழந்தைகள் நலனும். தகவல்களை தந்தவர் கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நல பேராசிரியர் டாக்டர் எஸ் வி அருள் பிரசாத் அவர்கள்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 5:07. மாலை இளங்கதிராய் மனதில் விழும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இசைச்சரமாய் ஒலிக்க ஆரம்பமாகிறது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் முதலில் வரும் பாடல் சிஸ்டிஸ் பாடல். அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து வேதா இசையில் பி சுசீலா குரலில். நீ சொல்லாத வார்த்தைகளும் கூட உன் கண்களால் என் மனதை துளைக்கிறதே.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேரம் இப்போது 5:12. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முல்லைச்சரம். முல்லைச்சரத்தில் இனி வருவது 70s பாடல். முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் வாணி ஜெயராம் பாடிய பாடல் தான் இனி கேட்க போகிறோம். யாரோடு யார் என்று சொல்வது யாரோ, இருமணம் ஒரு சேர திருமண நாளும் இதுவோ.
4: நெல்லுச்சோறு கத்திரிக்கா நித்தோ நித்த

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: மாலை இளங்கதிராய் மனதில் விழுந்து அசைந்தாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். முளைச்சரத்தில் தொடரும் பாடல் 80 ஸ்பெஷல் பாடல். இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து வரப்போகிறது. தென்றலோடு இசைந்தாடி மனம் கமழும் மலர் போல மனம் இந்த அந்தி மாலையில் அசைந்தாடுகிறதே.

நேரம் இப்போது 5:22. அந்தி மாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். இனி வருவதும் 80s பாடல். படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், மலேசியா வாசுதேவன் குரலில். பல திசை செல்லும் பறவை எத்திசை சென்றாலும் அது வந்து சேரும் இடம் என்னவோ தன் கூடுதான்.

0: வேறு வேறு துறைகள், கருத்துக்கள் பல. மூன்று துறையிலிருந்து மூன்று தகவல்கள் உங்களுக்காக ஒரு சேர வருகிறது இன்று மாலை 6:15 3-in-1 நிகழ்ச்சியில். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேரம் இப்போது 5:26. இது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடல் 90s பாடல். அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே எஸ் சித்ரா, மலேசியா வாசுதேவன் குரல்களில் வரப்போகிறது. வயலோரம் அசைந்தாடும் தென்றல் இன்று என் மனதில் குடிக்கொள்ள வருகிறதே.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

வாழை சாகுபடி பண்றோம், கூடவே வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? அதுக்கான டிப்ஸோட தான் வருது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி. ஆம்நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழைக்கு ஊடு பயிர் காய்கறி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியனூர் சி பிஜு அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், வாழை முடி கொத்து நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆ சுதா ராஜகுமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே.

நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். 2000க்கு முன்பு வெளியான பாடல்களை இதுவரை கேட்டு ரசித்தோம். இனி கேட்டு ரசிக்க போறோம் 2000க்கு பிறகு வெளியான திரைப்பட பாடல்களை நம் நிகழ்ச்சியில். 2K பாடலாக இனி கேட்கலாம் குட் லக் திரைப்படத்திலிருந்து மனோஜ் பட்னாகர் இசையில் SB பாலசுப்ரமணியம் கேஸ் சித்ரா குரல்களில் வெளியான பாடலை. என் மன வீட்டில் உன் ஆசைகளோடு மாளிகை கட்டிவிட்டேன், குடிபுக வருவாயா நீ?

2K பாடல் வரிசையில் இனி வருவது ஏகன் திரைப்பட பாடல். யுவன் சங்கர் ராஜா இசையில் ப விஜய் வரிகளில் சுவி சுரேஷ், உஜானி, சத்யன், ரஞ்சித், நவீன் குரல்களில். இது ஜாலியான சீசன், இதுதான் நியூ ஃபேஷன், வா வா வைப் பண்ணலாம்.

உங்க வீட்டில் சின்னஞ்சிறு சிட்டுக்கள் நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா? அவங்களுக்கான நேரம் நம்ம குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:05. ஆம் நேர்களை, சின்னஞ்சிறு சிட்டுக்களின் திறமைகளை வெளிக்கொணர நம் குமரி பண்பலை 101 தினந்தோறும் இரவு 8:05 வலம் வருகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் சிட்டுக்களின் திறமைகளை வெளிக்கொணர நீங்கள் 0462 அப்படிங்கிற நம்ம குமரியின் முன்னிணைப்பை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சின்னஞ்சிறு சிட்டுக்களே, இது உங்கள் நேரம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.

நேரம் இப்போது 5:45. முல்லைச்சரத்தில் இனி என்ன ரகுநாதன் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் வைரமுத்து எழுதிய வரிகள் வர இருக்கிறது நீர்பறவை திரைப்படத்திலிருந்து. மீன் கொத்தும் பறவையாக என் மனதை கொத்தி சென்ற நீ எப்போது வருவாயோ என்னிடம் திரும்ப.

நேரம் இப்போது 5:51. முளைச்சரத்தில் 2010 வெளியான தேடி திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசனா இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் வரப்போகிறது. எனக்கென எழுதிய ஓர் கவிதை நீ என்னோடு என்றும் தொடர் பகுதியாய் எழுதிட வருவாயா?

நேரம் இப்போது 5:55. முல்லைச்சரத்தை நிறைவு செய்ய வருவது 2025 பாடல். மாஸ்க் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அந்தனிதாசன் சுப்லட்சுமி குரல்களில். நேசத்திற்கும் பாசத்திற்கும் பணம் தேவையில்லை, வா ரெக்கை விரித்து பறந்திடலாம் உலகில்.

0: நிறைவு பெறுகின்றது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: இனிய அந்தி மாலை பொழுது 6 மணி. அன்றும் இன்றும் என்றென்றும் உங்களோடு நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு எப்போது என்று அறியலாம். நிகழ்ச்சி நிரலாய் நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Sciencesல ஜாயின் பண்ணுங்க. Scientist Dr. RS Lal Mohan Memorial Merit Scholarshipல படிக்கலாம். 45,000 rupees scholarship கிடைக்கும். Limited seats only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 63845-5511.
5: AGK College of Arts and Sciences, autonomous, NAC+ accredited college, 100% placement assistance. Admissions open, Coimbatore. Conditions apply.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன் அவர்கள். 7:25 உழவர் உலகம். இதில் உழவருக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழைக்கு ஊடுபயிர் காய்கறி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியனூர் சி பிஜு அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், வாழை முடிக்கொத்து நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆ. சுதா ராஜகுமார் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம், 9:15 செய்தி சுடர், 9:30 பன்னிசை, திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை கேட்கலாம். 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவருக்கான அறிவிப்புகள், காலை 7:00 வட்டார செய்திகள் திரை இசை, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும்.

0: செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 5 மணி, இரவு 10 மணி, நாளை மறுநாள் காலை 6 மணி. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை. 11 மணிக்கு எக்ஸூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: The Cabinet Committee on Economic Affairs, CCEA, has approved increase in minimum support prices, MSP, for 14 Kharif crops for marketing season 2026-27. Addressing media after the Union Cabinet meeting in New Delhi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the government has increased the MSP of Kharif crops to ensure remunerative prices to the growers for their produce. He said, for the Kharif season, the estimated payout to the farmers will be 2,60,000 crore rupees.
2: किसानों के लिए आज एक बहुत बड़ा फैसला लिया गया. टुडे अ मेजर डिसीजन वाज टेकन फॉर फार्मर्स फॉर ऑल खरीफ क्रॉप. एमएसपी हैज बीन फिक्स्ड एट कॉस्ट प्लस 50% और इवन हायर. विद दिस डिसीजन फार्मर्स विल रिसीव अ टोटल पे आउट ऑफ 2,60,000 करोड़ रुपीज. द एनुअल खरीफ प्रोक्योरमेंट फॉर दिस ईयर विल बी 824 लाख मेट्रिक टन.
3: खरीफ प्रोक्योरमेंट होगा 824 लाख मेट्रिक टन.
1: Mr. Vaishnav added that the MSP amount paid to 14 Kharif crop growing farmers during the period 2014-15 to 2025-26 was 18.99 lakh crore rupees against the payment of 4.75 lakh crore rupees during the period 2004-5 to 2013-14. The Union Cabinet has approved a scheme for promotion of surface coal and lignite gasification projects with a financial outlay of 37,500 crore rupees. Mr. Vaishnav said the scheme will generate revenue of 6,300 crore rupees per year only from mining and will also support Atmanirbhar Bharat and Make in India initiative amid current geopolitical situation. Air India has decided to reduce international flights, temporarily suspending services on some overseas routes. The decision has been taken in the wake of airspace curbs and high jet fuel prices. Air India said rationalization of international services will be in place for June to August this year. Air India to temporarily suspend services to on Delhi-Chicago, Mumbai-New York, Delhi-Shanghai and Chennai-Singapore and two other routes. The Assam government will introduce the Uniform Civil Code UCC bill in the State Legislative Assembly on the 26th of this month. Chief Minister Hemanta Biswa Sarma made the announcement while addressing the media after chairing the first cabinet meeting of the new term. Dr. Sarma took oath as the Assam Chief Minister for his second consecutive term yesterday. The government of West Bengal has lifted all restrictions on the interstate movement of potato, onion, fruits, vegetables, oil seeds, food grains, animal products and other essential products. Earlier restrictions were placed by the erstwhile TMC government. It has learnt huge losses were incurred by the potato farmers and other entities by this restriction. Before coming to power, the BJP had assured the farmers for the lifting of the restriction. On the other hand, West Bengal decided to hand over the cases related to the teachers' recruitment, municipal recruitment and cooperative services recruitment scams to the Central Bureau of Investigation. Gold and silver prices today witnessed a sharp surge of up to 6%. In the futures market at the multi-commodity exchange, gold for the June contract was trading nearly 6% higher at 1,62,597 rupees per 10 grams, while silver for the July contract was trading around 6.4% higher.

0: share at 2,96,821 rupees per kilogram, according to latest reports. The government has raised the import duty, including cess, on gold and silver from 6% to 15%. Prime Minister Narendra Modi has significantly reduced the size of his convoy during recent domestic visits while retaining all essential security arrangements mandated under the Special Protection Group SPG protocols. According to sources, the reduction in the number of vehicles in the Prime Minister's convoy was implemented during his recent visits to Gujarat and Assam. Prime Minister Narendra Modi will embark on a six-day visit to the United Arab Emirates, UAE, the Netherlands, Sweden, Norway and Italy on Friday. Briefing media in New Delhi this evening, Secretary West of the Ministry of External Affairs, Sibi George, informed that on the first leg of his five-nation visit, Mr. Modi will reach UAE on Friday, where he will meet President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. He said the two leaders will exchange views on bilateral issues, in particular energy cooperation. And with that, we end this news bulletin.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:10. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். சேவை செய்திகள். மேலச்சங்கரன்குழி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, இரவு 7 பஜனை, நாளை காலை 6 பூஜை. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தல திருவிழாவில் நாளை காலை 6:30 திருப்பலி. கோடைக்காலங்களில் திரவ உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் உணவு வணிகர்கள் உணவு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நுகர்வோரும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். சாலையோர உணவு வணிகர்கள் உட்பட அனைத்து வணிகர்களும் உணவு பாதுகாப்பு தர சட்டத்தின்படி உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற்றிருத்தல் அவசியம். குளிர்பானங்கள் தயாரிக்க பயன்படுத்தும் அனைத்து மூலப்பொருட்களும் உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்ற உணவுப் பொருட்களாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக பயன்படுத்தப்படும் குடிநீர் தரச்சான்று மற்றும் உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்று இருத்தல் வேண்டும். அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேலான செயற்கை வண்ணங்களை சேர்த்தல் கூடாது. நுகர்வோருக்கு வழங்கும் முன்னர் அதன் காலாவதி தேதியை உறுதிப்படுத்திட வேண்டும். இனிப்பு சுவை கூட்ட எவ்விதமான வேதிப்பொருட்களையும் சேர்க்கக்கூடாது. பழச்சாற்றில் சேர்க்கப்படும் ஐஸ் கட்டிகளை உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்று பாதுகாப்பான நீரில் தயாரிக்கப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்குதல் வேண்டும். ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி கோப்பைகளில் பழச்சாறுகளை வழங்காமல் அரசால் அனுமதிக்கப்பட்ட கோப்பைகளில் மட்டுமே வழங்க வேண்டும். நுகர்வோரின் கவனத்திற்கு, கடையில் உணவு பாதுகாப்பு உரிமம் உள்ளதா என்பதை உறுதி செய்திட வேண்டும். அவ்வாறு உணவு பாதுகாப்பு உரிமம் இல்லையெனில் அக்கடையில் எவ்வித உணவுப் பொருட்களையும் வாங்கக்கூடாது. திறந்த நிலையில் உள்ள எந்த வகை திரவ ஆகாரங்களையும் நுகர்வோர் தவிர்க்க வேண்டும். பொட்டலிடமிடப்பட்ட திரவ ஆகாரங்களில் பாக்கெட்டுகளில் தயாரிப்பு தேதி, காலாவதி நாள் உள்ளிட்ட அனைத்து லேபிள் விவரங்களும் உள்ளதா என்பதை கவனித்து வாங்க வேண்டும். நுகர்வோர் வாங்கும் திரவ உணவுப் பொருட்கள் தரத்தில் குறைபாடோ அல்லது அவற்றை விற்பனை செய்யும் கடைகளில் சுகாதார குறைபாடோ காணப்பட்டால் 9444042322 என்ற உணவு பாதுகாப்புத்துறையின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு புகார் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனமும் உள்ளது. இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கப்படுகின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளி

0: கல்வியாளர்கள் செயல்பட்டு வருகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தைகளின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை சொன்ன
0: நேரம் 6:15. உறவாக உணர்வாக உடன் பயணிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இப்போது நம் குமரி பண்பலை 101 கேட்கலாம்.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை படப்பை. படப்பை அப்படின்னா கொல்லைப்புறம் அல்லது தோட்டம் இப்படி எல்லாம் சொல்லலாம். வீட்டை ஒட்டி இருக்கிற ஒரு சிறு விளை நிலம் அல்லது செடி கொடிகள் வளர்ந்துள்ள இடத்தை கூட படப்பை அப்படின்னு சொல்லுவாங்க.
3: இதற்கு உதாரணமா நாம ஒரு வாக்கியம் பார்க்கலாம். பசுந்தினை மூதூர் படப்பை, அதாவது பசுமையான திணைப்பயிர்கள் நிறைந்த பழமையான ஊரின் நிலப்பரப்பு. இந்த வாக்கியத்துல படப்பை அப்படிங்கறது நிலப்பரப்பை குறிக்கிறது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் டக்ட், DUCKED. டக்ட் அப்படின்னா நம்ம நோக்கி ஒரு பாலோ அல்லது ஏதாவது பொருள் வர்றப்ப நாம தலைய அப்படியே குனிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதத்தான் டக்ட் அப்படின்னு சொல்றோம்.
2: இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He ducked when the ball came towards him. அதாவது பந்து அவனை நோக்கி வந்த போது அவன் தலையை தாழ்த்தி கொண்டான் அப்படின்னு அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, நிலை மின்னியல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஒரு பொருளுடைய மேற்பரப்புல மின் துகள்கள் வந்து தேங்கி நிற்குது, இதை குறிக்கிற வார்த்தை தான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இது கம்பிகள்ல பாயிர மின்சாரத்தை போல ஓடிக்கிட்டே இருக்காது, ஒரு இடத்துல நிலையா இருக்கும். இன்னும் இதை பத்தின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்.
3: நம்முடைய உலகத்துல எல்லா பொருட்களுமே அணுக்களால ஆனது. அந்த அணுக்கள்ல புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாமே சமமா இருக்கும். இரு வேறுபட்ட பொருட்களை ஒன்றோட ஒன்று தேய்க்கிறப்ப ஒரு பொருள்ல இருந்து மற்றொரு பொருளுக்கு எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடையுது. எலக்ட்ரான்களை இழந்த பொருட்கள் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்குது, எலக்ட்ரான்களை ஏற்ற பொருட்கள் நெகட்டிவ் சார்ஜ் பெறுது.
2: மேக்னெட்ல இருக்கிற மாதிரியே இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிலயுமே சில அடிப்படை விதிகள் இருக்கு. என்ன விதிகள் அப்படின்னா, அதாவது ரெண்டு சார்ஜஸ் ஒன்னு போல இருந்தது அப்படின்னா அது ஒன்றை ஒன்று விளக்கும். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா 2 positive charges ஆர் 2 negative charges அப்படின்னு பார்க்கும்போது அது ஒன்றை ஒன்று விலக்கி செல்லும். அதுவே ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் அல்லது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு இருக்கும்போது அது ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும். இதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. நம்ம தலைமுடியில ஒரு பிளாஸ்டிக் சீப்பு வச்சு நம்ம அப்படி சீவிட்டு அதை வந்து ஒரு சின்ன பேப்பர் பீசஸ் இருக்கும் இல்லையா, அது கிட்ட கொண்டு போய் பார்த்தோம்னா அந்த பேப்பர் பீசஸ் வந்து அப்படியே அந்த சீப்ல வந்து ஒட்டிக்கும். சோ இதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம டெய்லி வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்கிற ஒரு குட்டி எக்ஸாம்பிள்.
3: வேற எங்கெல்லாம் இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பயன்படுது அப்படின்னா, போட்டோ காப்பி அதாவது ஜெராக்ஸ் மிஷின்ல அந்த பேப்பர்ல வந்து மைய ஒட்ட வைக்கிறது இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான். அதே மாதிரி ஏர்ல இருக்கிற தூசி துகள்களை ஈர்த்து பிடிக்க ஏர் பியூரிஃபையர்ல இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான் பயன்படுது. இன்னைக்கு நாம 3 விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:22. விளம்பரங்களை தொடர்ந்து வருவது மெல்லிசை.
1: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
2: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
1: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
2: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
2: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
3: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
4: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
3: பாட்டில் வார்ட்ராப்,
4: ஷோகேஸ் பொருட்கள்,
3: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
4: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
5: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
6: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
7: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
8: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4462265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
12: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
13: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
14: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
15: +2 முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்.

0: கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும். எந்த காலேஜ்க்கு போலாம்?
1: பிரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
0: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்தூர்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
2: Pontiasly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiasly Super Speciality Hospital.
4: வேலை வாய்ப்புகளை அள்ளித் தருகின்ற கல்லூரி
5: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
4: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
5: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
4: சேர்க்கை நடைபெறுகிறது.
6: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
7: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
13: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
14: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
15: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
16: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
17: 12th முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால், நாகர்கோவில். ஆர் கால் 6384555111.
18: AJK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NAAC+ அக்ரெடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர். கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
19: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
4: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
19: செல் நம்பர் 9488230666.

0: தொடர்வது.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தாவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தாவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக

0: திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்பப் பெற்றுக் கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அடைய பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7:00 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 7:00 வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும்

சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற

0: 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. காற்றோடு கரையும் தீபமாய் மனதோடு கரையும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 இது திரை இசை கேட்கும் நேரம். மனதில் உருகி கரைந்திட வருகின்றது ஜோ திரைப்பட பாடல். சித்துக்குமார் இசையில், ஆனந்த் குரலில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

வாழை சாகுபடி கூடவே காய்கறி சாகுபடியும் கிடைத்தால் எப்படி இருக்கும்? இரட்டை வருமானம் தானே? ஆம் நேர்களே, இன்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழைக்கு ஊடுபயிர் காய்கறி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியனூர் சி பிஜு அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். வாழை முடி கொத்து நோய் கட்டுப்பாடு குறித்து தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆ லதா ராஜகுமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் இப்போது 6:46. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. நொடிப்பொழுதில் யுகம் பல கலக்க வருகின்றது. டக்கர் திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசனா இசையில் சி ஸ்ரீராம், கௌதம் வாசுமேனன், மாளவிகா சுந்தரேசன் பாடிய பாடல்.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
3: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
2: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
3: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
2: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
3: கட்டுரை போட்டியின் தலைப்பு
2: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
3: வினாடி வினாவின் மைய கருத்து
2: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
3: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
4: கோடைக்காலம் ஒரு சிறந்த காலம் அப்படின்னே சொல்லி ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பள்ளி மாணவர்கள் கோடையை என்ஜாய் பண்ணுவாங்க, அதே டைம் தங்கள் திறமைகளை வெளிக்கொணர நிறைய கோர்சஸ் சேர்ந்து படிக்கவும் செய்வாங்க. உங்களுக்கு பேசும் திறமை, பாடும் திறமை, கவிதை சொல்லும் திறமை, இல்லைனா கதை சொல்லும் திறமை, கவிதை சொல்லும் திறமை, இப்படி பல திறமைகள், ஏதாவது திறமைகள் இருந்தா அந்த திறமைகளை உலகமே அறிய செய்யலாம். எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக தான் நம்ம குமரி பண்பலை 101 வளம் வருது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இன்றும் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நம் குமரி பண்பலை 101 இரவு 8:05 வளம் வரும். பள்ளி மாணவர்களே, உங்கள் திறமையை வெளிக்கொணர 04652 அப்படிங்கிற இணைப்பினை பயன்படுத்தி 2602440 என்ற எண்ணிலோ 2907222 என்ற தொலைபேசி எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் திறமையை வெளிக்கொணரலாம். அப்போ மிஸ் பண்ணிடாதுங்க, இன்று 8:05 நம் குமரி பண்பலை 101 பட்டம்.

பாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நேரம் இப்போது 6:54. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. வானும் நீரும் சீரும் கடலாய் மனதில் பரவ வருகின்றது பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் அன்றாரா நேந்தி குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

குமரி பண்பலை 101 இதுவரை கேட்டு ரசித்தோம் திரை இசை. தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல்.

தீர்மானத்தை எதிர்த்து பேசினார்கள். பின்னர் பகுதி வாரியாக எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்ததும் பேரவை நுழைவு வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெற்றது. நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்போர், எதிர்ப்போர் மற்றும் நடுநிலை வகிப்போர் ஆகியோரை தனித்தனியாக அழைத்து பகுதி வாரியாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் உறுப்பினர்களின் பெயர்களை அறிவித்து வாக்கெடுப்பு நடத்தினார். முன்னதாக விவாதத்தில் பேசிவிட்டு திமுக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துவிட்டு தமது கட்சி உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்தார். அவருடன் தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். பிஜேபி மற்றும் பாமக உறுப்பினர்கள் நடுநிலை வகித்து அவையில் அமர்ந்திருந்தனர். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுகவின் 22 உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தனர். திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தவிக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி நீதிமன்ற தடை உத்தரவுபடி இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதன் பின்னர் அறிவிப்பை வெளியிட்ட பேரவைத் தலைவர் முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும், 5 வாக்குகள் நடுநிலை வகிப்பதாகவும் தெரிவித்தார். அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக அறிவித்து முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறியதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தீர்மானம் வெற்றி பெற்ற பின்னர் பேரவை உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உரையாற்றினாா்.

1967 மற்றும் 1977 தேர்தல்களின் மூலமாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தலின் மூலம் தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தான் உறுதியாக கூறி வந்த நிலையில் மக்களும் தன்மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். வாகை சூடும் வரலாறு மீண்டும் திரும்பியதாக தெரிவித்த முதலமைச்சர், விசில் அலை வெற்றி அலையாக மாறியதாகவும் ஒருவிரல் புரட்சி விசில் புரட்சியானது என்றும் கூறினார். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% ஒரு 1,72,26,208 வாக்குகளை அளித்து தமிழக வெற்றி கழகத்தை தனிப்பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். நூலிடையில் தனிப்பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருப்பதால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் கருதினால் அது மகிழ்ச்சியே என்று தெரிவித்த முதலமைச்சர், இது சிறுபான்மை அரசுதான், அந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசாக செயல்படும் என்றார். பெண்கள், குழந்தைகள், முதியோர், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் என அனைத்து மக்களுக்குமான அரசுதான் இந்த அரசு என்றும், அந்த நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது என்பது இன்று கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். இம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு, சாமானியர்களுக்கான அரசு, சாதி மத எல்லைகளை கடந்த அரசு என்று தெரிவித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இது பண்பாடு காக்கும் அரசு, பண்பட்ட அரசு என்றும், அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு என்றும் கூறினார். இந்த அரசு பதவிக்காக அதிகாரத்திற்காக அமைந்த அரசு அல்ல, நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு, அதிகாரத்தை காட்டி மிரட்டும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைக்கும் அரசு என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம், அதுவே தங்களின் ஒரே நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்தார். முன்னதாக தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்துள்ள தாவிகாவிற்கு 35% வாக்குகளே கிடைத்திருப்பதாகவும், மீதமுள்ள 65% மக்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். கடந்த திமுக ஆட்சியின் போது செயல்படுத்திய மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் தலைமையிலான ஆட்சியின் போது நடைபெற்ற சில திட்டங்களை எடுத்துக் கூறியதுடன் வெளிப்படை தன்மையுடன் தூய ஆட்சியை நடத்துவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஆட்சியை அவர் நடத்துவார் என்று தாம் நம்புவதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ள 47 உறுப்பினர்களில் சிலரிடம் ஆசை வார்த்தைகள் கூறியதன் விளைவாக அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் தமக்கு கிடைத்திருப்பதாகவும் அதற்கு இடமளிக்க கூடாது என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி பேச தொடங்கிய போது திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு அஇஅதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அவர்களை அமைதிப்படுத்திய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், யார் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது பேரவைத் தலைவரின் உரிமை என்றும், அதில் யாரும் தலையிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த அரசுக்கும் அரசு கொண்டு வந்துள்ள நம்பிக்கை தீர்மானத்திற்கும் அஇஅதிமுக ஆதரவு அளிப்பதாகவும் திரு வேலுமணி தெரிவித்தார். தீர்மானத்திற்கு எதிராக பேசிய உறுப்பினர்கள் சிலர், இந்த அரசு உண்மையான மதச்சார்பற்ற அரசாக நடத்தப்பட வேண்டும் என்றும், மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். கடந்த 3 நாட்களாக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரை மிகவும் சுமூகமாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தி வைத்தார். பின்னர் பேரவை

0: தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் படைப்பிரிவு ராணுவ அதிகாரிகளுக்கான 36வது கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள உலகப்போர் நினைவு தூணில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றளவும் நிலைத்திருக்கும் மெட்ராஸ் ராணுவ மையத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்மேற்கு படைப்பிரிவின் தலைமை தளபதியும் படைப்பிரிவின் கர்னலுமான லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் மற்றும் MRC கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் முப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் சரித்திர பதிவேட்டில் கையெழுத்திட்டு பின்பு போரில் வீர மரணமடைந்தவர்களின் குடும்பத்தாரிடம் உரையாடி குறைகளை கேட்டிருந்தார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்ட்ரியன் என்றழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு ராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை சீசனை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிவதால் மாவட்ட காவல்துறை போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலாக்காரர்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி சேலா, ஸ்கெந்தலா, காட்டேரி டேம், கேத்திப்பாலாடா, கொல்லிமலை, லவுடேல், மஞ்சனக்குறை, ஃபர்னில் வழியாக நகருக்கு வந்தடையலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் அனைத்தும் லவுடேல் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவுடேல் ரயில்வே நிலையம், லவுடேல் காவல் நிலையம் சந்திப்பு, காந்தி நகர், மஞ்சனக்குறை, பர்னில், காந்தல் முக்கோணம், பிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும். குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை ஆவின் வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலாப் பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப் பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை அரசு கலைக் கல்லூரியில் தற்காலிக வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலாப் பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப் பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். விடுபட்ட ஒரு சில வாகனங்கள் வெலிங்டன், பிளாக் பிரிட்ஜ், கட்டப்பட்டு மற்றும் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பி விடப்படும். இக்காரணத்தைக் கொண்டும் சுற்றுலா வாகனங்கள் குன்னூர், பர்லியார் வழியாக மேட்டுப்பாளையம் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. கூடலூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் HPF கோல்ஃப் கிளப் சாலையில் நிறுத்தப்படும். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப் பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கூடலூரிலிருந்து தலைக்குந்தா வந்தடையும் இலகுரக சுற்றுலா வாகனங்கள் கோழிப்பண்ணை, புதுமந்து வழியாக சீஃபன் சர்ச் வந்தடையும். மேலும் மே 1ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோலியம், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்களை தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் ஆண்டுதோறும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு மற்றும் மதிப்பீடு நடைபெறும். இந்நிலையில் உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்றது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி கடந்த மே 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதற்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வனச்சரகத்திலும் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் முன்களப் பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர்.
2: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி

0: வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நீண்டகால உரிமம் அடிப்படையில் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொலேரா இடையே இரட்டை ரயில்பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 20,667 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மித அதிவிரைவு ரயில் சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லாலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற இரு துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது என இந்த ஆலோசனையின்போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி அதில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சவாலான சூழ்நிலையில் அரசு நிர்வாகமும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தமது அரசு செயல்திட்டம் ஒன்றை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் இந்த செயல் திட்டம் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஏர் இந்தியா நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு சேவைகளை குறைப்பதென முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி சிகாகோ, மும்பை நியூயார்க், தில்லி ஷாங்காய், சென்னை சிங்கப்பூர் இடையேயான விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் வழக்கமான சேவையாக மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கும் இடையே பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் சேவை தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. 93.84% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் 2வது இடத்தையும், 93.19% தேர்ச்சியுடன் பெங்களூரு மண்டலம் 3வது இடத்தையும் பிடித்தன. மத்திய பிரதேசத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 31வது தவணையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று விடுவித்தார். நரசிங்கப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முங்கவாணி.

0: கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,835 கோடி ரூபாய் 1,25,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது 1,500 ரூபாயாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 55,920 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை ஆம் ஆத்மி அரசு வழங்காதது ஏன் என வினவினார். அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாகவும் திரு சுனில் ஜாக்கர் குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் நாசிக்கையும் மற்றொருவர் குர்கிராமையும் சேர்ந்தவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஓமன் உடனான கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஓமன் நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சையத் பின் ஹமுந்த் அல் மாவலியுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் துறைமுகங்களை விரிவுபடுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்தும் இந்த பேச்சுக்களின்போது விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. உருளை விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பிறப்பித்த இந்த தடை உத்தரவை நீக்கியதன் மூலம் விவசாயிகள் முழு அளவில் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை நியமன முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் மேற்குவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிஷ்த்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ சென் ஹாங்கை வென்றார். ஆடவர் பிரிவில் மரியபா லுவாங் மைசாம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் 8வது இடத்திலும் சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர்.

0: ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: ஆரம்பமாகிறது.
6: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
7: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32-33°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25°C ஆகவும் வானம் மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை. ரப்பர், ரில், நெகிழி மழை தடுப்பான்களை பயன்படுத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் தள்ளிப்போடவும். தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும். இல்லாவிட்டால் தொடர் மழையினால் தென்னையின் வேரை பூஞ்சான நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நுண்ணுயிரினால் வேரழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதியினை மரவள்ளியில் செய்து கொடுக்கவும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னிப்பூ பருவத்திற்கு தேவையான நெல் விதைகள் கன்னியாகுமரி மாவட்ட அகத்தீஸ்வரம், ராஜாக்கமங்கலம், பூதப்பாண்டி, குருந்தன்கோடு மற்றும் தக்கலை வட்டாரத்தில் உள்ள அனைத்து விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. குறுகிய கால ரகங்களான அம்பை 16, திருப்பதி சாரம் 5 மற்றும் அம்பை 21 ஆகிய ரகங்களின் விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே விவசாயிகள் இவ்விதைகளை வாங்கி பயனடையுமாறு கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. விவசாயிகள் நில உடைமையை பதிவு செய்த அடையாள அட்டை பெறுவது அவசியம். வரும் காலங்களில் பயிர்களுக்கான வெள்ள நிவாரணம் பெறுதல், அரசு துறைகளில் செயல்படுத்தப்படும் அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்கள், பிரதமரின் கௌரவ நிதி பெறும் திட்டம், பயிர் காப்பீடு வங்கிகள் மற்றும் அரசு துறையிடமிருந்து பயிர்கடன் மற்றும் இதர வேளாண் கடன் பெறுவதற்கு தனித்துவமான அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியம். இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களிடம் உள்ள அனைத்து நிலங்கள் தொடர்பான பட்டா, ஆதார் எண் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் கொண்டு பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று நில உடைமை பதிவுக்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் விரிவாக்க மையம் அல்லது தங்கள் பகுதி வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். பொது சேவை மையங்கள் மூலமாகவும் நேரடியாக

0: பதிவு செய்து கொள்ளலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 2,547 பயனாளிகளில் இதுவரை 1,87,901 பேர் மட்டுமே நில உடைமை பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 12,646 பயனாளிகள் உடனடியாக பிஎம் கிசான் திட்டத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நல்ல பயிர் உற்பத்திக்கு தரமான விதையின் பங்கு இன்றியமையாததாகும். நல்ல தரமான விதைகளின் பயன்பாடு மட்டுமே 15% அதிக விளைச்சலுக்கு வழிவகுக்கிறது. விதையின் முளைப்பு திறன், நாற்றுகளின் வீரியம் மற்றும் வளர்ச்சி ஆகியவை விதைகளின் தரத்தை பொறுத்தே அமைகின்றன. தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். பயிர்களை சரியான பருவங்களில் விதைக்க வேண்டும். பருவம் தவறி விதைப்பதனால் பல நோய்கள் தாக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என கன்னியாகுமரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை விதை பரிசோதனை ஆய்வக மூத்த வேளாண்மை அலுவலர் அறிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: இனி கேட்கலாம்

0: உலகம் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழைக்கு ஊடுபயிர் காய்கறி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வியன்னூர் சி விஜு அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் வாழை முடிக்கொத்து நோய் கட்டுப்பாடு, பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: விவசாயம் என்றில் உயிர் இல்லை, சிந்தை என்றில் நம் செயல் இல்லை. விளை நிலங்கள் வீட்டு நிலங்களாக மாறாமல் விளை நிலங்களாக மாற்ற முயல்வோம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி வாழைக்கு ஊடுபயிர் காய்கறி நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் வியன்னூர் சி பிஜு அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: என்னுடைய பேர் வந்து விஜு. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் மலையடி வில்லேஜ்ல உளவங்கோடு தாலுகாவில பன்னியூர்ல வந்து வசிச்சு வருகிறேன்.
4: நீங்க எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் வந்து 10 வருடமா விவசாயம் பண்றேன்.
4: விவசாயம் மட்டும் தானே இல்லைனா இதையும் தாண்டி வேற வேலையும் பார்த்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
5: வேற வேலை இருக்கு. நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்காகும் கடை வச்சிருக்கேன். விவசாயத்தை முடிச்சிட்டு அப்புறம் மீதி நேரத்துல வந்து மெக்கானிக் வேலை பண்ணி.
4: விவசாயமும் நீங்க உங்களுடைய அந்த வேலையும் பாக்குறதுக்கு டைம் எப்படி ஒதுக்குறீங்க?
5: டைம் வந்து காலையில ஒரு 6 மணிக்கு வயல்ல வேலை ஸ்டார்ட் பண்ணி அந்த வெயில் வர டைம் வரை ஒரு 9 மணி வரை வேலை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கடையில் உள்ள வேலையை பார்ப்பேன். சாயங்காலம் அது மாதிரி
4: அங்க வேலையை முடிச்சுட்டு
5: இங்க வந்து பார்ப்பேன்.
4: வாழைக்கு ஊடு பயிராட்டு நீங்க காய்கறி எல்லாம் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க என்னென்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க.
5: நான் வந்து மெயினா வந்து வாழை சாகுபடி, அதுக்கு ஊடு பயிரை வந்து வெள்ளரி கீரை புடலை இதெல்லாம் பண்ணிட்டு.
4: இப்போ நீங்க வாழைக்கு ஊடு பயிரா நான் வந்து காய்கறி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து நம்ம சின்ன பருவத்துல இருக்கும்போது, அதாவது சின்ன தையா இருக்கும்போதுதான் நீங்க வந்து இந்த வாழைக்கு ஊடு பயிர் வந்து காய்கறியா பண்றீங்களா, இல்லைன்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகு நமக்கு ஊடு பயிரா வாழையில காய்கறி போடலாமா?
5: இல்ல, வளர்ந்த பிறகு பண்ண முடியாது. வாழை கண்ணு நட்டுட்டு அப்புறமா அதுக்கு இடையில

0: வந்து ஊடுபயிராக பண்ணுறேன்.
1: இப்போ நீங்க வாழைக்கு ஊடு பயிரா போடுறேன்னு சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய உங்க இதுல வந்து அந்த வாழை வந்து நீங்க சொந்த நிலம் எடுத்து பண்றீங்களா, இல்லைனா குத்தகை நிலமா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
0: பெரும்பாலும் குத்தகை நிலம் தான்.
1: எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க?
0: தோராயமாக 2 ஏக்கரா பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்ப உள்ளது வந்து அந்த பழைய வாழையை மாத்திட்டு புதுசா இப்ப கண்ணு நடும்போது அதுல நீங்க வந்து காய்கறி போட்டிருக்கீங்க.
0: ஆமாம், அப்படிதான்.
1: என்னென்ன காய்கறிகள் எல்லாம் போட்டிருக்கீங்க இப்போதைக்கு?
0: இப்போதைக்கு வந்து வெள்ளரி போட்டிருக்கேன், வெண்டை போட்டிருக்கேன்.
1: எத்தனை வருடம் வரைக்கும் நம்ம வந்து அந்த வாழை வளர்றது வரைக்கும் நம்ம வந்து ஊடு பயிர் போடலாம்?
0: 2 முதல் 3 மாசம் வரை போடலாம், அதுக்கு அப்புறம் போட முடியாது.
1: இப்போ 1 ஏக்கர்லனா நமக்கு எவ்வளவு வாழை நீங்க நடுவீங்க, எவ்வளவு இடைவெளி விட்டு நடுவீங்க?
0: 1 ஏக்கர்ல ஏத்த வாழை நேந்திரன்னு சொன்னா 1000 போடலாம். ஒரு வாழைக்கு இடைவெளின்னு சொல்றது 7 அடி, 7 அடி இடைவெளியில வாழை நடலாம்.
1: இப்போ 1000 வாழை நீங்க ஏத்தன் வாழை போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இந்த 1000 ஏத்தன் வாழைக்கு இடையிலையும் நமக்கு வந்து போதுமான இடைவெளி வந்து நமக்கு ஊடு பயிர் காய்கறி போடுறது கிடைக்குமா?
0: கிடைக்கும். அந்த 2 வாழைக்கு இடையில இடப்பட்ட இதுல வெள்ளரினாலும் வெண்டைனாலும் போடலாம்.
1: நீங்க இதுவரைக்கும் என்னென்ன காய்கறி எல்லாம் போட்ட அனுபவம் இருக்கு?
0: வெள்ளரி, வெண்டை, புடலங்காய், அப்புறம் கத்திரி, வழுதனை, தண்டுக்கீரை.
1: இப்ப கத்திரிக்காய் வழுதலை எல்லாம் போடுறது நமக்கு சுலபம் தானா? வெண்டை இந்த மாதிரி எல்லாம் போடுறது எப்படி?
0: வெண்டை வந்து சுலபம் தான், கத்திரி வந்து ரொம்ப நோய் தாக்குதல் இருக்கு, அதனால கொஞ்சம் சிரமம் தான். வெள்ளரி, வெண்டை இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிடும்.
1: இப்போ வெள்ளரிக்கும் வெண்டைக்கும் வந்து நமக்கு நாள் கணக்கு வந்து வித்தியாசப்படும்ல, அது எப்படி, எத்தனை நாளையில நம்மளுக்கு வெள்ளரி வந்து பருவம் பண்ணி எடுக்கலாம்?
0: வெள்ளரி வந்து 45 முதல் 60 நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும். வெண்டையும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான்.
1: கத்திரி வழுதலை எல்லாம்
0: அதுவும் இதே மாதிரி தான், ஈல்டு கிடைச்சிருது.
1: இப்ப கீரை எல்லாம் போடுவேன்னு சொன்னீங்க, இந்த கீரை வந்து நமக்கு எத்தனை நாளையில பலன் தரும்?
0: கீரை 45 நாள்ல எல்லாம் அறுவடை பண்ணிடலாம்.
1: பண்ணிடலாம். இப்ப கீரைக்கு காய்கறிக்கு எல்லாம் விதைகள்லாம் எங்கிருந்து வாங்குறீங்க?
0: விதை வந்து பக்கத்துல கேரளாவில ஒரு ஆள்கிட்ட வாங்குவேன். இல்லாம அங்க இந்த உரக்கடையிலயும் கிடைக்கும் விதைகள்.
1: அங்கிருந்து வாங்கி போடக்கூடிய விதைகள் வந்து நமக்கு தரமானதா இருக்குமா?
0: ஆமா, தரமானதா இருக்கும்.
1: இப்ப நீங்க போடும் போது இப்ப வாழையும் அப்படிதான், கண்டு வந்து எங்க தேர்வு பண்றீங்க?
0: கன்று வந்து அங்க பக்கத்துலே தான், இங்க சேரன் மாதேவி அங்க இருந்தெல்லாம் வாழை கன்று தான்
1: வாங்குறீங்க. அது வந்து அவங்க அவங்களே கொண்டு வந்து இங்க தந்துட்டு போயிடுவாங்களா எப்படி?
0: இல்ல, அவங்க லோடு கணக்குல அங்க அந்த அவங்களுக்கு கடையில இறக்கி வச்சிருப்பாங்க. நம்ம போய் அதை தெரிஞ்சு வந்து செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும்.
1: இப்ப நீங்க ஃபுல்லாவே நேந்திரன் வாழை தான் போட்டிருக்கீங்களா, இல்லன்னா வேற வாழையும் போட்டிருக்கீங்களா?
0: செவ்வாழை போட்டிருக்கேன், ரோபஸ்டா போட்டிருக்கேன்.
1: ரோபஸ்டான அந்த பச்சை வாழைப்பழம்.
0: ஆமா ஆமா.
1: இப்போ செவ்வாழைக்கு வந்து கொஞ்சம் கவனிப்பு முறைகள் கூடுதல் கொடுக்கணும்னு சொல்றாங்களே எப்படி?
0: ஆமா, கவனிப்பு முறை கொஞ்சம் கூடுதல், அதுல கொஞ்சம் செலவு அதிகம் தான். இந்த நேந்திர வாழைய விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கணும், 10 அடி இடைவெளி
1: ஒரு வாழைக்கு அடுத்த வாழைக்கு.
0: ஆமா.
1: அப்போ 1 ஏக்கர்ல நம்ம எவ்வளவு வாழை வைக்கலாம்?
0: 1000னா ஒரு 600-650 தான் நிக்கும்.
1: அவ்வளவுதான் நிக்கும். இப்போ நீங்க கடையிலிருந்து கன்று தேர்வு பண்ணி நீங்க வாங்கும் போது எல்லாமே தரமான கன்றுகளா இருக்குமா?
0: கொஞ்சம் ஒரு சில கன்று வந்து பிரச்சனை இருக்கும், அதை அப்புறம் மாத்தி வேற நடுவோம்.
1: இப்போ உங்களுக்கு வாங்கும் போது எந்த மாதிரி கன்று நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும்னு தெரியுமா? என்ன மாதிரி கன்று வாங்குறீங்க?
0: தீர பெருசு இல்லாம, சிறுசு இல்லாம, இடைப்பட்ட தரமா வந்து கன்று சூஸ் பண்ணுவோம். அதை வந்து மருந்து முக்கி நடணும்.
1: என்ன மருந்து?
0: பூஞ்சைகள் அதெல்லாம் வராம இருக்க. அது சாப்புன்னு சொல்லி ஒரு பொடி, அது வந்து 20 லிட்டர் தண்ணியில 20 கிராம் கலக்கி இந்த கண்ணை 15 நிமிஷம் அதில் முக்கி வச்சுட்டு ஊற வச்சு திருப்பி 15 நிமிஷம் எடுத்து வெளியில் வச்சுட்டு நடணும். அப்போ அந்த பூஞ்சை தாக்குதல் அந்த மாதிரி அதில் தண்டு புழு ஏதாவது இருந்தால் அது.
1: இப்போ நீங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் வந்து நீங்கள் வேளாண் துறையிலையும் அந்த மாதிரி எடுத்த அனுபவம் இருக்கா, இல்லைனா வேற விவசாயிகள்கிட்ட கேட்டு தான் பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்க?
0: பிளாக்ல இருந்து இந்த மாதிரி பயிற்சி இருந்தால் கூப்பிடுவாங்க, அதுக்கு போயிடுவேன். ஏன்னா அப்பாயும் வந்து விவசாயி தான். அப்போ சின்ன வயசுல இருந்தே நானும் அங்க போய் பார்த்து அவங்க சொல்லி தந்தெல்லாம் கத்துக்கிட்டது.
1: உங்க ஏரியா பொறுத்த அளவுல அதிக அளவுல என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க?
0: வயல்ல வந்து வாழை, 2வது வந்து மரிச்சினி, மரவள்ளி கிழங்கு, அப்புறமா ரப்பர், இது 3 அங்க அதிகமா பயிரிடுறாங்க.
1: இப்போ நீங்க அந்த வாழைக்கு ஊடு பயிரா நீங்க போடும் போது உரங்கள் வந்து எப்படி கொடுக்கறீங்க?
0: உரங்கள் நட்டு 4வது நாள் வந்து வித்து முளைச்சிரும். ஒரு 7 நாளாக ஆகும்போது அதுக்கு வேர் வாரதுக்காக வேண்டி ஒரு மருந்து இருக்குது, அதை வந்து வேப்ப முன்னாக்கில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10-12வது நாள் எலும்பு தூளும் கடலை புண்ணாக்கு வேப்ப முன்னாக்கு இதுவும் கொஞ்சம் பொட்டாஷு, பாஸ்பேட்டு, யூரியா அது சின்ன அளவில் மிக்ஸ் பண்ணி போடணும். போட்டு 3வது உரத்துக்கு வந்து இலை தழைகள், பூவரசு குலை இல்லைன்னா மரிச்சினி, வாகை, இந்த குலையெல்லாம் போட்டு மண் அணைப்பு செய்யணும்.

0: ஒரு 25 நாளெல்லாம் ஆகும்போது இந்த அணைப்புக மேலே வந்து வள்ளி ஓட தொடங்கிடும். പിന്നെ പിഞ്ച് വന്ന് ഒരു 45 മുതൽ 60 നാളില് നമുക്ക് ഈൽഡ് എടുക്കലാം.
1: இப்போ நீங்க வந்து முழுக்க முழுக்க வேதி உரங்கள் வச்சு பண்றீங்களா, இல்லைனா வந்து கொஞ்சம் இயற்கை உரமும் சேர்த்து போடுறீங்களா, எப்படி போடுறீங்க?
0: உரங்கள் வந்து மேக்சிமம் வந்து இயற்கை உரத்தை சார்ந்துதான், தொழு உரம்,
1: உங்களுக்கு
0: ரசாயன உரம் கொஞ்சம்

0: இப்போ வாழைக்கே அதுதான் கொடுக்குறீங்களா எப்படி?
1: வாழைக்கு இல்லாமல் அந்த உணங்காய்
0: பச்சை
1: தொழுவுற,
0: வாழை,
1: ஆமாம், பச்சை சாணம்
0: பச்சை சாணத்தை போடுவீங்க.
1: போடுவோம். அதுதான், அதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நைட்ரஜன் அதில் நிறைய இருக்கும். இந்த உணக்கும் போது நைட்ரஜனுக்கு இதெல்லாம் போயிடும்.
0: இப்போ நீங்கள் காய்கறிக்கு உரம் கொடுப்பீங்களா, இல்லைனா வாழைக்கு கொடுக்கக்கூடிய உரமே காய்கறியும் எடுத்துக்குமா எப்படி?
1: இல்லை இல்லை, காய்கறிக்கு தனியாக கொடுப்போம், வாழைக்கும் தனியாக தான் கொடுப்போம். அந்த மண் அணைக்கிறதுக்கு முன்னாடி வாழைக்கு முதல் உரம் போடுவோம். போட்டுட்டு தான் இதுக்கு மண் அணைப்பு பண்ணி, இதுக்கு காய்கறிக்கு போடுற உரம் வாழை எடுக்கும், அந்த வேரெல்லாம் இங்கே வரத்தான் செய்யும்.
0: ரெண்டுக்குமே என்ன கலந்து தான் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த வெள்ளரி அப்புறம் வந்து இதெல்லாம் போடும்போது பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இந்த மாதிரி இருக்கா?
1: ஆமாம், பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எல்லாம் இருக்கும்.
0: அதுக்கு என்ன மாதிரியான கவனிப்பு முறைகள் கொடுக்குறீங்க?
1: அதுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இந்த கடையில் கேட்டு அவங்களுக்கு பரிந்துரையில், அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து.
0: இப்போ நீங்கள் போட காய்கறிகளில் எந்த காய்கறிக்கு அதிகமாக நம்மளுக்கு நோய் தாக்குதல் இருக்கும்?
1: அது கத்திரிக்கெல்லாம் அதிகமாக நோய் தாக்குதல் இருக்கும். இந்த வெள்ளரி வெண்டை இதுக்கெல்லாம்
0: அந்த
1: அந்த
0: அளவுக்கு
1: அளவுக்கு
0: இருக்கு
1: தாக்குதல் இருக்காது. பச்சை மிளகாய் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப
0: நோய்
1: நோய்
0: தாக்குதல் இருக்கு,
1: தாக்குதல் இருக்கும்.
0: அதுக்கு இந்த மாதிரி கேட்டு தான் மருந்து அடிக்கிறீங்க.
1: ஆமாம்,
0: சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க 45 நாள்லேருந்தே நமக்கு வந்து பிஞ்செல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வெள்ளரியெல்லாம் எத்தனை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கும்?
1: வெள்ளரின்னு சொல்ல ஒரு 60 70 நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு வள்ளி எல்லாம் எடுத்து அந்த வாழைக்கு தான் திருப்பி அதை
0: உரமாட்டி
1: உரமாக,
0: ஆக்கிறீங்க,
1: ஆமாம் ஆமாம்,
0: அந்த மூட்டிலே போட்டுருவீங்க.
1: போட்டுருவோங்க. ஆமாம்,
0: இப்போ வெண்டையை பொறுத்த அளவில் எப்படி?
1: வெண்டை கொஞ்சம் கூட பலன் தரும். அது கொஞ்சம் ஒரு 3 மாதம் வரைக்கும் அது அறுவடை கிடைக்கும். அது டெய்லி கிடைக்கும் வெண்டை.
0: டெய்லி நீங்கள் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கணும்,
1: ஆமாம், டெய்லி. இல்லைன்னா காய் முத்திரும்,
0: ஒரு நாள் பறிக்காட்டாலுமே காய்
1: காய்
0: முத்திரும்,
1: முத்திரும். ஆமாம்
0: அதனால தினமும் அதுக்கு அறுவடை பண்ணிகிட்டே இருப்பீங்க.
1: ஆமாம். அங்கே வந்து அதிகமாக ஆனைக்கொம்பு வெண்டைன்னு சொல்லி பெரிய வெண்டையாக இருக்கும் அங்கே
0: வெள்ளை
1: வந்து.
0: கலரில்
1: அதை,
0: இருக்கக்கூடியது
1: ஆமாம் ஆமாம், அந்த இதுதான்
0: வெண்டை
1: வைக்கப்படுது.
0: தான் போடுறீங்க,
1: ஆ,
0: இந்த பச்சை கலரில் உள்ளது போடுறதில்ல,
1: போடுறதில்லை அங்கே, அதுதான் மக்கள் வாங்குவாங்க.
0: பெரிய வெண்டை தான்.
1: ஆமாம்,
0: அது கொஞ்சம் கனமாகவும் இருக்கும்ல அந்த வெண்டை,
1: கனமாக இருக்கும்,
0: வெறும் பச்சை வெண்டையை பொறுத்தளவில் சைஸும் சின்னதாக இருக்கும், அது வந்து அந்த அளவுக்கு வெயிட்டும் இருக்காது.
1: இருக்காது. ஆமாம்
0: இந்த வெண்டையை பொறுத்தளவில் கொஞ்சம் வெயிட்டும் இருக்கும், கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும்.
1: ஆமாம், இது வந்து வெயிட்டு எடுக்க மாட்டாங்க, அந்த காய் எண்ணத்துக்கு தான் எடுப்பாங்க.
0: அப்படியா,
1: ஆமாம்
0: ஒரு காய் இவ்வளோ ரூபான்னு வச்சு தான் கொடுப்பீங்க,
1: ஆமாம்,
0: அப்போ அந்த அளவுக்கு அது பெருசாக இருக்கும்
1: பெருசாக இருக்கும்.
0: இந்த அந்த ஏரியாவை பொறுத்த அளவில். ஏன்னா அது கேரளா பார்டர் ஆனதுனால மக்கள் வந்து அதை தான் விரும்புவாங்க.
1: ஆமாம் ஆமாம்,
0: பச்சை வெண்டை அப்போ நீங்கள் போடுறதில்ல,
1: பச்சை வெண்டை போடுறது
0: அதுக்கு விதைகள் வந்து எங்கே வாங்குறீங்க?
1: அது கேரளாவில் இருந்தா,
0: திருவனந்தபுரத்துலேருந்து தான்.
1: திருவனந்தபுரம் இல்லை, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் செங்கவளைன்னு சொல்லும் அந்த இடத்துல ஒரு ஆள் ரொம்ப விதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் அங்கே இருந்தால் வாங்குறாங்க கீரை, எல்லா விதையும் உண்டு அங்கே, அவர்கிட்ட வாங்குறேன்.
0: அதனால இந்த மாதிரி விதைகள்லாம் அங்கேருந்து வாங்கி நீங்கள் இது பண்ணுறீங்க,
1: ஆமாம்,
0: அதனால தரமான விதைகளாக இருக்கும்.
1: தரமான விதையாக இருக்கும்.
0: கீரை விதைகளும் அவற்றது தான்
1: ஆ,
0: வாங்குறீங்களா?
1: கீரை விதை அவங்க தான் தராங்க.
0: கீரை விதை வெள்ளரி விதையெல்லாம் எவ்வளோ ரேட் இருக்கும்?
1: கீரை விதை வந்து 1 கிலோ வந்து 5000 ரூபா, வெள்ளரி விதை வந்து காக்கில் வந்து 350 ரூபா. காக்கில் இருந்தால் 1 ஏக்கருக்கு மேலே போடலாம்
0: எது
1: வெள்ளரி.
0: வெள்ளரி
1: வெள்ளரி
0: விதை
1: ஆ,
0: 1/2 கிலோவே போதும்,
1: காக்கிலே போதும்.
0: அவர் மொத்த மொத்தமாக தான் வச்சிருப்பாரு எல்லாமே.
1: ஆமாம், காக்கிலெல்லாம் குறைஞ்சி தர மாட்டார்.
0: எல்லா விதைகளுமே அவர்கிட்ட
1: எல்லா
0: இருக்குமா?
1: விதையும் இருக்குது, செடி வகைகள், வாழைக்கண்ணு வேறு வச்சுருக்காரு, டிஷ்யூ கல்ச்சர்.
0: வாழை வச்சிருக்காரு, நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து சூஸ் பண்ணி வாங்குவீங்க.
1: ஆமாம்,
0: நீங்கள் போட்டக்கூடிய வாழையெல்லாம் டிஷ்யூ கல்ச்சரில் பண்ண வாழை தானா?
1: இல்லை இல்லை,
0: அது
1: சாதா
0: நார்மல் தான்.
1: நார்மல் தான். டிஷ்யூ கல்ச்சரில் ஒரு இடத்துல போட்டேன், அது அவ்வளவா எனக்கு கை கொடுக்கலை.
0: ஏன்னா
1: அதுக்கு
0: அது
1: நிறைய
0: பராமரிக்கிறது வந்து ரொம்ப
1: பராமரிப்பு செலவு எல்லாம் ஜாஸ்தி, பயங்கர 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகும் அது ஈல்டு எடுக்கிறதுக்கு.
0: ஏன்னா சின்ன செடியா இருக்கும்,
1: ஆமாம்
0: வாழை செடி வந்து இந்த அளவுக்கு இருக்காது, சின்னதா இருக்கும், அதை
1: ஆமாம்,
0: வளர்த்தி கொண்டு வரதுக்கு நிறைய நாள் ஆகுமா?
1: சின்னதில் நோய் தாக்குதல் ரொம்ப அதிகம் அதுக்கு.
0: டிஷ்யூ கல்ச்சர்ல உள்ள வாழை,
1: ஆமாம்,
0: ஆனா அதுக்கு ஈல்டு நல்லா வரும்னு சொல்றாங்களே,
1: ஈல்டு நல்லா வரும்.
0: நீங்க எடுத்திருக்கீங்க ஈல்டு?
1: எடுத்திருக்கேன், ஆனால் இங்கே கடை இவங்க அவ்வளோவா வந்து பெருசாக வேற இருக்குல்ல, அதனால அவங்க அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க.
0: அந்த வாழைய
1: ஆமாம்,
0: அது என்ன வாழை சூஸ் பண்ணி நீங்க போட்டீங்க அதுல?
1: நான் வந்து சொர்ணமுகின்னு சொல்லி ஒரு வாழை,
0: சொர்ணமுகின்னு அது என்ன வெரைட்டி? அது
1: அது நேந்திரம் வாழை தான்,
0: நேந்திர வாழையில ஒரு
1: சொர்ணமுகி.
0: ஹைபிரிட் ஏனோ
1: ஆ, அது 30 கிலோ பக்கத்தில் வரும்,
0: கொலை, ஆனா
1: எட்டு
0: ஒன்றரை
1: எட்டு சீப்பெல்லாம் இருக்கும்.
0: 8 சீப்பு இருக்கும்.
1: ஆ,
0: இப்போ சாதாரண நம்ம கொலையிலேயே எத்தனை சீப்பு இருக்கும்?
1: 5 இல்லைன்னா மேக்ஸிமம் 6 தான் இருக்கும்.
0: அவ்வளவுதான் இருக்கும், இது 8 சீப்பு இருக்கும். காயும் நல்லா திராணிப்பா இருக்குமா,
1: ஆ, நல்லா பெருசாக இருக்கும்.
0: பார்த்தாலே நல்ல பெருசாட்டு இருக்கும்,
1: ஆ,
0: ஆனா கடையில இதை ரொம்ப விரும்ப
1: விரும்ப
0: மாட்டேங்கிறாங்க,
1: மாட்டாங்க.
0: எதனால அது அப்படி?
1: இந்த நாட்டு ரகம் இல்லை வேறன்னு சொல்லி, சாப்பிடக்கு டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி சிப்ஸ் போடுறதுக்கு தான் அதிகமாக வாங்குவோம்.
0: ஆனா நீங்க சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அது எப்படி இருக்கு, மத்த வாழையை
1: அந்த
0: விட
1: மற்ற
0: டிஃப்ரெண்ட்
1: வாழை
0: இருக்கா?
1: போல நல்லா கொஞ்சம் இனிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும் அதில், ஆனால் மக்களுக்கு அது தெரியலை.
0: அதனால நீங்க இப்ப அது போடல.
1: நான் போடலை, நம்ம மார்க்கெட்

0: பண்ண ரொம்ப எல்லாரும் எடுக்க மாட்டாங்க.
1: ஆனா ஒரு தடவை ட்ரை பண்ணி
0: ட்ரை
1: பார்த்துருக்கீங்களா?
0: பண்ணி பார்த்தா அது ரொம்ப செலவாகும். நாட்டு வாழைக்கு வந்து நாலு இல்லைன்னா அஞ்சு தடவை உரம் போட்டால் போதும், அதுக்கு 10 தடவைக்கு மேலே உரம் போடணும்.
1: ஓ, அவ்வளவு தூரம் போடணும்.
0: ஆமாம், 12 தடவை போடணும்.
1: ஆனா போட்டா தக்கனா நமக்கு வந்து இருக்கும், ஆனா மார்க்கெட்டிங் பண்றது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு.
0: ஆமாம்,
1: நீங்க முதல்ல அந்த திஷு வாழை எங்க வாங்குனீங்க?
0: நான் வந்து பாறசாலையில் இருந்தேன் வாங்கினேன். ஒரு வாழை வந்து 22 ரூபா போட்டு தந்தாங்க ஒரு கன்று,
1: இப்போ சாதாரணமா நீங்க கடையில வாங்குற வாழைக்கன்று எவ்வளவு ரூபா இருக்கும்?
0: அது 11 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்.
1: இது வந்து ரூபாயும் கூடுதல்.
0: ஆமாம்
1: அதே மாதிரி உங்களுக்கு ஈல்டு இருக்கும், ஆனா வந்து 1.5 வருஷம் கிட்ட ஆயிரும்.
0: ஆமாம், 1.5 வருஷம் கிட்ட ஆகும்.
1: அது உங்களுக்கு நஷ்டம் இல்லானா?
0: ஆ, நஷ்டம்தான். இது வந்து 9 10 மாசத்துல எல்லாம் ஈல்டு
1: ஒதுங்க.
0: எடுத்து முடிஞ்சிடும், அடுத்த கன்று நடவு செய்யலாம். ஆனால் இதில் வந்து பகுதி வருஷம் வரை வேஸ்ட்டாக போகுது,
1: அதனால நீங்க இப்ப அது போடல.
0: அது போடலை.
1: செவ்வாழையை பொறுத்தளவுல கன்றெல்லாம் எங்க வாங்குனீங்க?
0: கண்டு அங்கே நான் கண்டு வாங்குற இடத்துல
1: எப்போ
0: வாங்க.
1: வாங்குற இடத்துல
0: ஆமாம்,
1: இருந்து அது வந்து நல்ல தரமான கன்றா இருக்குமா? அது வந்து ஹைபிரிட்டா எப்படி?
0: இல்லை தரமான கண்டாக தான் இருக்கும்.
1: செவ்வாழையை பொறுத்தளவுல நம்ம கவனிப்பு முறைகள் வந்து நேந்திரனை விட கூட கொடுக்கணும்னு சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: உரங்கள் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? அது எத்தனை தடவை கொடுக்கணும்? தண்ணி நிறைய கொடுக்கணுமா எப்படி?
0: அதுக்கு தண்ணி நிறைய கொடுக்கணும், யூரியா இதெல்லாம் வந்து நிறைய கொடுக்கணும்.
1: போட்டாதான் நல்லா வளரும்.
0: ஆமாம், நல்ல குல தரும்.
1: நீங்க போட்டிருக்கிறது வந்து நாட்டு இனம் தானே எப்படி?
0: ஆமாம், நாட்டினம் தான். ஊட்டி பக்கம் ஒரு இடம் இருக்கு இல்லையா, மேட்டுப்பாளையம், அங்கே உள்ளதெல்லாம் தான் நல்ல தரமாக இருக்கும். செவ்வாழைக்கு அங்கே இருந்து கன்று வரும். இந்த ஏத்தனைக்கெல்லாம் இந்த சேரன்மாதேவி களக்காடு அங்கே உள்ள கண் எல்லாம் வருவாங்க, அது வந்து நல்ல தரமாக இருக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க வாழைக்கு ஊடு பேர காய்கறி போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. செவ்வாழைக்கு இடையிலையும் நீங்க வந்து காய்கறி போடலாமா? அது
0: ஆமாம், இதே மாதிரி போடலாம்,
1: இதே மாதிரி போடலாம்.
0: போடலாம்.
1: செவ்வாழையை பொறுத்த அளவுல சாதாரணமா 1 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க அந்த வாழை நம்ம முடிச்சு வர்றதுக்கு.
0: ஆமாம்,
1: அப்ப இது வந்து 1 மாசம் கூட கூட நம்ம காய்கறி போடலாமா இதுல?
0: இல்ல
1: எப்படி?
0: அப்படி போட முடியாது,
1: அதே 3 மாசம்.
0: அதே மாதிரி தான். அடுத்து வாழை எல்லாம் ரொம்ப கைட்டாகி இங்கே சூரிய ஒளி கிடைக்காதுல்ல,
1: அதனால போட
0: போட
1: முடியாது.
0: முடியாது.
1: வாழைக்கு ஊடு பயிர அந்த காய்கறி வந்து போடும்போது இந்த வெள்ளரி அப்புறம் வந்து இந்த வெண்டை இதெல்லாம் வந்து எங்க விற்பனைக்கு அனுப்புறீங்க?
0: பக்கத்து மார்க்கெட்ல எல்லாம் தான் அனுப்பி.
1: உங்க வீட்டுக்கிட்டே மார்க்கெட் இருக்கா?
0: ஆமா இருக்குது. திருப்பி அந்த கடைகள் எல்லாம் இருக்குல்ல, காய்கறி கடைகள், அங்கே கேட்டு அங்கேயும் கொடுப்போம்.
1: அங்கேயும் கொடுத்துருங்க.
0: ஆமா, இப்போ வந்து வெள்ளரிக்கு வந்து 12 ரூபா போட்டு எடுக்கிறாங்க கிலோவுக்கு.
1: கிலோவுக்கு அது லாபமா எப்படி?
0: 12 ரூபா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப 6 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி
1: ரேஞ்சில் தான் எடுத்தாங்க. உங்க இதில் உள்ள வெள்ளரிக்கா வந்து நல்ல தரமா இருக்குமா? நல்ல பெரிய வெள்ளரிக்காவா இருக்குமா எப்படி?
0: ஆமாம், நல்ல தரமானது தான்.
1: அதில் அவ்வளோ பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இருக்காது.
0: இருந்தாலும் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம்
1: போடணும்.
0: போடுறோம்.
1: இப்போ 1 ஏக்கரில் நீங்கள் வெள்ளரி வந்து தனியாக போடுவீங்களா இல்லைன்னா எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறீங்களா? எப்படி போடுறீங்க? ஓரத்தில் தான் நீங்கள் வெள்ளரி போடுறீங்களா? ஏன்னா அது கொடி வகையானனால.
0: ஆமாம், ஓரத்தில்தான் போடுறோம். இல்லை, ஒரு இதில் வெள்ளரி போட்டால் அது ஃபுல்லாக வெள்ளரியாக தான் போடுவோம்.
1: அப்படியா?
0: ஆமாம்,
1: ஒரு தோட்டம் ஃபுல்லாக.
0: ஆமாம், அப்படி மிஸ் பண்ணி போடுறது இல்லை.
1: அந்த வயல் ஓரங்களில் வெள்ளரியும் நடுவில் வந்து வெண்டை அந்த மாதிரி எல்லாம் போடுறது
0: இல்லை,
1: இல்லை
0: அப்படி போடுறது இல்லை,
1: தனித்தனியாக தான் போடுவீங்க.
0: ஆமாம்.
1: அப்போ வெண்டை தனியாக இன்னொரு தோப்பில் போடுவீங்களா?
0: ஆமாம், இன்னொரு தோப்பில் போடுவோம்.
1: கத்திரி வழுதலையெல்லாம் வேற ஒரு தோப்பில்?
0: ஆமாம், அப்படி போடுவோம்.
1: அப்போ ஒரு இது போட்டால் ஒரே இது தான் போடுவீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ 1 ஏக்கரில் வந்து எவ்வளவு வெள்ளரி, அதை 1/2 கிலோன்னு சொன்னீங்க. இப்போ ஊடு பயிராக இருந்தாலும் 1/2 கிலோ தேவைப்படுமா?
0: ஆமாம், ஊடு பயிரானாலும் 1/2 கிலோ தேவைப்படும். ஒரு வாழை இடையில தானே வரது. கிட்டத்தட்ட 1000 வெள்ளரி குழி வைக்கலாம். ஒரு குழியில வந்து 4 முதல் 5 விதையை போடுவோம்.
1: போடலாம். போட்டால் எல்லாமே சேர்ந்து முளைக்குமா? ஒன்று தான் வருமா?
0: இல்லை, எல்லாம் சேர்ந்து முளைக்கும். நமக்கு தேவையானது நல்லா நிற்கிற தை, ஒரு 3 தையை சூஸ் பண்ணிட்டு மற்றதை அதை பிடுங்கி போடுவோம்.
1: மாத்திடுவீங்க?
0: ஆ, 3 எல்லாம் போதும்.
1: ஆனா ஒரு 5 அணங்கிட்ட போடுவீங்க?
0: ஆ, 5 விதை நடுவோம்.
1: நட்டுட்டு அதில் தேவையுள்ளது மட்டும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நல்லா வளரும்னு தெரியுமா?
0: ஆமாம்,
1: அதை சூஸ் பண்ணி எடுப்பீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ அந்த வெள்ளரியை பொறுத்த அளவில் நமக்கு அறுவடையெல்லாம் எப்படி?
0: எப்படி
1: தினந்தோறும்
0: ஒரு
1: பண்ணணுமா?
0: அது 3 நாளைக்கு ஒரு அறுவடை பண்ணணும். அது நம்ம டெய்லி பண்ணாலும் பண்ணலாம், 3 நாளைக்கு 1 நாள் பண்ணாலும் பண்ணலாம். நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்கணும் இல்ல,
1: அதனால 3 நாள்,
0: 3 நாளைக்கு 1 முறை வந்து அறுவடை பண்ணுவோம்.
1: அது நீங்க வந்து தனியா வண்டி வச்சிருக்கீங்களா இல்ல வெளியில இருந்து தான் வண்டி ஏற்பாடு பண்ணி போவீங்களா எப்படி?
0: வெளியே இருந்தா வண்டி ஏற்பாடு பண்ணி போறது. இப்படியும் 1 ஏக்கர்ல ஒரு 500 கிலோ 600 கிலோ எல்லாம் கிடைக்கும்.
1: கிடைக்கும்
0: ஒரு வாட்டி. ஆமா,
1: ஒரு தடவை. அப்படி எத்தனை தடவை நீங்க பறிப்பீங்க?
0: ஒரு 3 4 வாட்டி பறிக்கலாம்.
1: அவ்வளவுதான் பறிக்க முடியும்?
0: அவ்வளவு.
1: ஆனா வெண்டையை பொறுத்த அளவுல அப்படி இல்ல, தினந்தோறும் பறிக்கலாம்.
0: அது தினந்தோறும் பறிக்கணும்.
1: அது 1 ஏக்கர்ல போட்டு எவ்வளவு கிடைக்கும்?
0: கிலோ கணக்கு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல.
1: மூட தான்.
0: மூட கொஞ்சம் கிடைக்கும்.
1: ஏன்னா இது பெரிய வெண்டையா இருக்கனால மக்கள் வந்து அதை விரும்பி வாங்குவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல எல்லாரும் மேக்சிமம் அது பச்சை தான் கிடைக்குது, அதனால பச்சை வெண்டை தான் நம்மளுக்கு மார்க்கெட்லயும் வருது. அந்த வெள்ளை வெண்டையெல்லாம் ரொம்ப ரேரா தான் இங்க எல்லாம் வருது.
0: பச்சை வெண்டை வந்து நோய் தாக்குதல் இல்ல, இதுல ஒரு போர்னு சொல்லுவோம் நம்ம ஊர். இலை வந்து மஞ்சையா வந்து அப்படி வரும், அப்படி வந்தா அதுல ஈல்டு தராது,
1: வராது.
0: அது அந்த பங்குனி மாசம் விதம் நட்டாதான் அந்த ப்ராப்ளம் இல்லாம கிடைக்கும். மற்றபடி அது நட்டா அந்த நோய் வரும்.

0: அந்த பச்சை வெண்டையில அந்த ப்ராப்ளம் இருக்காது. அது வந்து ஹைபிரிட் விதையாகும் பச்சை.
1: பச்சை.
0: ஆ
1: இது வந்து நாட்டு விதை தான்.
0: ஆ இது நாட்டு விதை.
1: சரி, இப்போ நீங்க சொன்னீங்க, நான் வந்து தரமான விதைகளை சூஸ் பண்ணி தான் நான் வந்து காய்கறி சாகுபடி பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து குத்தகை நிலம் தானே? எப்படி?
0: ஆமா குத்தகை நிலம் தான்.
1: இப்போ குத்தகை நிலம்னு பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து அது வந்து எப்படி, நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுப்பீங்க? அது பணமா கொடுப்பீங்களா இல்லைன்னா இத்தனை வருஷத்துக்கு நீங்க எடுப்பீங்களா, எப்படி எடுப்பீங்க?
0: அது ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி இப்போ ஒரு சென்ட்டுக்கு வந்து 500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும்.
1: ஒரு சென்ட்டுக்கு 500 ரூபா வச்சு
0: ஆமா.
1: அப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவோ அதை கொடுப்பீங்க?
0: அதை கொடுப்பேன். ஆமா.
1: அது ஒரு வருஷம் வந்துன்னா ஒரு வாழை போட்டு அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் தான் அந்த டைம் உங்களுக்கு இருக்கும்.
0: ஆமா.
1: அப்புறம் திருப்பி ரெண்டா ரிட்டர்ன் கொடுத்துருவீங்களா?
0: ஆமா அடுத்து வந்து நமக்கு தேவையானா அடுத்து புதுப்பிக்கிறது கொடுத்து காசு கொடுத்து. இப்ப நிறைய வருஷமா எங்க கையிலயும் கொஞ்சம் வயல் எல்லாம் இருக்கு. நெல் விவசாயமா இருந்த இடம் தான் அந்த வயல் எல்லாம். இந்த இடது கரை கால்வாயில தண்ணி வரல, அதுக்கப்புறம் வந்து நெல் விவசாயம் இல்லை,
1: யாரும் போடல
0: போடல.
1: அவ்வளவு இந்த வாழையும் ரப்பருமா மாறிடு.
0: எனக்கு ரொம்ப ஆசை தான் இந்த நெல் விவசாயத்து.
1: ஆனா அது இந்த அளவு கஷ்டப்படாண்டல்ல. ஆனா தண்ணி கிடைக்காத
0: தண்ணி
1: காரணத்துனால தான் போடல.
0: கிடைக்காது. ஆமா.
1: அந்த
0: தண்ணி வந்தாச்சுன்னா நிறைய பேர் போட தயாரா தான் இருக்காங்க.
1: இருக்காங்க நெல்லு.
0: ஆமா.
1: தண்ணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த ஏரியாவில்?
0: பல தடவையும் போராட்டங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அது அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுத்ததா தெரியல தண்ணி விடுறதுக்கான.
1: அது ஏன் தண்ணி முன்னாடி வந்துட்டு இருந்த ஏரியா தானே?
0: ஆமா தண்ணி 97 வரை வந்தது தண்ணி. அதுவரை நெல் விவசாயம் இருந்தது, அதுக்கப்புறம் வரல.
1: ஏன் அப்படி?
0: அது ஏன் காரணம் தெரியல. அந்த எக்ரிமெண்ட் போடல அவங்க
1: அதுக்கு பிறகு.
0: ஆமா.
1: அது வந்து கேரளா பார்டரா இருக்கனால இந்த பிரச்சனையே அப்படி?
0: அது கொஞ்சம் இங்க இங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள அடி எல்லாம் வருது. கிள்ளியூர் விளவங்கோடு அப்படி 2-3 தாலுக்கள் எல்லாம் அந்த இடதுகரை கால்வாய் வருது.
1: ஆனா உங்க ஏரியாவில மட்டும் வரல?
0: இல்ல எங்க ஏரியால வந்தாதான் இங்க எல்லாம் வரும். அந்த எங்க ஏரியால தான் அந்த கேரளா தமிழ்நாடு அந்த ஷட்டர் இருக்குது, அதுல இருந்து தண்ணீர் வரல, திறக்கல அவங்க.
1: சரி, இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து 10 வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு. இந்த விவசாயம் பண்றதுக்குள்ள ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
0: ஆர்வம் முன்னாடியே எனக்கு விவசாயம் பண்றதுக்கு ஆர்வம் தான். நம்ம வெளியில வாங்குறதெல்லாம் ரொம்ப தரம் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் ரொம்ப அடிச்சுதான். அது விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை, இந்த லிமிட்டு தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதனால நமக்கு பூச்சிக்கொல்லி மருந்து ரொம்ப கம்மியாக பண்ணணும்னு ஒரு இது ஆசையா
1: பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க காய்கறி கிழக்கெல்லாம் சந்தையில வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்கா? ஏன்னா களை கொல்லி பூச்சிக்கொல்லி எல்லாம் கம்மியா அடிக்கிறதுனால அந்த காய்கறி தரமா இருக்கும்னு சூஸ் பண்ணி வாங்குறாங்களா எப்படி?
0: அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது.
1: எல்லா காயும் ஒன்னாதான் போகுது?
0: ஆமா.
1: தரம் உள்ளது தரம் இல்லாதது எல்லாமே ஒன்னாதான் போகுது.
0: முன்னாடி வரைக்கும் அது மாதிரி ஒரு வயல்ல வெள்ளரி போட்டேன், அதுல பூச்சிக்கொல்லி மருந்து நான் யூஸ் பண்ணல. அதுல கொஞ்சமா அந்த புழுக்குத்தல இருந்ததுக்கு அதுல வந்து கஸ்டமர் ரொம்ப அதை வாங்கல.
1: தரமானதுன்னு அவங்களுக்கு தெரியல?
0: தெரியல. நான் சொல்லி பார்த்தேன், இயற்கை முறையில நான் இது பண்ணதாக்கும், ரசாயன உரம் போடல, பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை
1: ஏத்துக்கலாம் பாக்குறாங்க.
0: ஆமா
1: எல்லாரும் அந்த வெள்ளரினா அந்த எந்த பூச்சி தாக்குதல் இல்லாம அந்த கலர் அப்படி அழகா இருந்தா மட்டும்தான் வாங்குறாங்க.
0: ஆமா அப்படிதான் வாங்குறாங்க. அதுக்குள்ள விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இல்ல. அது இப்ப வாழைக்கொலை ஆனாலும் அப்படிதான், அவங்களுக்கு பெருசா இருக்கணும், இயற்கையா நம்ம ஆர்கானிக்கா பண்ண அவங்களுக்கு அது பிடிக்காது.
1: காய் சின்னதா இருக்கும் போது அவங்களுக்கு அதுல உள்ள தெரியாது. இப்ப கத்திரிக்காய் பொறுத்த அளவுல அதிக அளவுல பூச்சி தாக்குதல் வரும்னு சொல்றாங்க. அந்த செடிக்கு வந்து நீங்க நிறைய வேதி உரங்கள் போட வேண்டி வருமா எப்படி?
0: வேதி உரங்கள் கம்மியா தான் வரும், ஆனா பூச்சிக்கொல்லி மருந்து ரொம்ப பயன்படுத்தணும். அது காய விளைய வச்சு அதுல புழுக்கத்தும் இல்லாம எடுக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா பயன்படுத்தும். அப்படிதான் இப்ப மார்க்கெட்ல வரதும்.
1: ஆனா அதுலயும் வேதி உரங்கள் ஆட் பண்ணி தானே அந்த பூச்சிக்கொல்லி மருந்தே வருது நமக்கு.
0: ஆமா.
1: அது இல்லாம இருந்தா காய்கறி கத்திரிக்காய் பண்ண முடியாது,
0: வராது வராது.
1: நீங்க சொன்ன மாதிரி அதுலயும் புழுவாட்டு கொண்டு கொடுத்தா அதையும் வாங்க மாட்டாங்க,
0: வாங்க மாட்டாங்க.
1: தரமும் பார்க்கணும், அதே சமயத்துல வந்து அந்த கெமிக்கல் உரங்கள் வேதி உரங்கள் அடிக்காம இருந்தாலும் நமக்கு வந்து அந்த காய்கறி நமக்கு விலைக்கும் போகாது.
0: போகாது.
1: அப்ப நீங்க அந்த சமயத்துல அந்த வெள்ளரி என்ன பண்ணீங்க?
0: திருப்பி நான் எல்லாம் வந்து அதுக்கு வாழைக்கு உரம் ஆகினேன். அதை
1: வாங்கவே இல்லை?
0: இல்ல வாங்கல.
1: மக்கள் எடுக்கவே இல்லை?
0: எடுக்கவே இல்லை.
1: ஐயோ,
0: கோபத்துல வந்து எல்லாத்தையும் வாழைக்கு தான் வரணும், உரமா போட்டு.
1: நஷ்டம் தானே?
0: நஷ்டம் தான்.
1: இப்ப கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்றீங்க.
0: ஆமா,
1: மக்கள் எதை விரும்புறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனா நம்ம
0: பூச்சிக்கொல்லியும் ரொம்ப கம்மியா,
1: ஆனா அந்த இது இல்லாம நல்ல தரமான காயாட்டு குடுக்கற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க.
0: ஆமா ஆமா.
1: அந்த வாழை விவசாயம் பண்ணும்போதும் அதுல நிறைய சவால்கள் இருக்கு. நம்ம வேண்டாம்னு நினைச்சாலும் மக்கள் வந்து அதனுடைய அழகையும் வடிவத்தையும் தான் பாக்குறாங்களே தவிர இது எப்படி விளைஞ்சது அப்படிங்கறத தெரிய மாட்டாங்க.
0: ஒரு விழிப்புணர்வு இல்ல மக்களுக்கு.
1: இப்போ நீங்க சொன்னீங்க எங்க ஏரியாவை பொறுத்த அளவுல நெல் விவசாயம் இல்ல, அதுல வந்து வாழை காய்கறி ரப்பர் மரிச்சினி இந்த மாதிரி தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதுலயும் நான் வாழை விவசாயம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா போட்டிருக்கேன். அதுல ஊடுபயிரா வந்து காய்கறியும் போட்டு ஓரளவு

0: அளவுக்கு ஒரு வருமானம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பலையில பேசிருக்கீங்க. கண்டிப்பா அது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: இதுவரை வாழைக்கு ஊடுபயிர் காய்கறி நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் வியன்னூர் சி பிஜு அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் வாழை முடிக்கொத்து நோய் கட்டுப்பாடு குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள்.
4: வாழை முடிக்கொத்து நோயானது ஒரு நச்சுயிரினால வந்து வரக்கூடியது. பனனா பஞ்சிட்டா வைரஸ் சொல்லக்கூடிய நச்சுயிரினால வந்து வரக்கூடியது. ஸோ இது ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அசுவினி, ஆங்கிலத்தில் பிளாக் ஏஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசுவினினால வந்து பரவக்கூடியது. இதன் அறிகுறிகள் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால் பஞ்சிட்டாப் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய நோய் வாய்ப்பட்ட வாழைக்கன்றது. அந்த வாழைச்செடியை பொறுத்தவரை இலைகள் சிறுத்து காணப்படும். அதனுடைய இலை காம்பு குறுகி போய் மேல் பகுதியில் ஒரே இடத்துல இலைகள் அமைந்திருப்பதை பார்க்கலாம். நார்மலா சொல்லணும்னு சொன்னா ஒரு ரோஜா பூ இதழ்கள் ஒரு இடத்துல எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி இந்த முடிக்கொத்து நோய் ஒரே இடத்துல கொத்து மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இளம் வயதிலே கன்றுகள் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா 3 அடி அல்லது 4 அடிக்கு மேல் இந்த கன்றுகள் வந்து வளராது. சப்போஸ் பெரிய மரத்தில் இந்த முடிக்கொத்து நோய் அஃபெக்ட் ஆனாலும் பூ வந்து வராது. அப்படியே வந்தாலும் அந்த தண்டு பகுதியை துளைத்து கொண்டு பூ வந்திருக்கிறதை வந்து பார்க்கலாம். அது சரியா வந்து நமக்கு பயன்பாட்டுக்கும் வராது. இந்த முடிக்கொத்து நோயானது வாழையின் எந்த பருவத்திலேனாலும் அஃபெக்ட் ஆகலாம். முடிக்கொத்து நோய் கட்டுப்படுத்துவதற்கு தாய்கன்று நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நோய்வாய்ப்பட்ட தாய்கன்றுல இருந்து நம்ம கன்றுகளை தேர்வு செய்யக்கூடாது. இரண்டாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஒரு நோய் தாக்கப்பட்ட செடியிலிருந்து நல்ல செடிக்கு பரவுது. சோ இதை கட்டுப்படுத்துவதற்கு டைமெத்தோயிட் என்று சொல்லக்கூடிய இன்செக்டிசைடு தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்தே நம்ம தெளிக்கணும். மூன்றாவது வந்து பார்த்தோம்னா வயல்வெளிகளில் வந்து முடிக்கொத்து நோய் தென்பட்ட முரங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
5: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம். நீதம் உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம். நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலால் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
2: நேர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்பை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தம்பத்துக்கோணம் டி அனிதா அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் நுண்ணூட்ட உரக்கலவை பயன்படுத்தும் முறைகள். தகவல்களை தருகிறார் திருப்பை சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆ லதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயு வாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாய் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தாவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும், அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தாவேக்கா அரசு நல்லாட்சி தரும் என்றும், தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ கீன் யூவை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிஹாக், மால்விகா பன்சோட் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
1: மனம் பறக்கும் நேரம் 8:05. வானத்து பூச்சியாய் மனதில் வட்டமிடும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. சின்னஞ்சிறு சிட்டுக்களே, இது உங்கள் திறமையை வெளிக்கொணரும் நேரம். உங்கள் பாடல் திறமையை, உங்கள் கதை சொல்லும் திறமையை, உங்கள் பேசும் திறமையை, உங்கள் கவிதை திறனை, உங்கள் பழமொழி திறனை, விடுகதை திறனை வெளிப்படுத்தும் நேரம் இது. உங்கள் திறனை உலகம் அறிய செய்ய நீங்கள் அழைக்கலாம் நமது குமரியின் முன்னிணைப்பினான 04652 பயன்படுத்தி 2602040 என்ற எண்ணிலோ 2907222 என்ற தொலைபேசி எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் திறமையை வெளிக்கொணரலாம். இனிய இரவு பொழுதில் நம்மோடு இணையும் முதல் பட்டாம்பூச்சியை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: 12th முடிச்சிட்டீங்களா? 80% and above வாங்கிருவீங்களா? அப்போ AGK College of Arts and Science ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் only. For spot admission visit Water Tank Road near YR Mahal Nagarkovil or call 6384555511.
2: AGK College of Arts and Science, autonomous, NAC plus accredited college, 100% placement assistance. Admissions open Coimbatore. Conditions apply.
3: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
9: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
11: நேரம் 8:13, குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்மோடு இணையும் பட்டாம்பூச்சியை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம், யார் பேசுறீங்க? ஆன்விக் ஸ்ரீஜா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கொன்னக்குழி விலையில இருந்து பேசுறீங்களா? ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேட்போம். சூப்பர். அருமை. அடுத்தது ஒரு திருக்குறள் தானா? சூப்பர், அழகா சொன்னீங்க. என்ன படிக்கிறீங்க அன்வின்? எல்கேஜி படிக்கிறீங்களா? இனிதான் யூகேஜி போக போறீங்களா? சரி சரி. ஜாலியா வெகேஷன் என்ஜாய் பண்றீங்களா? ஓகே. சாப்பிட்டீங்களா?
12: ஆமா.
11: ஓகே, லீவுக்கு என்னமா?
12: இல்ல.
11: இல்லையா? ஏன் சாப்பிடல?
12: எனி
11: எனி தான் சாப்பிட போறீங்களா? சரி, ஓகே ஓகே. லீவுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போனீங்களா?
12: ஆமா.
11: ஓகே, ஜாலியா லீவ் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கூல் ஓபன் ஆனதும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிங்க. ஓகேவா?
12: ஓகே,
11: நன்றி.
12: நன்றி.
0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
13: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாடும்

0: ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19 செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரம் இப்போது 8:16. குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்முடைய அடுத்த பட்டாம்பூச்சியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க குட்டி?
3: அமரிஷா.
2: அமரிஷா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மாடத்திட்டியில இருந்து பேசுறீங்க. ஓகே, என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? திருக்குறள். நீங்களும் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை திருக்குறள் சொல்லுவீங்க? 10 திருக்குறள். சூப்பர், சொல்லுங்கம்மா, கேக்குறோம். அருமை. சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னது விட்டு விட்டு கேட்டாலுமே என்ன திருக்குறள் அப்படின்னு எல்லாருமே கரெக்டா சொல்லிருப்பாங்க. இன்னும் நிறைய திருக்குறள் எல்லாம் படிச்சு வாழ்க்கையில முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி.
4: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.

நேர்களே, உங்கள் விருப்ப பாடலை உங்கள் விருப்பமான நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க நீங்கள் இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் டயல் செய்ய வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 அப்படிங்கிற கோட் நம்பர் பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257309 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். அப்போ சந்திக்கலாம் இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலையில்.

0: நேரம் இப்போது 8:19. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சியை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?

0: என்ன படிக்கிறீங்க? ஓகே சூப்பர், ஜாலியா போய் படிங்க. ஓகேவா? இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க கேக்கலாம். அருமை. அடுத்தது அற்புதம். அட்டகாசம். அற்புதம்.
1: செல்பத்தன் செல்வம் செவி செல்லும் அச்செல்லும்
0: அருமை சூப்பர். அட்டகாசமா திருக்குறளை எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லிட்டீங்க. சரி, தேங்க்யூ, வெல்கம், மீண்டும் சந்திக்கலாம். ஓகே.
2: நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.
0: குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? லித்திஷ். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
4: அனந்த
0: பத்மநாபபுரத்துல இருந்து பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க நிதிஷ்? என்ன படிக்கிறீங்கம்மா? ரெண்டாம் வகுப்பு படிக்கிறீங்க. ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே, என்ன பண்ண போறீங்க நிகழ்ச்சியில?
4: பாட்டு.
0: பாட்டு பாட போறீங்க. ஓகே, பாடுங்க கேக்கலாம்.
4: மயில் வந்தாராம், மிளகாய் பழம் தின்னாராம், மிளகில் கொடுத்து மயிலார் மகிழ்ந்தாராம்,
0: போகும்போதும் ஜாலியா போயிட்டு ஜாலியா படிச்சுட்டு
4: வாங்க.
0: குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில் உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டு ரசியுங்க. கண்ணாடி பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இப்போது 8:28 ஆகிறது. குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையின் நிறைவு பகுதிக்கு நாம் இப்போ வந்துட்டோம். ஆம் நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய குட்டி சுட்டிஸ் வந்து திருக்குறள் நிறைய பேர் சொன்னாங்க, அப்புறமா ஒரு குட்டி சுட்டி பாட்டு பாடினாங்க. திருக்குறள் இவ்வளோ சின்ன பிள்ளைங்க நிறைய சொல்லும்போது கேட்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கு. அதன் வழிமுறைகள் படி வாழ்ந்தால் வாழ்க்கையும் இன்பமாகும் என்பது கருத்து. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை சிறாருக்கும், அவர்களை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும், பெற்றோருக்கும், உற்றார் உறவினருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு RJT ஜெபின் நிக்ஸ்லேன்.

0: அஞ்சு நூற்றாண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: நேரம் 8:30. நினைவில் நீங்காமல் மனதில் மாறாமல் என்றும் நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆரம்பமாகிறது திரைக்களஞ்சியம். நேரம் கடந்தாலும் அழியாத ஓவியம், நெஞ்சின் ஓரத்தில் நித்தமும் வாழும் காவியம் நினைவுகள். ஆம்நேர்களே, இன்று நினைவு எனும் தலைப்பில் மாத்தூர் செம்மன் விளை செல்லன் எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். சில நினைவுகள் சிரிக்க வைக்கும், சில நினைவுகள் கண்ணை நனைக்கும், ஆனால் எல்லா நினைவுகளும் வாழ்க்கையை அழகாக மாற்றும். நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டுடலாம், காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேர்களே, உங்கள் விருப்ப பாடலை உங்கள் விருப்பமான நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்கான நேரம் இன்றிரவு 10:05. ஆம் நேர்களே, இன்றிரவு 10:05 நம் குமரி பண்பலை 101 வளம் வர காத்திருக்கிறது நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க 04652 அப்படிங்கிற நம்ம குமரி மாவட்டத்தின் முன்னிணைப்பெண்ணோடு 2602040 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் விருப்ப பாடல்கள் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். அதோடு கூடவே சிறு கால இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் இப்போது 8:38 ஆகிறது. குமரி பண்பலை 101 நினைவு எனும் தலைப்பில் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியோடு தகவலும் பாடலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவுகள் அப்படின்னா என்ன? நினைவு என்பது நம் மனதில் பதிந்த அனுபவங்கள், மனிதர்கள், இடங்கள், உணர்வுகள், இவற்றின் சேமிப்பு தான் உணர்வு என்று, நினைவு என்று கூறுகிறோம். உணர்வுகளின் நினைவுகள் எப்போதுமே நமக்கு தனித்துவமான இடத்தை தான் பிடித்திருக்கும். அந்த நிகழ்வு எப்போது நடக்கிறதோ அந்த நினைவு திரும்ப திரும்ப நம்மளை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்போது பாடல் கேட்கும் நேரம். பாடல் வருகிறது தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது. இப்போட்டியானது நாகர்கோவில் தேதி இந்து கல்லூரியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் ஆரம்பமாகும். போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவ மாணவியர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442432043 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும். பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை, கட்டுரை போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம், வினாடி வினாவின் மையக்கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் 6 மணி வரை 9442432043 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நேரம் 8:44. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரைக்களஞ்சியம் நினைவு எனும் தலைப்பில் மறக்க நினைத்தாலும் மனது மறுப்பது நீதான், கடந்து போன நாட்களிலும் கண்முன் நிற்பது உன் நினைவுகள்தான். சில காதல்கள் சேரவில்லை என்றாலும் நினைவுகளில் என்றும் வாழ்கிறது. இந்த கவிதை தொகுப்போட அது கேப்டான ஒரு பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து.

நேரம் இப்போது 8:50. குமரி பண்பலை 101 இது திரைக்களஞ்சியம். நினைவுகள், பொதுவாக நினைவுகளை மூன்று வகையாக

வைக்கலாம். அது எப்படின்னா, குறுகிய கால நினைவு, அதாவது சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் நினைவில் இருக்கிறது வந்து குறுகிய கால நினைவு. நீண்ட கால நினைவு, அதாவது வருடங்கள் பல கடந்து நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும். இது நம்ம மனசுல ஒரு சந்தோஷத்தை இல்ல ஒரு தாக்கத்தை தந்த நினைவா இருக்கும். அப்புறமா உணர்வு நினைவு, அதாவது அன்பு, நட்பு, குடும்பம் போன்ற உணர்வுகள், இது நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறனால இது என்னைக்குமே நம்ம கூட நிலைத்து இருக்கும். இந்த தகவலோட அப்படியே ஒரு பாடல் கேட்டுடலாம். ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

நினைவுகள் மட்டும் காலம் கடந்தும் அழிவதில்லை. நீ எல்லா நாட்களிலும் உன் நினைவுகளோடுதான் வாழ்கிறேன். சிரிக்க கற்றுக் கொடுத்த நீ மௌனமாக அளவும் கற்றுக் கொடுத்தாய். நினைவுகளை மௌன மொழியாய் பேச வருகிறது அபூர்வ சகோதரர்கள் திரைப்பட பாடல்.

0: மறக்க நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் இன்னும் அதிகமாகிறது நினைவு. நிறைவு பெறுகிறது இன்றைய திரைக்களஞ்சியம். இன்று நினைவு எனும் தலைப்பில் மாத்தூர் செம்மன் விளை செல்லன் எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Union Cabinet increases minimum support prices MSP of 14 Kharif crops. For

0: தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். பிஎஸ்சி டிகிரியில என்னென்ன துணை மருத்துவ படிப்புகள்லாம் இருக்குன்னு சென்ற பகுதியில பார்த்தோம் சார். அந்த படிப்பு குறித்த மேலும் பல விவரங்களை, குறிப்பா அது செமஸ்டரா நான் செமஸ்டர் பேட்டர்னா அப்படின்றத பத்திலாம் சொல்லுங்க சார்.
1: இந்த கோர்சஸ் ஒவ்வொரு டியூரேஷன் வச்சுங்க, பிஃபார்ம் எடுத்துட்டீங்க 4 வருடங்கள் படிக்கணும், அதே மாதிரி நர்சிங் பொறுத்த வரைக்கும் 4 வருஷம், எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம் தான். அப்புறம் இந்த பிஏஎஸ்எல்பிங்கிறது வந்து 3 இயர்ஸ் வந்து கோர்ஸ், ஆனா 1 இயர் கம்பல்சரியா வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ டோட்டலா 4 இயர்ஸ் வந்துடும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கோர்ஸ். அது அந்த மாணவர்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறது, அந்த குழந்தைங்களை வந்து ஆட்டிசம் சைல்டு வந்து யூஸ்வலா வந்து கம்யூனிகேட் பண்ணாது. நீங்க பாத்துருப்பீங்க, அந்த ஆட்டிசம் சைல்டு மெயின் விஷயமே என்னன்னா, தே வில் நாட் கம்யூனிகேட், அது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த இவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரிஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸுங்க, அது எல்லாமே 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆம்புலண்டா ஒரு சைல்டை கொண்டு வருது, ஒரு சைல்டுக்கு வந்து இப்ப என்ன செய்ய முடியுது, என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியலையோ அதை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது தான் அந்த ஆக்குபேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வீடுக்குள்ள போவாங்க, அவங்க வீடை போய் பார்த்துட்டு நீங்க அப்படியே பாக்குறாங்க, எல்லாமே வந்து லிப்ட் இல்ல, அந்த குழந்தை வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் எல்லா இடத்துல வெளியில கொண்டு போனா அந்த ரேம்ப் மாதிரி கொண்டு போவாங்க, அதுங்களுக்கு தேவையான அந்த வீல் சேர், அதுல வந்து ரேம்ப்ல அதுங்களுக்கு தானா மோட்டரைஸ்டு வீல் கொண்டு போறது, அதே மாதிரி எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்றது, நெக்குக்கு வந்து என்ன கொண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம் தான் அந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். ஸோ அவங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டு மேக் த சைல்ட் ஆம்புலன்ட், டு மேக் த சைல்ட் ஆம்புலன்ட்ங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டா இருக்கும். எது முடியலையும் அதை வந்து நிவர்த்தி செய்ய
0: கட்டாயம்
1: கான்பிடன்ட் கொடுக்கும். யுனைடெட் கிங்டம்ல வந்து நான் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கும்போது நான் ஒரு பீச்ல பாக்குறேன், அதாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அது கை கால்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தைய வந்து நம்ம இங்க எப்படி பார்ப்போம்னா, ஒரு வினோதமாக பார்ப்போம். அங்க எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தை ஒரு வீல் மோட்டரைஸ்டு வீல் சேர்ல போயிட்டு இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடுது, ஐஸ்கிரீம் வந்து தானாக எடுத்து சாப்பிட்டு இருக்கு. அந்த சைல்டை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இது நம்ம நாட்டில் வந்து ஏன் இது வந்து நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை எப்படி கொண்டு போகிறது, ட்ரெயின் பண்ணுறது, பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் தான் அந்த ஆக்குபேஷன் ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து நமக்கு இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸுங்க, பெர்ஃபியூஷன் டெக்னாலஜியும் 3 இயர்ஸ் கோர்ஸ், மெடிக்கல் லெபார்ட்டரி பிஎஸ்சி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குங்க, அப்புறம் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி அகைன் 3 இயர்ஸ் கோர்ஸ் பிளஸ் 1 இயர். ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 4 இயர்ஸ்க்குள்ள தான் வருது. அதே மாதிரி எமர்ஜென்சி டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ் எல்லாம் வந்து 1 இயர் வந்து 3 இயர்ஸ் இருக்குங்க. நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல்.
0: எல்லா ஹாஸ்பிட்டலுமே அவங்களுக்கு ஒரு
1: பயங்கர வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்போ வந்து ஒவ்வொரு டயட்டுமே டிஃபர் ஆகும். நீங்க ஜிஹெச்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான டயட் தயார் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு 12 வகையான டயட், கிரானிக் ரீனல் பேஷன்ஸுக்கு உப்பு கம்மியா கொடுக்கணும், டயபெட்டிக் பேஷன்ஸ் சுகர் இல்லாம கொடுக்கணும்,
0: புரோட்டீன் ஃபுட் நிறைய கொடுக்கணும்,
1: அந்த மாதிரி இருக்கும். புரோட்டீன் சில பேருக்கு அவாய்ட் பண்ண
0: வேண்டியிருக்கும்.
1: ஒரு ஜென்ரல் ஃபுட்டு, சாதாரண வரவங்களுக்கான ஒரு ஃபுட்டு, அதுல எவ்வளவு கேலரிஸ், எவ்வளவு புரோட்டீன் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாமே இந்த நியூட்ரிஷன் அட்வைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டல். அது வந்து அட்வைஸ் பண்றதுமோ இல்லையோ, ஆனா பட் அது அது சம்பந்தப்பட்ட வந்து தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்வதுக்கு ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அது. அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கிட்ட அது வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அது ஏறக்குறைய வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தில் கிடைக்கலனாலும் தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கும்,
0: எல்லா மருத்துவமனைகளையும் அப்படி ஒரு
1: கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதுங்க. அப்புறம் அந்த ஃபீ டீடைல்ஸ் நீங்க சொன்னேன், இங்க பாத்தீங்கன்னா
0: நீங்க சொன்னீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, நம்ம வந்து அரசு கல்லூரிகளில் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அதற்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி,
1: அதுவே கூட பாத்தீங்கன்னா 3000 ரூபீஸ் தாங்க. இப்போ சிலது வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகரி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பாத்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸ் கூட கிடையாது, டோட்டலா ஃப்ரீ. பட் இதுவே நமக்கு வந்து பிரைவேட்ல போகும்போது 43,000 பிக்ஸ் பண்றாங்க பி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், இதெல்லாம் வந்து ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, அதன் மூலமாக நிர்ணயித்ததை மட்டும் தான் நான் சொல்றேன். நர்சிங்க்கு வந்து 45,000 அந்த மாதிரி. ஸோ அந்த அளவு நீங்க வந்து அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதில் நீங்க படிக்கிறது வந்து மிக சிறந்ததாக
0: அமையும்.
1: அதே மாதிரி நான் டிப்ளமோ கோர்சஸ் சொன்னேன், ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. அதே நான் சொன்னது இந்த பிஎஸ்சிக்கு எல்லாத்துக்குமே டிப்ளமோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டோமெட்ரியல் டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, டென்டல் ஹைஜின், டென்டல் கோர்சஸ்லயும்
0: ஹைஜினிஸ்ட்,
1: மெக்கானிக்கல் இருக்கும் ஹைஜினிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி நியூரோசர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, லேப் டிப்ளமோ டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 8

0: கோர்சஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் கோர்சஸ்ங்கிறது ஒரு 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ், எல்லாமே 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா, இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், அப்புறம் கேத் லேபில் ஒர்க் பண்ணுறது, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், அனசிசியா டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் டெக்னீஷியன்லாம் வந்து 1 இயர் கோர்ஸ். அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அது வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், அவங்க பிளஸ் டூ கூட இல்லை, 10th முடிச்சவங்க அதை அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து அரசாங்க வேலைகள் கிடைக்கின்ற போதும் அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் நான் அந்த டென்டல் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக்கு, அப்புறம் டென்டல் ஹைஜீனிஸ்ட்.
1: டென்டல் மெக்கானிக்னா அவங்களுடைய பணி என்ன?
0: அதுலேயே வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான
1: டென்டல் கேப் தயார் பண்ணுறது
0: அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க அதில் அவங்க இன்வால்வ்டு. ஸோ அதனால் அவங்க அந்த கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அதில் வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸு அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குங்க. இது மாதிரி வேரியஸ் கோர்சஸ் அவைலபிள். அவங்களுக்கு வந்து தங்குறது வசதிகள் எப்படி கொண்டு வருது, அங்கே அரசாங்கம் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அகாமடேஷன் தேவையோ அதுக்கு நியர்பை ஹாஸ்டல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி அவங்களோட லயஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி பல்வேறு யுத்திகளை வந்து அரசாங்கம் போன முறை எடுத்தாங்க. இப்போ வந்து இந்த முறை எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்கன்றது பார்க்கணும்.
1: நிச்சயமா சார். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை கல்லூரிகள் இருக்கு சார் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறது?
0: அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, 35 காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜஸ். இந்தியாவிலே அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாநிலம் வந்து தமிழ்நாடாக மாறிடுச்சு. ஸோ இது இல்லாமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான அலைட் ஹெல்த் கோர்சஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை வருஷம் கோர்சஸ், வெதர் அகாமடேஷன் ப்ரொவைடட் ஆர் நாட், ஆல் டீட்டெயில்ஸ் வில் பி அவைலபிள்.
1: இப்போ இந்த கோர்சஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொன்னீங்க. இப்போ பிரைவேட்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதற்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? இப்போ இந்த கோர்ஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க பிள்ளைங்க, இப்போ சர்டிபிகேட் கோர்ஸ் எடுத்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, சம்பளத்துல வேலை வாய்ப்பு அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் தகவல்கள் இருக்கா? இல்ல இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சா உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா?
0: இல்ல, அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அரசாங்கத்துல வந்து இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நர்சிங் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து த்ரூ எம்ஆர்பி மூலமாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன் இருக்குங்க, அதன் மூலமாக அப்ளை பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுடைய இதில் தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி இருக்குங்க. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகுது. சில கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்து அவங்களுடைய இதை பொறுத்து சில இடங்களில் குறைவாக இருக்கலாம், சில இடங்களில் அதிகமாக இருக்கலாம். இது மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறத விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக வாங்கலாம். கரெக்டாக இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல முடியாதுங்க. ஆனால் பட் உடனடியாக வேலை வாய்ப்புங்கிறது வந்து உறுதியாக நமக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து சர்வீசஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு அலைடியல்ஸ் பண்ணும்போது, நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆப்ரேஷன் தியேட்டரில் தியேட்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஸ்டாஃப் நர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்களாம் ட்ரைனிங் யூஜி படிக்கும்போது அந்த தியேட்டருக்குள்ள போனால் அந்த ஸ்டாஃப் நர்ஸே டிக்டேட் பண்ணுவாங்க.
1: இதை
0: எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, டாக்டர் டாக்டர் டோன்ட் டச் இட், இதை எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்க, இங்கே போட்டிங்களா, நீங்கள் வந்து ஸ்டெரைல் க்ளோஸ் போஸ் பண்ணிங்களா, எல்லாமே அவங்க தான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்தளவு அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவர்களுக்கான உபகரணங்கள் எது எது எடுத்து அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பீடாதுன்னா அந்த காட்டரி எடுத்து கொடுக்குறதுன்னா எதை கொடுக்கணுங்கிறது அந்த நர்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸுடைய வேல்யூ வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற ஏற அவங்களுடைய வருமானமும் கூடும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார். நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க, ஜெர்மன் போன்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கான தேவை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, அவங்களுக்கான சம்பளமும் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இப்ப பிஎஸ்சி படிக்கிறாங்களோ இல்ல டிப்ளமோ படிக்கிறாங்களோ இது படிச்சாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு.
0: கட்டாயம் அரசாங்கத்துல படிச்சுட்டு அவங்க வரும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்து பேஷண்டோட அவங்க பார்த்து சர்வீஸ் பண்ணது இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக தான் இருந்தது. பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல பேர் அவங்க படிச்சுட்டு வழியில் வந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சர்வீஸுங்கிறது வந்து நம்ம அந்த ரேஷியை ஒன்றும் டச் பண்ணிட்டோம்னா அரசாங்கத்தில் இன்னமும் கடினமான ஒன்றா இருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள் ஐசியூவில் பார்த்தீங்கன்னா 1:1 ஆனால் 1:1 நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ்ன்னு வெற்றி பெற்றோம் ஒரு மரத்தடியில எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியும், ஒரு ஐசியூலையும் எங்களால மேனேஜ் பண்ண தெரியும், ஒரு தாலுகா ஹாஸ்பிட்டல் போனா அங்க என்ன இருக்கும் அந்த வசதிக்கு ஏத்த மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஆனால் இதுவே வந்து இப்போ வளர்ந்த நாடுகளில் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க, டெத் அதிகமாக.

0: ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ட்ரைனிங்கே அப்படி, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு பேஷண்ட், இவ்வளவு செட்டப் இருக்கணும், இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி அவங்க இருந்ததுனால அவங்களால வந்து அந்த பேஷண்ட்ஸ் அகாமடேட் பண்ண முடியல, டெத் அதிகமாச்சு. எண்ணிக்கைகள் வந்து ஏகப்பட்டது ஆகி ஆம்புலன்ஸ் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முன்னாடி வந்து ஒரு 250 ஆம்புலன்ஸ் நிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யலாம் நைட்லாம் யோசிக்கணும், எப்படி வந்து இதை சரி பண்றது, 250 பேர் வெயிட் பண்றாங்க. நைட்டே என்ன பண்ணணும்னா ஆம்புலன்ஸ் ட்ரேஜிங் பண்ணலாம், ஒரு 3 பேர் போட்டு ஒரு நர்ஸ் போட்டோம், போட்டு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லயும் ஏறி அதில் எந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க, எந்த பேஷண்ட்டும் வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. அந்த ஆம்புலன்ஸில் ஏறி ஏறி 250 ஆம்புலன்ஸ் வெளியே நிற்குதுன்னா, ஸோ அப்போ எது சிக்காக இருக்குதோ அது உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு பெட்டை கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே உட்காந்துருப்பாங்க, அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடனடி சிகிச்சை தேவை கிடையாது. ஆனால் அவங்களும் வரிசையில் இருக்கிறதுனால நீங்க இந்த வரிசை நம்பர் 9 நல்ல ஸ்டேபிளாக இருந்தவர் வந்துட்டு 11 வந்து ரொம்ப சிக்கிறதா இருந்தாலும் நமக்கு வந்து அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது பேப்பர்ல எல்லாம் உடனே வந்து
1: நிச்சயமா சார், கோவிட் டைம்ல வந்து உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, அதை வந்து நிறைய வந்து மக்கள் வந்து உணர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இரவு பகல் பாராம வந்து
0: 24 மணி நேரம் பார்த்தோம்.
1: ஆமா, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரொம்ப பாராட்டுகளை கூட ஒரு பெற்ற விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சார்.
0: அது மாதிரி சொல்லும் போது நாங்க என்ன பண்ணுவோம், அந்த 250 ஆம்புலன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லும் போது அந்த ஆக்சிஜனேட்டர் வந்தது. அதுக்கு அடுத்த பிளான், ஆக்சிஜனேட்டர் என்ன பண்ணுவோம், டக்குன்னு உடனே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா கெட் பண்ணி அதுல ஒவ்வொரு ரூம்லயும் வந்து ஒரு ஒரு ஆக்சிஜனேட்டர் வச்சு ஒரு காட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பெட் போட்டோம். 250 ஆம்புலன்ஸையும் 30 மினிட்ஸ்ல மொத்த பேரும் மேல தூக்கிட்டோம்,
1: எல்லாத்தையும்
0: கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸே இல்ல. அடுத்த நாள் அதுவும் வந்தது, நேற்று வரையில் 250 வந்து இன்னைக்கு இல்லையே, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து முழுமையாக வெறிச்சோடி இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி கையாள்வது என்பது நம்ம மருத்துவத்துறையில் நம்ம ட்ரைனிங் எடுக்கின்ற பொழுது இது உலகத்தில் எங்கே போனாலும் வேலை பார்க்க முடியும்.
1: நிச்சயமா சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு உண்மை தான், நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு நோயாளி வந்து என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொத ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸோ அந்த டெக்னீஷியன்ஸோ இருப்பாங்க, அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த டெக்னீஷியன்ஸ்க்கும் நர்ஸ்க்கும் வந்து அதற்குரிய ஒரு பயிற்சியை கொடுத்திருந்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியா வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயத்த வந்து இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. படிப்புகள் வாயிலாக கிடைக்கக்கூடிய பயிற்சி மற்றும் அனுபவம் தான் அவங்களுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். நேயர்களே, துணை மருத்துவ படிப்புகள் குறித்த நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நேரம் 9:30.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 9:30. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: 12th முடிச்சிட்டீங்களா? 80%

0: அபோ வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
1: AJK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட்டோனமஸ் NAAC+ அக்ரெடிட்டட் காலேஜ். 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கோயம்புத்தூர். கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
4: ஆரம்பமாகிறது பன்னிசை. இன்று திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை கேட்கலாம்.

நிறைவு பெறுகிறது பன்னிசை. இன்றைய பன்னிசையில் திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை கேட்டோம். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

101. நிலவின் மடியில் தவழும் நேரம் 10:02. நிலவென மனதில் குளுமையை பரப்பும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.

0: குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது நிலாமுற்றம் நேரலை. நேர்களே, இது உங்கள் விருப்ப நேரம். உங்கள் விருப்பமான பாடலை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க 0465226020240 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257339 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல்கள் நேயர்கள் மனதிலும் குளுமையை பெறப்பட்டும் சிறு கால இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் முதல் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? லட்சுமிமா பூதப்பாண்டியிலிருந்து பேசுறீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பாமா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி.

0: டுவெல்த் முடிச்சிட்டீங்களா? 80% அண்ட் அபோவ் வாங்கிருவீங்களா? அப்போ AGK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிஸ்ட் டாக்டர் RS லால் மோகன் மெமோரியல் மெரிட் ஸ்காலர்ஷிப்ல படிக்கலாம். 45,000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் விசிட் வாட்டர் டேங்க் ரோட் நியர் YR மஹால் நாகர்கோவில் ஆர் கால் 6384555111.
1: AJK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆட்டோனமஸ், NAAC+ அக்ரிடிட்டட் காலேஜ், 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன், கோயம்புத்தூர், கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்ம ஊர் பண்பலை, குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஆன்சன்
2: சாண்டினோ ஏ. எங்க இருந்து பேசுறீங்க ஆன்சன்? திருவட்டார்ல இருந்து பேசுறீங்களா? ஓகே, நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க? மின்சார கனவு. திரைப்படத்தில் இருந்து பூ பூக்கும் ஓசை பாடல் வேணுமா? ஓகே, உங்களுக்கான பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலா முற்றும் நேரலை, உங்கள் விருப்ப பாடல்கள் உங்களை நோக்கி.

0: உங்கள் பண்பலை குமரி பண்பலை 101 நாளை காலையும் இது போல உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க உங்களுக்காக நாளை காலை 9:02 வலம் வருகிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. ஆம் நேர்களே, இந்த நேரலை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாரம் ஒரு முறை மட்டுமே அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க முடியும். எல்லா நேர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்களுக்காக மொபைல் நம்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 0452-260-240-290-790-722 இது போன் நம்பர். உங்களுக்காக மொபைல் நம்பர் 8903257039 இந்த எண்களில் அழைத்து நீங்கள் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இனிய இரவில் நம்மோடு இணையும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கோட்டார்ல இருந்து வர்க்கீஸ்.
0: வர்க்கீஸ் ஐயா, நிலாமுற்றத்துல வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு படம் 3 வந்து பாடிய ஒரு கேஜி. என் இனிய பொன்னி.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களே, நாளை காலை 10:02 நம் குமரி பண்பலை 101 குண்டக்க மண்டக்க நேரலை இடம்பெறும். நேரலையில் உங்களுக்காக 3 சுற்றுகளாக அற்புதமான உங்கள் அறிவுத்திறனை சோதிக்கும் பொருட்டு நிறைய கேம்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுல கலந்துகிட்டு உங்கள் அறிவுத்திறமையை சோதிச்சு பார்த்துருங்க. இன்ஃபர்மேஷனும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும் நம்ம குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில. சோ மிஸ் பண்ணிடாதுங்க, அதுக்காக டயல் பண்ணுங்க 04652 அப்படிங்கிற நம்ம குமரியின் முன்னிணைப்பை பயன்படுத்தி 2602040 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257309 என்ற எண்ணிலும் அழைத்து நீங்கள் குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நிலவின் குளுமையை மனதில் பரப்பும் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலையில். நேரலையில் நம்மோடு இணையும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். யார் இணைப்புல இருப்பது?
3: குமரி மாவட்டம்.
2: சொல்லுங்க ஐயா, நிலாமுற்றத்துல என்ன பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பா போட்டுடலாம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
3: நன்றி.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

0: குமரியிலிருந்து இமயம் வரை ஒலிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 10:30. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை. நிலாமுற்றத்தில் நம்முடைய அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சின்னகரில் ராதா மனோகரன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க என்று?
1: நெருப்பில் போட்டமல் முகம்.
0: கண்டிப்பாம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: உங்கள் மனதை இளமை துடிப்போடு வைத்துக் கொள்ள உங்களை கல்லூரி காலத்திற்கு கொண்டு செல்ல நம் குமரி பண்பலை 101 நாளை முற்பகல் 11:00 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை இடம்பெறும். நாளை எந்த கல்லூரியிலிருந்து கல்லூரி கலாட்டா வருகிறது என்று நிகழ்ச்சியை கேட்டு தெரிந்து உங்கள் கல்லூரி வாழ்க்கையை மீண்டும் நினைவு கூறுங்கள். உங்கள் மனதை இளமை துடிப்போடு வைத்திருங்கள். இணைந்தே இருங்கள் குமரி பண்பலையோடு. ஏழுமிழமையாய் வாழ்வி நன்மையாய் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். நிலாமுற்றம் நேரலையில் இப்போது நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். திட்டுவிளையிலிருந்து சாஃபி பேசுறேன்.
2: சாஃபி ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் என்று விரும்பி கேட்க போறீங்க?
3: என் படத்துல இருந்து கவிதையே தெரியுமா அந்த பாட்டு?
2: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
3: ஒளிபரமைப்புக்கு நன்றி சார்.
2: நன்றி ஐயா.

நேர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கோடைக்கால வெப்பத்தால் ஏற்படும் வேர்க்குரு குறித்த தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின்

யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நிலவின் குழுமையை மனதில் பரப்பும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.

0: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலாமுற்றம் நேரலை நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருவந்தரத்துல இருந்து பேசுறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர் என்னமா?
1: விஜயகுமாரி.
0: விஜயகுமாரி, திருவந்தரத்துல இருந்து பேசுறீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க நிலாமுற்றத்துல?
1: சுராங்கனி.
0: என்னமா
1: சுராங்கனி?

0: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: படத்துல பாட்டு மாதிரி.
1: ஆ, ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்தவுள்ளது. இப்போட்டியானது நாகர்கோவில் தேதி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் ஆரம்பமாகும். போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442432043 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும். போட்டிகளுக்கான தலைப்பு இதோ. பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம். வினாடி வினாவின் மையக்கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் 6 மணி வரை 9442432043 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். என்றும் இனிமையாய் வாழ்வின் நன்மையாய் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலையில். நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நம்ம இளங்கோ.
0: இளங்கோ ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு கேட்க போறீங்க?
1: இந்திரா
0: கண்டிப்பா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்திருக்கு. நன்றி
1: நன்றி ரொம்ப.

நேரம் இரவு 10:54 ஆகிறது. நிலாமுற்றத்தின் நிறைவு பகுதியை எட்டிவிட்டோம். நிலாமுற்றத்தை நிறைவு செய்யும் அந்த நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம்.

0: இன்றைய முயற்சி நாளைய வெற்றிக்கான அடித்தளம். அடித்தளம் சிறப்பாய் அமைந்தால் வாழ்வில் என்றும் சுகமே. நிறைவு பெறுகின்றது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு நான் RJT ஜெபின் நிக்ஸ்லின். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.
1: நிலையத்த நேரம் 11 மணி.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டுத்துக்கும் செய்யால் நிறையட்டும் மனசு முயங்கட்டும். 102.3 பாரதி தமிழ் பண்பலை, 101.4 எஃப்எம் சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெட்ஸ், நாகர்கோவில் பண்பலை 101 மெகாஹெட்ஸ், மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸிலும் தொடரும் நிகழ்ச்சி.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: ஆமாங்க, 11:01 மனசு மழங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இந்த இறப்பு பொழுது இசையால் நிறையட்டும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நமக்கு நித்து நித்தும் எல்லார் மனசுலையும் ஒரு நினப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த நினப்பு தான் அந்த நம்ம நெஞ்சுக்குடிய அப்படியே காய வச்சா எப்படி இருக்கும், அந்த அன்பை பொத்தி வச்சா அது அன்பா, அந்த அன்பை சொல்லிவிட்டா பம்புதான்.

சரி, அந்த அன்பை நம்ம சொல்லலாம் அப்படின்னு போனால் அதுக்கு தெம்பு வேணும் இல்லையா? பறவை போல் உங்கள் அன்பில் நான் பறந்துக்கிட்டு இருக்கேன், எந்த திசைன்னு தெரியாமல். ஆமாம் நேயர்களை, நீங்கள் யூகிச்சது கரெக்டு தான். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி கொள்கலை வைரமுத்தோட வரிகளில், இளையராஜாவின் இசையில், கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

32 புலி 3 பாட்டுக்கு தானு 32 புலி 3 பாட்டுக்கு இதான்

11:14 ஆயிட்டு நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். அதாவது நமக்கு கூட நமக்கு பிடிச்சவங்க இருக்கும்போது காலம் இன்னும் தேரே, நீ ஆடாமல் அப்படியே நில்ல, இந்த டைம் போகாத அப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் தொடரும் பாடலும் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். வள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க சுவர்ணலதா. வாளியோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் இதோ உங்களுக்காக.

மனசு மழுங்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் தொகுத்து பழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். முகநூல் பக்கத்தில் வந்து மனசு மழுங்கும் நிகழ்ச்சிக்கு நேயர்கள்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டுருக்காங்க. புஷ்பவல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து ஏமலதா, வீரராகவன், பர்வதவர்தினி, தி கனகராஜ் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சுவர்ணலதாவோட குரல்களில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரகுமானோட இசையில் உங்கள் மனசை மயங்க வைக்க பாட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. எந்த படத்தில் இருந்துன்னு அப்படி யோசிக்கிறீங்களா? அலைப்பாயுதே படத்தில் இருந்து தாங்க பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் மனசு மயங்கும்.

இந்த இரவின் வேலையில் காதலின் ஏக்கத்தை அழகாக சொல்லக்கூடிய பாட்டை தான் நம்ம கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலின் ஏக்கத்தை அழகாக சொல்லியிருக்காரு இந்த பாட்டத்தை. இந்த பாட்டிலையும் அனல் மேலே இருக்கிற பனித்துளி மாறி அப்படின்னு சொல்கிறாங்க. அனல் மேலே இருக்கிற பனித்துளி அலைப்பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழைத்துளி. அம்மனைகளையும் கண்டுபிடிச்சது சரிதான். வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் மனசு மயங்கும்.

11:32 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனோகரன் கரையான்பாளையத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. ஏமலதா வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. பிரபு தேவி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. ஏழு கிணறு அபுதஹீர் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர் பாபு முல்லைக்காடு இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்கள் மனசை மயங்க வைக்க வருகிறது எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

திக்கிட்டும் இசையால் நிறையட்டும், மனசு மயங்கட்டும். காற்றும் காதலும் நிகழ்ச்சியில் வரப்போகிற பாட்டு காற்று வந்து காதலாக வந்தால் எப்படி இருக்கும்? காற்று, என்னுடைய வாசலுக்கு நீ வந்து மெல்ல கதவு திறந்து நீ எங்கிருந்த அப்படின்னு கேட்டால், என்னோட சுவாசத்தில் இருந்தியே அப்படின்னு சொல்லி சென்றாயே அப்படின்லாம் வருதுங்க வரிகள். ஆமோனியர்களே, ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். உன்னி கிருஷ்ணன், கவிதா, உன்னி கிருஷ்ணமூர்த்தி. வைரமுத்தோட வரிகள் ஐயா ரஹ்மானோட இசையில் காற்றலையில் இதோ உங்களுக்காக, கேட்டு இணைந்திருப்போம்.

தாஸ் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டோம். சாமி கிட்டே சொல்லிட்டேன், அப்புறம் என்னங்க. பதினோரு மணி 50:30 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இதுவும் ஒரு சூப்பரான பாட்டு தாங்க. எந்த படத்துல இருந்து பாட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க, ஒளியிலே தெரிவது தேவதையா. ஆமாங்க, அழகி திரைப்படத்துல இருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கார்த்திக் பவதாரணி குரல்கள்ல கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் மனசு மயங்கும்.

நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வந்துட்டு இருக்கு. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரோட குரல், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில, ஆபாரம்பூ திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: நிறைவு பெற்றது. மனசு மயங்கும் நேரம் 12 மணி.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சட்டமும் குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் முத்தமும் கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சட்டமும் உன் குன்று தோளில் புது பலத்தை

மூங்கிய வாழ் போன்ற வடிவமடா, அவர் ஒளி விழியில் உலகத்தின் படிவமடா, வேங்கை புலி மன்னனடா, வீரர்களின் தலைவனடா, அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே, கள நோக்கி புறப்படடா.

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி

0: அட சரதா போயா,
1: பொழுது விடிஞ்சா ரோதனையத்தான் பார்த்து

0: வர சாரதான் போயா.
1: அட
0: சாரதான் போயா.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அக்க போடு போடு ராஜா. என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

ஒன்னும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியடா, நான் இதுவாக தொடு வேண்டாம். நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட கிழிச்ச கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே. என்னையாடா எட்டி போக சொல்றேன்,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

இனி கேட்கலாம் திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜயரமணி குழுவினர் பாடிய பாடல்.

கொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில். மகா கணபதி நாட்டராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சத்துஸ்ர ஏகதாளம்.

அடுத்து, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? கோபாலகிருஷ்ண பாரதி பாடல். ஆபோகி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த உன்னை நம்பினேன் ஐயா, முத்துத்தாண்டவர் கீர்த்தனை, ஆதித்தாளம்

நிறைவாக நிறைமதி முகமெனும் ஒளியாலே அருணகிரிநாதரின் திருப்புகழ் ஹம்சானந்தி ராகம் சதுஸ்ர ஏகதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம்.

எனக்கென பாடுகின்ற சுப்ரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீ